நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஆகாஷ்வாணி மத்தியலை மதுரை வானொலிக்கு 39ஆம் ஆண்டு உதய நாள். வாழ்த்துக்கள். மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்கவிருப்பது இசை அமுதம். சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எல் ஆர் ஈஸ்வரி இவர்கள் குரல்களில் ஒலிக்கிறது திருமலை தென்குமரி படத்திலிருந்து.

பனிதானி பனி தகரிதா சரி மகரிதா நிதா தனி நிபா பாபா சனி பதா நிதி சரி மகரிதா பதா நிதா நிபா பாபா நிசகரிதா ரிக ரிக தரி நிதா நிச ரிபுதா நிப மகரிக தரி நிதா பனிதா

0: தனி நீ பாபாபா தனி பதா நிதி சரி மகரித பதனி தனி பாபாபா நீ சகரிதா
1: சரி பரிசா இத

நேரம் 5:37 நடந்த ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம் பருகிக் கொண்டிருக்கிறோம்.

நேரம் 5:41. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9, 103.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது இசை அமுதம்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 5:45. இசை அமுதம் பருகிக் கொண்டிருக்கிறோம்.

0: நிறைவு பெறுகிறது இசை அமுதம். தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்
1: நேரம் 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதியை அடுத்த 5 ஆண்டுகளில் 30 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்க வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதே வேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு வழங்கப்படும் பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மத்திய வேளாண் அமைச்சகம் தொடங்கியுள்ள மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானால் சட்டவிரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்திய பகுதிகளில் கில்கிட் பால்டிஸ்தான் என்று அழைக்கப்படும் பகுதிக்கு பொதுத்தேர்தல் நடத்த அண்டை நாடான பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியா மாவட்டத்தில் சந்தேகத்தின் பேரில் 14 வயது சிறுமி ஒருவர் கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு

0: செய்துள்ளது. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை மிக பலத்த கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM Rainbow இசையோடு என்றும் நீங்கள்.
2: இது ஆகாஷ்வாணியின் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை. புதிய காலையில் பல்வேறு தகவல்கள் உங்களுக்காக வரவிருக்கின்றன. முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள இருப்பது சேவை செய்திகள். அதற்கு முன்பாக விளம்பரம்.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: சேவை செய்திகள். தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அரசு தொழிற்பயிற்சி நிலையம் மதுரை இங்கிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. அரசு தொழிற்பயிற்சி நிலையம் மதுரையில் 1 வருட தொழிற்பிரிவுகள், உலகத்தரமான அதிநவீன தொழிற்பிரிவுகள், தொழில்நுட்ப கல்வி, ஃபிட்டர், டர்னர், மெஷினிஸ்ட் போன்ற படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 2026-27ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை 100% வேலைவாய்ப்பு. இதற்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவரும் விண்ணப்பிக்கலாம். ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். இருவருக்கும் விடுதி வசதி உண்டு. மேலும் விவரங்களுக்கு துணை இயக்குனர் முதல்வர், அரசு தொழிற்பயிற்சி நிலையம், கோபுதூர், மதுரை என்ற முகவரியை தொடர்பு கொள்ளவும். சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 6:04.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை தன்வி குரானா. Prime Minister Narendra Modi has asserted that the foundation of the Indian economy remains exceptionally strong, with the nation recording a robust 7.7% growth in the fiscal year 2025-26 despite a global economic crisis. Addressing a large gathering after launching a series of developmental works worth ₹2,970 crore in Daman last evening, the Prime Minister noted that India continues to be among the fastest growing economies in the world. He assured the citizens that the country will forge ahead with its reform express while prioritizing massive infrastructure development and welfare schemes for the poor. Prime Minister Narendra Modi has emphasized self-reliance in the energy sector, stating that the world is moving towards a green future and India is actively leading the way by balancing economic growth with ecological preservation. Earlier, Mr. Modi launched various infrastructure projects worth around 18,000 crore rupees in Surat. India's economy has maintained a strong momentum in 2025-26 with real gross domestic product GDP estimated to grow by 7.7% in comparison to 7.1% in 2024-25. The Ministry of Statistics and Program Implementation yesterday released the provisional estimates of annual GDP for the financial year 2025-26 and quarterly estimates of January to March March this year. It said the primary sector has observed 3.2% growth rate, mainly driven by

0: performance of agriculture and fisheries sectors. Minister for Petroleum and Natural Gas Hardeep Puri announced that natural gas has been discovered at the Sri Vijayapuram 3, about 15 kilometers off the east coast of the Andaman Islands. In the social media post, Mr. Puri said the discovery reinforces the vast energy potential of the Andaman Sea and marks another success in the ongoing exploration campaign in the basin. He said Oil India is currently undertaking gas sampling to assess the composition and calorific value of the gas. Central Board of Secondary Education, CBSE, has extended the last date for the submission of applications for the verification of marks and re-evaluation till 7th of June. In a social media post, the board said students can now submit their applications till Sunday midnight. CBSE said that the decision has been taken in the interest of students to provide them with additional time to complete the application process. The earlier deadline for submission of applications was 6th of this month. CBSE has advised all the eligible students to take note of the extended deadline and complete the application process within the stipulated time. The Reserve Bank of India, RBI, has announced key changes to the regulatory framework governing investments by foreign portfolio investors, FPIs, in government securities aimed at improving ease of investment and simplifying compliance requirements. Under the revised framework, FPIs investing through the general route will no longer be required to comply with short-term investment limits, security-wise limits, and also concentration limits. In chess, Grandmaster R. Pragnananda has created history by becoming the first Indian to win the Norway chess title in Oslo with a final round victory over Germany's Vincent Kemer. Pragnananda, who began the day in the third place, secured a crucial classical win worth 3 points to finish with 18 points and seal the title. In hockey, India defeated Pakistan 5-3 in the semi-final of the men's Under-18 Asia Cup in Kakamigihara, Japan, to set up a title clash against the hosts. In cricket, India will take on Afghanistan in a one-off test match at the Maharaja Yadavendra Singh International Cricket Stadium in New Chandigarh today. The match will begin at 9:30 a.m. Indian Standard Time. This will be the first test between the two sides since 2018, when Afghanistan played its maiden test match. Shubman Gill will lead the men in blue. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் வி. சாவித்திரி அவர்கள்.
3: மனம் தன் சஞ்சலத்தை காட்டும் போதெல்லாம் உடனுக்குடன் அடக்கி நம்மசம் அதனை திருப்பி செயல்பட செய்தல் வேண்டும். தியானம் என்பது கண்மூடி மனதை அடக்குவது மட்டும் தியானம் அல்ல. மகிழ்வோடு இருத்தல், சாந்தமான மனப்போக்கு, மௌனம், மனதை அடக்கி ஆளுதல், உள்ளத்து தூய்மை ஆகியவை எல்லாம் தவமாக கருதப்படும். மனதினை நாம் அடக்கி இருந்தாலும் சில நேரங்களில் நமது ஐம்பொறிகளின் வழியாக ஆசை என்னும் புயல் எழுந்து நமது அட்டமா சக்திகளை வேரோடு ஆட்டி அசைக்க முற்படும். அந்த நேரம் நாம் கை கொள்ளும் உறுதி நமது மன ஓட்டத்தின் ஆசை புயலை கட்டுப்படுத்தும். மனிதனுக்கு ஏற்படும் கோபம் அவனை நிலை தடுமாற வைக்கின்றது. அப்போது குழப்பம் ஏற்பட்டு மனிதனின் புத்தி தடுமாறுகின்றது. கடித்து கரும்பினை கண்தகர நூறி இடித்து நீர் கொள்ளினும் இன்சுவைத்தேயாகும். வழிபட வைத்திறந்த கண்ணும் குடிப்பிறந்தார் கூறார்தம் வாயிற் சிதைந்து. கரும்பினை பல்லால் கடித்தும் கணுக்கள் உடையும்படியாக ஆலையிலே இட்டு பிழிந்தும் பிற கருவிகளால் இடித்தும் அதன் சாற்றினை கொண்டாலும் அந்த சாறு இனிமை உடையதாகவே இருக்கும். அதுபோல பழியுண்டாகுமாறு தீயோர் நம்மை இகழ்ந்து வரம்பு கடந்து நம்மிடம் நடந்து கொண்டாலும் சான்றோர் தனது மனநிலையை கெட்டு தமது வாயால் எவரையும் பழித்து கூறார். பொறுத்து கொண்டு இலக்கு ஒன்றையை நோக்கியே செல்வர் என நாலடியார் கூறும் கருத்தினை நாம் இங்கு உற்று நோக்குதல் வேண்டும். வடலூர் வள்ளலார் கோவில் திருப்பணியை வாரியார் அவர்கள்

0: கடமை ஏற்று செய்து கொண்டிருந்தார். வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்க பணமில்லாமல் தன் நகைகளை 3000 ரூபாய்க்கு அடகு வைத்து தொழிலாளர்களுக்கு கூலி கொடுத்தார். வடரூர் வள்ளலாரை வழிபட வந்த ராஜமாணிக்கம் என்னும் செல்வந்தரிடம், உங்கள் ஊரில் ஒரு சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்து கோயில் திருப்பணிக்கு உதவுங்களேன் என அவரிடம் வாரியார் கேட்டுக்கொண்டார். அவரும் அதற்கு ஏற்பாடு செய்தார். வாரியாரின் நிகழ்ச்சியன்று கடுமையான மழை பொழிந்தது. இருப்பினும் மழை நின்றவுடன் தென்னங்கின்றினை பரப்பி அதிலே அமர்ந்து வாரியாரின் பேச்சை மக்கள் கேட்டு மகிழ்ந்தனர். விழா முடிவில் ராஜமாணிக்கம் அவர்கள் ஒரு வெள்ளித்தட்டில் வெற்றிலை, பாக்கு, பல வகைகள் வைத்து வாரியாரிடம் கொடுத்தார். அதனை பெற்றுக்கொண்ட வாரியாரின் மனதில் ஒரே ஒரு ஏக்கம். வழக்கமாக கொடுக்கும் 500க்கு மேற்கொண்டு ₹1000 பெற வேண்டும் என எண்ணியிருந்தார். எனவே ஒருவித தயக்க சிந்தனையுடன் அதனை பெற்றுக்கொண்டார். பழங்களின் மத்தியிலே கத்தையாக 100 ரூபாய் நோட்டுகள். அதனை எண்ணி பார்த்தார். வாரியாருக்கோ ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. அந்த தட்டில் வைக்கப்பட்டிருந்த மொத்த தொகை, தான் அடமானம் வைத்த தொகையை என் அப்பன் முருகன் அருளியிருக்கின்றானே என எண்ணி மிகவும் மகிழ்ந்து கொண்டார். எந்த ஒரு செயலின் இடர்பாடு கண்டு நாம் வாடி தயங்கி மனச்சோர்வு அடையலாகாது. நமது முயற்சியில் எந்தவித சோர்வும் இல்லாது ஈடுபாட்டுடன் முயல வேண்டும். நாம் வாடி சோர்ந்து விட்டால் துன்பம் நம்மை விட்டு விலகி ஓடாது. அதனை எதிர்கொண்டு வாழ்வை செழிப்பாக மாற்ற முயற்சிக்க வேண்டும். இன்பம் துன்பம் என்னும் அனுபவங்களை உடம்பு மூலம் உயிர் பெறுகின்றது. எவ்வித வாட்டமும் இன்றி மனித பிறவியினை பயனுள்ளதாக செய்தல் வேண்டும். நம் உணர்வுகளை மதிக்காது நம்மை மேலும் சோர்வடைய செய்யும் நண்பர்களின் அருகாமையை நீ நாடாதே. ஏனெனில் நமது மனநிலை தடுமாறி நமது மனதில் உள்ள சிறிதளவு மன உறுதியையும் அது குலைத்துவிடக்கூடும். சோம்பலை அகற்றுவதற்கு உடல் உழைப்பு அவசியமாகும். அதற்காக நாம் செலவிடும் நேரம் வீணாவதில்லை. உழைப்பு நமக்கு ஆரோக்கியத்தையும் கூரிய சிந்தனையின் ஆற்றலையும் நமக்கு கொடுப்பதுடன் வாடிய உள்ளத்திற்கு தன்னம்பிக்கையையும் வழங்கும். சோம்பல் அறிவை மழுங்கச் செய்துவிடும். அதனால் நம்பிக்கை இழப்பதுடன் முயற்சி செய்வதையும் நாம் தள்ளிப்போடும் நிலை ஏற்படும். பயன் ஏதும் எதிர்பாராது பணி செய்வோமே ஆனால் அதற்கு ஏற்ப சக்தி நம்மை எக்காலத்திலும் உயர்நிலையில் வைக்கும். விடாமுயற்சி என்னும் உயர் செயலும் சிந்தனையும் மனிதனின் துயரத்தை வெகு விரைவில் அகற்றி நிரந்தர மகிழ்ச்சி தனை தரும். ஆரம்பத்தில் துன்பம் மிகுதியாக வந்தாலும் முடிவில் உண்டாகும் இன்பத்தினை எண்ணியே நாம் மேற்கொண்ட செயலினை செய்து முடிக்க வேண்டும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் வி. சாவித்திரி அவர்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:15.
3: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
4: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
3: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.
3: ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
5: ஆமானே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
6: காபி டே காபி பவுடர் வாங்க, முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
7: June 6, இந்நாளின் சிறப்பு. இந்தியாவில் தமிழ்மொழி செம்மொழியாக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004 June 6.
8: 1674 ஆண்டு June 6 சத்ரபதி சிவாஜி மராட்டிய பேரரசராக முடிச்சோடினார்.
7: தேசிய கூடைப்பந்து சங்கம் 1946 June 6 நிறுவப்பட்டது.
8: தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் தயாரிப்பாளருமான ஆலங்குடி சோமு அவர்களின் நினைவு தினம் 1990 June 6. தமிழறிஞர் மூசி பூர்ணலிங்கம் பிள்ளை அவர்களின் நினைவு தினம் 1947 June 6.
7: உலகின் முதல் பல்கலைக்கழக அருங்காட்சியகமான ஆஷ்மோலியன் இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்டில் 1683 June 6 திறக்கப்பட்டது.
8: ஹென்றி டபிள்யூ சீலி என்ற விஞ்ஞானி மின்சார அயன்பாக்ஸுக்கு 1882 June 6 காப்புரிமை பெற்றார்.
7: 1761 இதே நாளில் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் வீனஸ்

0: கோளின் நகர்வு பூமியின் பல இடங்களிலும் உணரப்பட்டது.
1: 1844 ஜூன் 6 லண்டனில் YMCA என்ற இளையோர் அமைப்பு அமைக்கப்பட்டது.
0: 1859 ஜூன் 6 ஆஸ்திரேலியா குயின்ஸ்லாந்து என்ற பெயரில் புதிய குடியேற்ற நாடு நியூ சவுத் வேல்ஸிலிருந்து பிரிக்கப்பட்டது.
1: 1932 ஜூன் 6 அமெரிக்காவில் எரிவாயுவிற்கு முதன் முதலாக கலனிற்கு 1% என்ற அளவில் வரி அளவிடப்பட்டது.
0: சோவியத் ஒன்றியத்தினால் சந்திரனுக்கு விண்வெளி வீரரை கொண்டு செல்ல ஆரம்பிக்கப்பட்ட திட்டமான சோயூஸ் 11 விண்கலம் 1971 ஜூன் 6 விண்ணுக்கு ஏவப்பட்டது. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது இன்று ஒலி வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. 6:55 பூந்தளிர். இன்று காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இதில் 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாஸ்டர் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்றைய ஆலய அற்புதங்களில் திருவேற்காடு ஸ்ரீ நித்ய கல்யாண வெங்கடேச பெருமாள் கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்களில் திரை இசை இடம்பெறும். 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் தொலைபேசிகளின் நேரலையாக இடம்பெறும். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோர் சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து இடம்பெறும். 8:55 திரை இசை. இன்று காலை 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:02 விருப்ப கானங்கள் ராமேஸ்வரம் சுமதி நேயர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 10:30 விஐபி படத்திலிருந்து ஒருபட பாடல்கள் கேட்டு மகிழலாம். இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில் இடம்பெறக்கூடிய தலைப்பு நானும் மதுரை வானொலியும். இன்று மதுரை வானொலியின் 39வது உதய நாள். இது குறித்து நேயர்களின் நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளலாம். முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை நேரலை நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 25:30 மற்றொரு எண் 25:30. 11:30 ஸ்டம்ப் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:47 திரை இசை. நண்பகல் 12:00 சிநேகிதியை. 12:50 சிநேகிதி நிகழ்ச்சி தொடரும். மதியம் 1:00 வசந்த கானங்கள். 1:30 உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி. இதில் அறிவியல் பார்வையில் ஆரோக்கியம் நேர்முகத்தில் பங்கேற்பவர் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ். 1:55 மெல்லிசை. 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி. 2:30 கவிதை அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:02 வசந்த் அன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம். மாலை 5:02 மாலை தென்றல். 6:00 சேவை செய்திகள். 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:40 வானொலிக்கு 90 சிறப்பு ஜிங்கிள். மாலை 6:45 அந்திப்பூக்கள். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதி வழங்குவோர் ஜி மணிகண்டன் அவர்கள். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8:02 பட்டாம்பூச்சிகள் நேரலையில் இடம்பெறும். 8:30 பட்டாம்பூச்சிகள். இதில் சிவகங்கை மாவட்டம் அளவாக்கோட்டை நாராயணன் செட்டியார் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி ஒலி உலாவரும். 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள். 9:30 சக்கர வியூகம் பகுதி 3 எழுத்தும் இயக்கமும்.

0: கார்த்திகை தீபன் அவர்கள் இரவு 10 மணிக்கு பட்டு சிறகு வழங்குபவர் எம் முத்துச்செல்வம். 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11 மணிக்கு மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும். அதனைத் தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 தேனும் பாலும். காலத்தால் மறக்க முடியாத பழைய திரையிசை பாடல்களை கேட்டு மகிழலாம். 11:59 முதல் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 தொடர்ந்து எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸ் சென்னையிலிருந்து நிகழ்ச்சிகள் இரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 4:45 வரை வலம் வரும். இதுவரை நாம் கேட்டது இன்று ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் ஒளி உலா வரக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சியும் நேரமும்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 6:23. இனி தன்னம்பிக்கை பாடல், இயற்கை சார்ந்த பாடல். இது எப்படி இருக்கு படத்திலிருந்து ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 6:29:30.
1: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: மீனாட்சி, பிரமாதம்.
4: என்ன நான் சொல்றேன்,
1: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
4: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
6: டேவிட் அட்டன்பரோ. படிமங்களை கண்டுபிடிக்க கற்கள் தேடிய சிறுவனிலிருந்து பூமியின் உயிர்களுக்கு குரலான மனிதர் வரை 100 வயதை எட்டிய டேவிட் அட்டன்பரோ இயற்கையை வெறும் பார்த்த மனிதர் அல்ல, அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறவர், அதற்காக குரல் கொடுக்கிறவர், பூமியில் உள்ள உயிர்களுக்கே வக்கீலாக நின்றவர். அவர் பெயர் டேவிட் அட்டன்பரோ. இந்த வருடம் அவர் 100 வயசை எட்டியுள்ளார். 100 வயசு வாழ்றது பெரிய விஷயம், ஆனால் அந்த 100 வருடத்தில் உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்களின் மனசை தொட்டு வாழ்க்கையே மாற்றுறது அது இன்னும் பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 70 வருஷங்களாக BBCயில் வேலை பார்த்தவர் டேவிட் அட்டன்பரோ. கருப்பு வெள்ளை டிவியிலிருந்து கலர் டிவி வரைக்கும் நடந்த மாற்றத்தை நேரில் பார்த்தவர், அதுவும் சும்மா பார்ப்பவர் இல்லை, அதில் பங்கெடுத்தவர். ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா, டென்னிஸ் பந்துகள் இப்போது மஞ்சள் நிறத்தில் இருக்கே, அதுக்கு இவருக்கும் ஒரு பங்கு இருக்குது. வெள்ளை பந்து டிவியில் நல்லா தெரியலன்னு மஞ்சள் பந்து திரையில் நல்லா தெரியும் என்பதால் மாற்ற உதவி இருக்கிறார். ஆனால் உலகம் முழுக்க அவரை பிரபலப்படுத்தியது வேற ஒன்று, இயற்கை ஆவண படங்கள். பல வருடங்களாக அவர் கேமரா முன் நின்று இந்த பூமியின் அதிசயங்கள், இயற்கையின் பிரம்மாண்டம், உயிரினங்களின் வியப்பூட்டும் உலகம், அவற்றை எதிர்கொள்ளும் ஆபத்துகள், இவை எல்லாம் கோடிக்கணக்கான மக்களுக்கு காட்டியிருக்கிறார். இயற்கை விஞ்ஞானிகள் பலருக்கும் அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் இயற்கையை பாதுகாக்கும் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததற்கு அட்டன்பரோ தான் காரணம் என பலரும் சொல்லியிருக்கிறாங்க. இவரோட இயற்கை பாசம் சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சாச்சு. மற்ற பசங்க கிரிக்கெட் கார்டு, கண்ணாமூச்சி, குண்டு விளையாட்டு எல்லாம் விளையாடி இருக்கலாம், ஆனால் அட்டன்பரோவுக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? ஃபாசில், அதாவது பழங்கால உயிரினங்களின் படிமங்கள். ஒரு நாள் இங்கிலாந்தில் உள்ள கிராமப்புறத்தில் ஒரு அமோனைட் ஃபாசிலை கண்டுபிடிச்சது அவருக்கு பேரானந்தமாக இருந்துச்சான். சிலருக்கு பொக்கிஷம் தங்கம், இவருக்கு பொக்கிஷம் கல்லுக்குள்ள உயிரின் வரலாறு. 1954 அவருடைய ஜூ குவெஸ்ட் தொடர் ஆரம்பமானது. ஆனால் உண்மையான வெடிப்பு 1979 வந்த லைஃப் ஆன் எர்த் நிகழ்ச்சி.

0: தான். அந்த நிகழ்ச்சி மக்கள் வீட்டில் இருந்தபடியே உலகின் தொலைதூர காடுகள், அரிய உயிரினங்கள், பரிணாம வளர்ச்சி, இயற்கையின் மர்மங்கள் எல்லாத்தையும் நேரில் பார்த்த உணர்வை கொடுத்தது. முக்கியமாக என்னென்னா, விஞ்ஞான உண்மைகளை விட்டு கொடுக்காமலே. அட்டன்புரோவின் வெற்றிக்கு பின்னாடி இன்னொரு ரகசியம் இருக்குது. அவர் பேசுகிற ஸ்டைல், அமைதியான குரல், அவசரமில்லாத பேச்சு, ஆனால் நம்பிக்கையூட்டும் விதம். அவரோட நிகழ்ச்சியை பார்த்தா நம்ம மனசில் ஒரு ஃபீலிங் வரும், சரி இப்போ நாம் பாதுகாப்பான கையில் இருக்கோம். பல இயற்கை நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளர்களே ஹீரோ மாதிரி இருப்பாங்க, ஆனால் அட்டன்புரோவிடம் ஹீரோ எப்பவும் இயற்கை தான். த லிவிங் பிளானட், த ட்ரையல்ஸ் ஆஃப் லைஃப், த ப்ளூ பிளானட், பிளானட் ஏர் போன்ற தொடர்களில் அவர் நம்மை உலகம் முழுவதும் கூட்டிட்டு போனார். அங்கே இயற்கையின் அழகு மட்டுமல்ல, கொஞ்சம் பயமுறுத்தும் காட்சிகளும், கொஞ்சம் கொடூரமான உண்மைகளும், சிரிப்பு, பயம், பரபரப்பு, சோகம், ஆச்சரியம், எல்லா உணர்வுகளும் கலந்த ஒரு ரோலர் கோஸ்ட் பயணம். ஆனால் இவருடைய வாழ்க்கையை முழுக்க பாராட்டுகள் மட்டுமல்ல, எதிர்மறையான கருத்துக்களும் வந்தது. பல ஆண்டுகளாக இயற்கையின் அழகை பற்றி மட்டுமே பேசினார். மனிதர்களால் ஏற்படுற காடு அழிப்பு, மாசுபாடு, மீன்பிடி துஷ்பிரயோகம், உயிரின அழிவு, இவைகளை அதிகமாக பேசலைன்னு சிலர் சொன்னாங்க. 2018 அவர் சொன்னார், அதிகமாக பிரச்சனைகளை பற்றி பேசினா மக்கள் பார்க்க விரும்ப மாட்டாங்க. அதில் கொஞ்சம் உண்மையும் கூட. தினமும் இது அழியுது அது அழியுதுன்னு கேட்டால் நமக்கும் சலிப்பு தானே வரும். நம்பிக்கையில்லா செய்தி மனிதர்களை செயலில் ஈடுபடுத்துறதுக்கு பதிலாக என்ன பண்ண முடியும்னு கையை விரிக்க வைக்கலாம். ஆனால் சில ஆண்டுகளில் அட்டன்புரோ இந்த விஷயங்களையும் பேச ஆரம்பித்தார். ப்ளூ பிளானட் 2 பிளாஸ்டிக் மாசுபாட்டை உலகத்தின் கண்முன்னே கொண்டு வந்தார். எ லைஃப் ஆன் அவர் பிளானட், அவர் இதை ஒரு சாட்சி வாக்குமூலம்னு சொன்னார். என் வாழ்நாளில் நான் பார்த்த உயிரின இழப்புகள் என்னை அதிர்ச்சியடை வைத்தது என கூறினார். ஆனால் பிரச்சனை மட்டும் சொல்லி விட்டு போகவில்லை, அதற்கான தீர்வுகளையும் பேசினார். காலநிலை மாற்றம், உயிரின இழப்பு, இந்த இரண்டையும் எப்படி சமாளிக்கலாம், அதில் நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யலாம் என்பதையும் எடுத்துரைத்தார். அறிவியல் ஆய்வுகள் உண்மைகளை கொடுக்கலாம், ஆனால் மனிதர்களை மாற்றுறது கதைகள் தான். 100 இந்த தருணத்திலும் அவர் நமக்கு சொல்லி கொண்டிருப்பது ஒரே விஷயம், இயற்கையை பாதுகாக்கணும், ஏன்னா அது இல்லாமல் நாம் இல்லை. அடுத்த தடவை ஒரு பரவசத்தம் கேட்டாலும், மரத்தடியில் கொஞ்சம் நிழல் கிடைச்சாலும், ஒரு சிறிய பூச்சி நடந்தாலும் கொஞ்சம் கவனிங்க, ஏன்னா டேவிட் அட்டன்புரோ மாதிரி நம் மக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்று, இயற்கையை பார்ப்பது ஒரு விஷயம், அதை ரசிப்பது மேம்பட்ட விஷயம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் இப்பொழுது 6:35. இன்று பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 23 சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களை, முயல் மசால் தீவன பயிர் உற்பத்தி செய்யும் முறை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மானாவாரியில் நன்கு வளரக்கூடிய சிறந்த பயறு வகை தீவன பயிராகும். ஆண்டிற்கு 450 முதல் 850 மில்லிமீட்டர் மலையளவு உள்ள இடங்களில் இது நன்கு வளரும். இந்த பயிரில் எந்தவித நச்சுத்தன்மையும் இல்லை. இதை கொழுக்கட்டை புல்லுடன் 1:3 என்ற விகிதத்தில் மானாவாரி நிலங்களில் பயிரிடலாம். முதல் வருடத்தில் வளர்ச்சி குறைவாக இருப்பதால் மகசூல் குறைவாக இருக்கும். பிறகு பயிர் நன்கு வளர்ச்சியடைந்து தானாகவே விதை உற்பத்தி செய்யும் தருணத்தில் அதிக மகசூல் கொடுக்கிறது. புரதச்சத்து 15 முதல் 18% வரை உள்ளது. இதனை பயிர் செய்யும் பருவம் என்று பார்க்கும்போது வைகாசி முதல் ஆனி மாதங்களில் பயிரிடலாம். எல்லா வகை மண் வகைகளிலும் பயிர் செய்யலாம். ஒரு ஹெக்டேருக்கு விதையளவு தனிப்பயிராக வரிசையில் விதைக்க 10 கிலோ மற்றும் கலப்பு பயிராக விதைக்க 2 முதல் 3 கிலோ வரை ஆகும். 30 சென்டிமீட்டர் × 15 சென்டிமீட்டர் இடைவெளி தேவை. ஒரு ஹெக்டேருக்கு தொழு உரம் 10 டன், தலைச்சத்து 20 கிலோ, மணிச்சத்து 60 கிலோ மற்றும் சாம்பல் சத்து 15 கிலோ இட வேண்டும். முதல் அறுவடை விதைத்த 75 நாளிலும் அடுத்தடுத்து அறுவடைகள் 40 முதல் 45 நாட்கள் இடைவெளியிலும் செய்ய வேண்டும். ஒரு ஆண்டிற்கு 7 முதல் 8 அறுவடைகள் வரை செய்யலாம். தனிப்பயிராக ஆண்டிற்கு ஒரு ஹெக்டேரில் 7 முதல் 8 அறுவடைகளில் 30 முதல் 35 டன்கள் கிடைக்கும். கொழுக்கட்டை புல்லுடன் 3:1 என்ற விகிதத்தில் கலப்பு பயிர் செய்தால் 39 டன்கள் மகசூல்.

0: கிடைக்கும். இவ்வாறு தமிழ்நாடு மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவிக்கின்றது. முயல் மசால் தீவன பயிர் உற்பத்தி செய்யும் முறை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மானாவாரியில் நன்கு வளரக்கூடிய சிறந்த பயறு வகை தீவன பயிராகும். ஆண்டிற்கு 450 முதல் 850 மில்லிமீட்டர் மலையளவு உள்ள இடங்களில் இது நன்கு வளரும். இந்த பயிரில் எந்தவித நச்சுத்தன்மையும் இல்லை. இதை கொழுக்கட்டை புல்லுடன் 1:3 என்ற விகிதத்தில் மானாவாரி நிலங்களில் பயிரிடலாம். முதல் வருடத்தில் வளர்ச்சி குறைவாக இருப்பதால் மகசூல் குறைவாக இருக்கும். பிறகு பயிர் நன்கு வளர்ச்சியடைந்து தானாகவே விதை உற்பத்தி செய்யும் தருணத்தில் அதிக மகசூல் கொடுக்கிறது. புரதச்சத்து 15 முதல் 18% வரை உள்ளது. இதனை பயிர் செய்யும் பருவம் என்று பார்க்கும்போது வைகாசி முதல் ஆனி மாதங்களில் பயிரிடலாம். எல்லா வகை மண் வகைகளிலும் பயிர் செய்யலாம். ஒரு ஹெக்டேருக்கு விதையளவு தனிப்பயிராக வரிசையில் விதைக்க 10 கிலோ மற்றும் கலப்பு பயிராக விதைக்க 2 முதல் 3 கிலோ வரை ஆகும். 30 சென்டிமீட்டர் × 15 சென்டிமீட்டர் இடைவெளி தேவை. ஒரு ஹெக்டேருக்கு தொழு உரம் 10 டன், தலைச்சத்து 20 கிலோ, மணிச்சத்து 60 கிலோ மற்றும் சாம்பல் சத்து 15 கிலோ இட வேண்டும். முதல் அறுவடை விதைத்த 75 நாளிலும் அடுத்தடுத்து அறுவடைகள் 40 முதல் 45 நாட்கள் இடைவெளியிலும் செய்ய வேண்டும். ஒரு ஆண்டிற்கு 7 முதல் 8 அறுவடைகள் வரை செய்யலாம். தனிப்பயிராக ஆண்டிற்கு ஒரு ஹெக்டேரில் 7 முதல் 8 அறுவடைகளில் 30 முதல் 35 டன்கள் கிடைக்கும். கொழுக்கட்டை புல்லுடன் 3:1 என்ற விகிதத்தில் கலப்பு பயிர் செய்தால் 39 டன்கள் மகசூல் கிடைக்கும். இவ்வாறு தமிழ்நாடு மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவிக்கின்றது. இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளி உதவி பேராசிரியர் அனிசா ஜெயச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளையும் பற்றி பார்க்கலாம். கோடை காலம் என்பது விவசாயிகளுக்கும் விவசாய பொருட்களை நுகர்வோருக்கும் பல சவால்களை ஏற்படுத்தும் காலமாக இருக்கும். இந்த பருவத்தில் காய்கறிகள் மற்றும் பயிர்கள் பலவிதமான நோய்கள், கிருமிகள் மற்றும் பூச்சிகள் தாக்கி அவற்றின் விளைச்சலை குறைக்கின்றன. இந்த சூழலில் நாம் எவ்வாறு இந்த பிரச்சனைகளை தடுப்பதற்கும் காய்கறிகளை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கும் தேவையான வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம். முதலில் கோடை பருவத்தில் அதிகம் விளையும் காய்கறிகளை பற்றி பார்க்கலாம். வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய், பூசணிக்காய், பாகற்காய், வெள்ளரிக்காய், சுரக்காய், இந்த 8 காய்கறிகளும் அதிகமாக கோடை காலங்களில் விளைவிக்கலாம். இதைத் தொடர்ந்து மாவட்ட வாரியாக காய்கறி விளைச்சல்களை பற்றி பார்க்கலாம். முதலில் கோவை மாவட்டத்தில் முருங்கைக்காய், பீட்ரூட் போன்ற காய்கறிகள் கோடை பருவத்தில் சிறப்பான வளர்ச்சி தரும். அடுத்து தேனி மாவட்டம், இதில் பாகற்காய், பீர்க்கங்காய், தக்காளி போன்ற காய்கறிகள் கோடை பருவத்தில் அதிக விளைச்சலை தரும். இதைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டம், இதில் தக்காளி, மிளகாய் போன்ற காய்கறிகள் செப்டம்பர் முதல் மார்ச் வரை சிறப்பாக விளைச்சலை தரும். இதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டம், இதில் வெங்காயம், பாகற்காய், வெண்டைக்காய் போன்ற காய்கறிகள் ஆண்டு முழுவதும் அதிக விளைச்சலை தரும். அடுத்து மதுரை மாவட்டம், மிளகாய், வெங்காயம் போன்ற காய்கறிகள் மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை அதிக விளைச்சலை தரும். அடுத்து திருநெல்வேலி மாவட்டம், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போன்ற காய்கறிகள் கோடை பருவத்தில் அதிக விளைச்சலை தரும். அடுத்து கன்னியாகுமரி மாவட்டம், கோஸ், பீன்ஸ் போன்ற காய்கறிகள் நிலப்பாசனம் அதிகம் உள்ள பகுதியில் அதிக விளைச்சலை தரும். அடுத்து செங்கோட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாகற்காய், தக்காளி போன்ற காய்கறிகள் கோடை பருவத்தில் அதிக விளைச்சலை தரும். கடைசியாக வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெங்காயம், வெண்டைக்காய், முருங்கைக்காய் போன்ற காய்கறிகள் கோடை காலங்களில் அதிக விளைச்சலை தரும். இதைத் தொடர்ந்து கோடை காலத்தில் காய்கறி பயிர்களில் ஏற்படும் பொதுவான நோய்களை பற்றி பார்க்கலாம். கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் முக்கிய பூச்சிகள், முதலில் கடினிகள், அதாவது கடினிகள் என்றால் போரர்ஸ், அடுத்து கீரல், கீரல் முளைகள் அதாவது கட்வார்ம்ஸ், மற்றும் பருப்பு பூச்சிகள் அதாவது லெக்யூமினஸ் பக்ஸ். இவை பயிர்களின் வளர்ச்சிக்கு தடையாக மாறுகின்றனர். இது மட்டும் இல்லாமல் இலைப்பேன், வெள்ளை ஈ, அஸ்வினி போன்ற பூச்சிகள் பயிர்களை அதிகம் தாக்கும். இதற்கு அடுத்து பூஞ்சி நோய்கள் அதாவது ஃபங்கல் டிசீஸ். வெப்பம் மற்றும் ஈரப்பதம் அதிகரிக்கும் சூழலில் பூஞ்சிகள் காய்கறிகளுக்கு அதிகமான தாக்கத்தை செய்யும். பூஞ்சி நோய்

0: நோய்கள், சாம்பல் நோய் அதாவது பவுட்ரி மில்டியூ, ஆந்த்ரக்னோஸ் போன்ற பூஞ்சி நோய்கள் அதிகம் காணப்படலாம். மூணாவது பாக்டீரியல் வாடல் நோய், பாக்டீரியல் வில்ட். கோடை பருவத்தில் அதிக வெப்பம் மற்றும் ஈரப்பதம் காய்கறி பயிர்களுக்கு பாக்டீரியா நோய்க்கும் வாய்ப்பை அதிகரிக்கிறது. இது செடி இறப்பை ஏற்படுத்தும். இதில் பூஞ்சி மற்றும் பாக்டீரியா நோய்கள் அதிக காய்கறி பயிர்களை தாக்கும். இதை தடுக்கும் வழிமுறைகளை இனி காணலாம். இதில் பூஞ்சை மற்றும் பாக்டீரியல் நோய் அதிக காய்கறி பயிர்களை தாக்கும். இதை தடுக்கும் வழிமுறைகளை இனி காணலாம். இப்பொழுது காய்கறி பயிர்களை பாதுகாப்பதற்கான பொதுவான வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம். முதலில் பயிர் சுழற்சி முறை அதாவது கிராப் ரொட்டேஷன். ஒரே நிலத்தில் வெவ்வேறு பயிர்களை அடுத்து அடுத்து பயிரிடும் முறையே பயிர் சுழற்சி என்று அழைக்கலாம். இது மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதும் விளைச்சலை அதிகரிக்கவும் பூச்சி மற்றும் களை அழுத்தத்தை எதிர்த்து போராடவும் உதவும். இரண்டாவது பூச்சி மருந்துகளை பயன்படுத்துதல். அதிக பூச்சிகள் மற்றும் பூஞ்சைக்கு எதிராக வேதியியல் பூச்சி மருந்துகளை பயன்படுத்துவது நமக்கு உதவும். ஆனால் இவற்றை சரியான நேரத்தில் மற்றும் அளவில் பயன்படுத்துவது அவசியம். மூன்றாவது சொட்டு நீர் பாசனம். காய்கறிகளின் வேர்களில் ஈரப்பதம் மற்றும் பூஞ்சி நோய்களுக்கு வழிவகுக்காமல் இருக்க உதவும். நான்காவது பச்சை உரங்களை பயன்படுத்துதல் அதாவது பசுந்தாள் உரம், கிரீன் மெனியூர்ஸ். காய்கறி பயிர்களின் நிலத்தை ஊட்டச்சத்துக்களை அதிகரிக்கும் வகையில் பச்சை உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் பூச்சிகள் மற்றும் பூஞ்சைகள் பெரும்பாலும் குறைக்கலாம்.
1: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை. கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளி உதவி பேராசிரியர் அனிசா ஜெயச்சந்திரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவுபெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: நினைவூட்டுகிற நேரில் இன்று முற்பகல் மணி 11:02 கண்ணாடி மாளிகையில் இடம்பெறக்கூடிய தலைப்பு நானும் மதுரை வானொலியும். இன்று மதுரை வானொலியின் 39வது உதய நாள். மதுரை வானொலியோடு உங்களுக்கு இருந்த நெருக்கமான நிகழ்ச்சிகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 25-30-170 மற்றொரு எண் 25-30-171 என்ற எண்களில். இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு நானும் மதுரை வானொலியும். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கவிருப்பது 6:45 மணிக்கான மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சூரத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் பஞ்சாயத்து மற்றும் மாநகராட்சி தேர்தல்களிலும் இது பிரதிபலித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். சமீபத்தில் இமாச்சல பிரதேசம், ஹரியானா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை சுட்டிக்காட்டிய திரு மோடி, நாடு நிச்சயமற்ற தன்மையையோ அல்லது விரக்தியையோ விரும்புவதில்லை என்று கூறினார். இந்தியா எதிர்மறை எண்ணங்களை கடந்து வெகு தூரம் வந்துவிட்டது என்றும் பிரதமர் கூறினார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நேற்று தொடங்கிய கடல் உணவு ஏற்றுமதி குறித்த பயிலரங்கில் கலந்து கொண்ட பின்னர் செய்தி

0: செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மீன்வளத்துறையின் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்த மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 3.5 ஆண்டுகளில் இந்தியா 9 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தங்கள் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும் இதன் மூலம் இந்திய கடல்சார் உணவுகள் உலகெங்கிலும் உள்ள நுகர்வோரை சென்றடைய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மண்ணின் வளத்தை பாதுகாக்கவும் ரசாயன உரங்களுக்கு மாற்றாக சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. நடப்பு ஜூன் மாத நிலவரப்படி நாடு முழுவதும் 942,000 அதிகமான விவசாயிகள் இந்த இயக்கத்தில் இணைந்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் இதுவரை 17,800 மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. மண்வளம் மற்றும் அறிவியல் பூர்வமான நவீன வேளாண் நுட்பங்கள் குறித்து 157,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இண்டி கூட்டணி அமைந்ததில் திமுகவின் பங்கு மகத்தானது என்று குறிப்பிட்டார். திமுக இல்லாமல் இந்த கூட்டணி கூடுவது கவலை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இண்டி கூட்டணி சிதறிவிடக்கூடாது என்பதே தங்கள் கட்சியின் விருப்பம் என்றும் திரு திருமாவளவன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் தலைமையில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு பேரிடர் மேலாண்மை பணிகள் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அண்டை மாநிலமான கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்டது போன்ற நிலச்சரிவு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் எங்கும் ஏற்படாத வண்ணம் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிப்பதாகவும் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை திட்டத்தை தடுத்து நிறுத்த தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் மேற்கொண்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் மேலும் கூறினார். தமிழ்நாட்டில் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக அரசு பொறுப்பேற்ற பிறகு பாலியல் வன்கொடுமைகள், கொலை மற்றும் கொள்ளை போன்ற நிகழ்வுகள் அன்றாட சம்பவங்களாக மாறியிருப்பது கவலை அளிப்பதாக குறிப்பிட்டார். தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை தவிக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் அவர் கூறினார். அரசு இசைப்பள்ளிகளில் படித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிகளில் நேரடியாக 3வது ஆண்டில் சேர்ந்து படிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாணவர்களுக்கு படிப்புடன் கல்வி உதவித்தொகையும் வழங்கப்படுவதாக சேலம் மாவட்ட கலை பண்பாட்டுத்துறை உதவி இயக்குநர் திரு சங்கரராமன் கூறினார்.
2: அரசு இசைக்கல்லூரிகளில் இசைப்பள்ளிகளில் முடித்து மாணவர்களுக்கு டைரக்டாக லேட்டரல் அட்மிஷன் நம்ம சொல்லுவோம், மியூசிக் காலேஜஸ்லாம் அதே மாதிரி லேட்டரல் அட்மிஷனில் டைரக்டாக 3rd இயரில் போய் சேர்ந்துக்கலாம். அவங்க அனைத்து துறை மாணவர்களும் இங்கே 2வது 3rd ஆண்டு படித்து முடித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிகளில் டைரக்டாக 3rd இயர் பயின்று அங்கே அவங்க வந்து DMT இசை ஆசிரியர் பயிற்சியும் சேரலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அவங்களுக்காக மாணவர்களுக்காக இன்றைக்கி செஞ்சு கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு. 17 வயது முதல் 80 வயசு கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து நாட்டுப்புற கலை பயிற்சி, அது ஒவ்வொரு மாவட்டங்களில் ஒவ்வொரு விதமான கலைகள் அந்த இடத்துல எது பிரதானமாக இருக்கிறதோ அந்த கலைகள் இங்கே பயிற்றுவிக்கப்படுகின்றன. சிலம்பம்

0: கோல்கால் ஆட்டம், தப்பாட்டம் மற்றும் நாடக பயிற்சி, அந்த வகையில் சேலம் இசைப்பள்ளிகளை இங்கு நடைபெறுகின்றது.
1: தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். தைவான் நாட்டை சுற்றியுள்ள கடல் மற்றும் வான் பகுதிகளில் சீன ராணுவத்திற்கு சொந்தமான 22 போர் விமானங்கள் மற்றும் 10 போர் கப்பல்களின் இடமாட்டத்தை கண்டறிந்துள்ளதாக தைவான் கூறியுள்ளது. இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே வர்த்தகத்தை பெருக்குவதற்கு இரு நாடுகளின் கூட்டு பணிக்குழு கூட்டம் முடிவு செய்துள்ளது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. JEE அட்வான்ஸ் தேர்வில் 1000 மேற்பட்ட மாணவிகள் முதல் முறையாக தேர்ச்சி அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை ஒன்றியம் வெள்ளிமலை முதல் சின்ன திருப்பதி வரை அமைக்கப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டுப் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பேரிடர் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்த ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். செஸ் விளையாட்டில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா வரலாற்று சாதனை படைத்துள்ளார். நார்வேயில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரின் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கேமரை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இறுதி நாள் ஆட்டத்திற்கு முன்னதாக 15 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இருந்த பிரக்யானந்தா இறுதி சுற்றில் அபாரமாக விளையாடி முழுமையாக 3 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து உலக செஸ் அரங்கின் மிக உயரிய கோப்பை ஒன்றை கைப்பற்றியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:55. அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
3: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
2: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை. மீனாட்சி, பிரமாதம்.
4: என்ன நான் சொல்றேன்,
2: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
4: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
2: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பூந்தளிர். இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சிக்காக நம்ம நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க சக்கரவர்த்தி. வணக்கம்.
6: அனைவருக்கும் வணக்கம்.
5: உங்க பேர் சொல்லுங்க.
6: என் பேர் சக்கரவர்த்தி.
5: நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
6: யுகேஜி.
5: நீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க?
6: இபிசி மெட்டி ஹைடியர்கே ஸ்கூல்.
5: நீங்க யார் கூட விளையாடுவீங்க? உங்களுக்கு தம்பி இருக்கா?
6: ஆ.
5: உங்க தம்பி பேர் என்ன?
6: அப்பேர் நாசு.
5: இன்னைக்கு நம்ம பூந்தளிர் நிகழ்ச்சிக்காக நீங்க என்ன சொல்ல போறீங்க? ரைம்ஸா, கதையா, பாட்டா, திருக்குறளா, என்ன சொல்ல போறீங்க?
6: ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வாண்டர் வாட் யூ ஆர், ஆஃப்டர் ஆல் த ரோஸ் ஐ லைக் சம் இன் த ஸ்கை.
5: இன்னொரு ரைம் சொல்றீங்களா?
6: பாபா பிளஸ் ஹவ் யூ எஸ் ஆர் எஸ் ஆர் தி பஸ் ஃபோர் ஒன் ஃபார் தி மாஸ்டர் ஒன் ஃபார் தி டே.
5: ரொம்ப அழகா சொல்றீங்களே, இன்னொரு ரைம் சொல்றீங்களா?
6: ஜாக்கன் செல் ஜாக்கன் செல்

0: அடுத்ததான் என்ன சொல்ல போறீங்க?
1: ஜானி ஜானி பாப்பா, ஜானி ஜானி எஸ் பாப்பா, இத்தி சோர நோ பாப்பா,
0: ஒரு கதை சொல்லலாமா?
1: ஒரு ஊரில் பசித்து வந்தன. ஒரு நாள் ஆத்தக்கலை ஓரத்தே நிறைய பூக்கள் வளைந்து கொண்டாது. இது ஒன்னால பாலம் ஞாயிறுவரே ஒரு வெள்ள சொல்ல முடியும். அதை யார் ஞாயிறுவை கொண்டு உனக்கு வளைவது? வித்து கொழுப்பு வாத கெட்டு போடு இல்லை.

0: இது உன்னால பாலா, நான் இருவரே ஒருவரில் சொல்ல முடியும். அதை யார் ஞாயிறுவை கொண்டு உனக்கு வரைவது? வித்து கொடுப்பத கெத்து போடு இல்லை.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி.
1: இன்னைக்கு பூந்தலை நிகழ்ச்சிக்காக நம்ம நிலையத்திற்கு வருகை தந்திருந்த சக்கரவர்த்திக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி நேர்களே, மீண்டும் சந்திப்போம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை புதிய காலை நிகழ்ச்சியில் சேவை செய்திகள், ஆங்கிலத்தில் செய்திகள் இணைத்தானும் நல்லவை கேட்க இந்நாளின் சிறப்பு இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி மாநில செய்தி அறிக்கை பூந்தளிர் ஆகியன இடம்பெற கேட்டீர்கள். நிறைவு பெறுகிறது புதிய காலை நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 7 மணி ஒரு நிமிடம். இந்த ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் திரை இசை, தமிழில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லர் மற்றும் வழங்கும் ஆலய அற்புதங்கள் ஆகியன இடம்பெறவிருக்கின்றன. முதலில் ஒழிப்பது திரை இசையை செந்தூர பாண்டி என்ற படத்திலிருந்து பாடல் ஒழிக்கிறது. இந்த படம் 1993 எஸ் ஏ சந்திரசேகரன் இயக்கத்தில் வெளிவந்தது. தேவாவின் இசையமைப்பிலும் வாலியின் பாடல் வரிகளுக்கும் பாடுகிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 7:07. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் புகைப்புக்கள் நிகழ்ச்சி அணிந்திருக்கிறோம். இனி நாம் கேட்கவிருப்பது வேலைவாய்ப்பு செய்திகள். மத்திய அரசின் கீழ் செயல்படும் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் ஜூனியர் டெலிகாம் ஆபீசர் பிரிவிற்கு கர்நாடகாவில் 26, மகாராஷ்டிராவில் 16, கேரளாவில் 15, மத்திய பிரதேசத்தில் 10, சென்னையில் 5, தமிழகம் 1, ஒடிசா 6 உட்பட மொத்தம் 100 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்எஸ்சி. வயது வரம்பு 3/7/2026 20 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, தேர்வு மையம் சென்னை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹2000, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹1000. விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் ஜூலை 3 தேதி, அதாவது 3/7/2026.

மேலும் விவரங்களுக்கு externalexam.bsnl.co.in என்ற இணையதளத்தை பார்வையிடவும். வேலை வாய்ப்பு செய்தியை தெரிந்து கொண்டீர்கள். இனி பாடல் ஒலிக்கிறது. 1998 கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்திலும் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் அருணாச்சலம். இதோ பழனி பாரதியின் பாடல் வரிகளுக்கு மனோஜ் சொர்ணலதா பாடுகிறார்கள்.

0: நேரம் 7:13.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில் இடம்பெறக்கூடிய தலைப்பு நானும் மதுரை வானொலியும் என்ற தலைப்பில் இன்று உங்களுடைய என்ன கருத்துக்களை சொல்ல வரலாம். இன்று ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒளிபரப்பாகும். மதுரை வானொலி 38 ஆண்டுகள் நிறைவு செய்து 39வது ஆண்டில் உதய நாள் காண்கிறது. மதுரை வானொலி கேட்டு ரசித்த உங்களுடைய என்ன கருத்துக்களை சொல்ல வரலாம் இன்றைய கண்ணாடி மாளிகையில் நானும் மதுரை வானொலியும் என்ற தலைப்பில். அவருடன் காத்திருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170 மற்றொரு எண் 25 30 171. கண்ணாடி மாளிகையில் இன்றைய தலைப்பு நானும் மதுரை வானொலியும். இன்னும் சில நொடிகளில் ஏழைகள் மணிக்கான தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுபோன்ற மகத்தான முன்முயற்சிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தேசத்தின் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் பெருமளவில் உதவியாக இருக்கும் என்று பிரதமர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வோடு தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற பிரச்சாரத்துடன் இணைத்து இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் அசாம் மாநிலத்திலும் ஒரே நாளில் 1 கோடி மரக்கன்றுகளை நட்டு சாதனை படைத்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினமான நேற்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். இதனை சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர் அபராஜிதா, குல்மெஹந்தி மற்றும் ருக்மணி உள்ளிட்ட சுமார் 27 வகையான தாவர இனங்கள் இந்த தோட்டத்தில் நடப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வளர்க்கப்படும் இந்த தாவரங்கள் அந்தந்த பகுதிகளில் வெவ்வேறு உள்ளூர் பெயர்களால் அழைக்கப்படும் வும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். இந்த எரிபொருளில் 85% எத்தனால் என்றும் 14 முதல் 19% பெட்ரோல் என்றும் அவர் கூறினார். கலப்பு எரிபொருள் தொழில்நுட்பத்தில் இயங்கும் வாகனங்களுக்காகவே இந்த எரிபொருள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வழக்கமான பெட்ரோலை விட இந்த எரிபொருளின் விலை 1 லிட்டருக்கு 20 ரூபாய் குறைவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் புதிய 2 சக்கர மற்றும் 4 சக்கர

0: வாகனங்களில் 50% கலப்பு எரிபொருள் வாகனங்களாக மாறினால் அது விவசாயிகளுக்கு நேரடியாக சுமார் 12,430 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டித்தரும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதேவேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், நடப்பாண்டில் இதுவரை மொத்தம் 1076 இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போதைய சட்டப்பூர்வமான குடியேற்ற முறைகள் எந்த வகையிலும் பாதிக்காத வண்ணம் சட்டவிரோத குடியேற்றங்களை கட்டுப்படுத்துவது மற்றும் தடுப்பது குறித்து இருதரப்பிற்கும் இடையே தீவிர விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் திரு ஜெய்ஸ்வால் கூறினார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதியை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. இதன்படி மாணவர்கள் தங்களின் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்பெண்களில் ஏதேனும் விடுபட்டால் அல்லது திருத்தங்கள் இருப்பதாக கருதும் தகுதியுடைய மாணவர்கள் இந்த நீட்டிக்கப்பட்ட கால அவகாசத்தை பயன்படுத்தி சிபிஎஸ்இயின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானால் சட்டவிரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்திய பகுதிகளில் கில்கிட் பல்டிஸ்தான் என்று அழைக்கப்படும் பகுதிக்கு பொதுத்தேர்தல் நடத்த அண்டை நாடான பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த தேர்தல்கள் இந்த மாதம் 7ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 1947ஆம் ஆண்டில் ஜம்மு மற்றும் காஷ்மீர் இந்தியாவுடன் முழுமையாகவும் சட்டப்பூர்வமாகவும் இணைந்த பகுதி என்று இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது. பாகிஸ்தானின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பில் உள்ள பகுதி நடக்கும் கடுமையான மனித உரிமை மீறல்கள் அரசியல் ஒடுக்குமுறையை மறைக்க இதுபோன்ற செயல்களில் அந்நாடு ஈடுபடுவதாகவும் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியா மாவட்டத்தில் சந்தேகத்தின் பேரில் 14 வயது சிறுமி ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. ஊடகத்தில் வந்த செய்தியை அடுத்து இதில் தலையிட்டுள்ள மனித உரிமை ஆணையம் இந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று கூறியுள்ளது. இது தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தியோரியா மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கு ஆணையம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளன. இதனைத் தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகே அமைந்துள்ள ஈரானின் கடலோர கண்காணிப்பு ரேடார் நிலையங்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதலை நடத்தியுள்ளன. இதுகுறித்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் ஈரானின் கோருக் மற்றும் கெஷ்ம் தீவில் உள்ள கடலோர கண்காணிப்பு ரேடார் தளங்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த புதிய மோதல் ஏற்கனவே முட்டுக்கட்டையாக உள்ள அமைதி பேச்சுவார்த்தையில் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு வழங்கப்படும் பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மார்ச் 15ஆம் தேதி தொடங்கிய பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் மற்றும் விண்ணப்பங்கள் தேசிய விருதுகள் இணையதளத்தில் ஆன்லைனில் மட்டுமே பெறப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய பத்ம விருதுகள் நாட்டின் மிக உயரிய சிவில் விருதுகளாகும். 1954 தோற்றுவிக்கப்பட்ட இந்த விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்படுகின்றன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை மிக

0: பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு ஆகிய மாவட்டங்களுக்கு நாளையும் சிவப்பு எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்று மற்ற 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை நிலவ வாய்ப்புள்ளதால் 4 மாவட்டங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவித்துள்ளனர். சீரற்ற வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக செவ்வாய்க்கிழமை வரை கேரளம், லட்சத்தீவு மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. சண்டிகரின் முலான்பூரில் உள்ள மகாராஜா யாதவிந்திரா சிங் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இப்போட்டி காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. 2018 ஆண்டுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் அணி இந்திய அணியுடன் விளையாடுவது இதுவே முதல் முறையாகும். செஸ் விளையாட்டில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா வரலாற்று சாதனை படைத்துள்ளார். நார்வேயில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரின் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இறுதி நாள் ஆட்டத்திற்கு முன்னதாக 15 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இருந்த பிரக்யானந்தா இறுதி சுற்றில் அபாரமாக விளையாடி முழுமையாக 3 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து உலக செஸ் அரங்கின் மிக உயரிய கோப்பைகளில் ஒன்றை கைப்பற்றியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டுவீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
3: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
4: அன்பர்களே, இன்று சனிக்கிழமை அல்லவா? திருவேற்காடு ஸ்ரீ நித்ய கல்யாண வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு செல்வோம். சென்னை திருவேற்காட்டில் சிவன் கோயில் சாலை கற்பகாம்பாள் நகர் அருகில் இந்த கோவில் அமைந்துள்ளது. திருவேற்காட்டில் வேதபுரீஸ்வரர் ஆலயம், கருமாரியம்மன் கோவிலும் இந்த பெருமாள் கோவிலும் அமைந்துள்ளன. கருவேலங்காடு என அழைக்கப்பட்ட இந்த பகுதி திருவேற்காடு என அழைக்கப்படுகிறது. மூர்த்தி நாயனார் அவதரித்த தலம். ஒரு முறை திருமால் தன் சகோதரியான கருமாரியை காண வந்தபோது தேவி திருமாலிடம், திருமலை வெங்கடேச பெருமாளாக இந்த தலத்திலே அருள் பாலிக்க வேண்டும் என்றார். அதை ஏற்று திருமால் நித்ய கல்யாண வெங்கடேச பெருமாள் என்னும் நாமத்தோடு இங்கு கோயில் கொண்டார். சிறிய ஆலயம்தான். ஆலயத்திற்குள் நுழைந்தவுடன் குபேர சந்தான மகாகணபதி நின்ற கோலத்திலே காட்சி தருகிறார். பின்னிரு கரங்களில் பாச அங்குஷம் இருக்க, இடக்கரத்தில் கொம்பும் வலக்கரத்தில் மோதகமும் ஏந்தியவராய் இந்த வலம்பொறி விநாயகர் காட்சி தருகிறார். சகல காரிய அனுகூலராக திகழ்பவர் இவர். அடுத்து கருடாழ்வார் சன்னதி. மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என ஆலயம் அமைந்துள்ளது. கருவறை நுழைவு வாயிலின் இருபுறமும் ஜெய விஜயர்கள் உள்ளனர். பொதுவாக எல்லா கோவில்களிலும் பெருமாள் வலப்புறம் ஸ்ரீதேவியும் இடப்புறம் பூதேவியும் காட்சி தருவார்கள். இங்கு பெருமாள் குபேரலக்ஷ்மி என்னும் பெயரோடு ஸ்ரீதேவி மட்டும் இருப்பது தனிச்சிறப்பாகும். சீனிவாச மங்காபுரம், நாராயணவனம்.

0: திருவேற்காடு ஆகிய மூன்று தலங்களிலும் கல்யாண வெங்கடேச பெருமாள் என்னும் திருப்பெயரோடு அருள் பாலிப்பது பெருமாள். இந்த கோவில் கருவறையில் கல்யாண வெங்கடேச பத்மபீடத்தில் நின்ற கோலத்தில் பின்னிரு கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தியும் முன் வலக்கையை வரதகஸ்தமாகவும் இடக்கையை ஊருகஸ்தமாகவும் துடையில் வைத்தும் திருவேங்கடவனை போன்றே காட்சி தருகிறாள் பெருமாள். பெருமாளின் வலப்புறம் குபேர மகாலட்சுமி, பின்னிரு கரங்களில் தாமரை மலர்கள் ஏந்தி முன் வலக்கை அபயகஸ்தமாகவும் இடக்கை வரதகஸ்தமாகவும் கொண்டு திகழ்கிறாள். உற்சவரும் மகாலட்சுமி சகிதமாக உள்ளார். இடப்புறம் ஆண்டாள் நாச்சியார் உள்ளார். உற்சவர் சக்கரத்தாழ்வார் விஜயவல்லி சமேதராக உள்ளார். பிரகாரத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி வராகர் ஸ்ரீதேவியை தன் தொடையில் இருத்தி நின்ற கோலத்தில் உள்ளார். இவரை முதலில் தரிசித்த பிறகே கல்யாண வெங்கடேஸ்வரரை தரிசிக்க வேண்டும். அயக்ரீவர் வித்யாலக்ஷ்மியோடு தனி சன்னதியில் இருக்கிறார். சீதாலக்ஷ்மண அனுமத் சமேத ஸ்ரீ ராமர் சன்னதியும் உள்ளது. ஆலயத்திலிருந்து வெளியே வரும்போது சஞ்சீவராய ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. திருமணப்பேறு, மகப்பேறு, வேலைவாய்ப்பு போன்றவர்க்கு பரிகாரத்தலம் இது. தற்போது விரிவான திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. சித்திரை திருவிழா, ஆடிப்பூரம், புரட்டாசி நவராத்திரி, திருக்கார்த்திகை, மார்கழியில் வைகுண்ட ஏகாதேசி, அனுமத் ஜெயந்தி போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. புரட்டாசி சனிக்கிழமைகளில் விசேஷ வழிபாடுகள் நடைபெறுகின்றன. அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரும் திருவேற்காடு நித்திய கல்யாண வெங்கடேச பெருமாளை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ வெங்கடேசாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 7:30 நிமிடம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பிரேக் பெற்ற ஷோ பொய்கை பூக்கள். இனி திரை இசை கேட்கலாம். முதலாவதாக ஒழிக்கவிருப்பது 2000 ஆண்டு துரையின் இயக்கத்திலும் தேவாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் முகவரி. வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு ஹரிஹரன் குழுவினரோடு இணைந்து பாடுகிறார்.

நேரம் 7:37. திரையிசையில் இனி 2002 சரண் இயக்கத்திலும் பரத்வாஜ் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் ஜெமினி. வைரமுத்தின் பாடல் வரிகளுக்கு பாடுகிறார் எஸ்பி பாலசுப்ரமணியன்.

நேரம் 7:42:40. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக் வாட்ச் பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும்

வட்டாரச் செய்திகள். மதுரை மாவட்டத்தில் உள்ள 11 தாலுகாக்களில் ஜூன் 16 முதல் வருவாய் தீர்ப்பாயம் ஜமாபந்தி நடைபெற உள்ளது. அவனியாபுரம், காமராஜ் நகர், செல்வசக்தி விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது. மதுரையில் பல்வேறு இடங்களில் உலக சுற்றுச்சூழல் தின விழா நடைபெற்றது. தமிழகத்தில் வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் 11 வகுப்பு உடற்கல்விக்கான பாடப்பிரிவு துவங்கப்படும் என மதுரையில் கல்வித்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு அணை நீர்பிடிப்பில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து அணைக்கு நீர்வரத்து 909 கன அடியாக அதிகரித்ததால் நீர்மட்டம் உயரத் தொடங்கியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயில் உண்டியல் எண்ணிக்கை ஜூன் 4 மற்றும் 5 தேதி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் காணிக்கையாக ₹4,35,55,571, வெளிநாட்டு கரன்சி 838,954 கிராம் தங்கம் மற்றும் 9.331 கிலோ வெள்ளி ஆகியவை காணிக்கையாக கிடைத்தது. இன்று மதுரை திருப்பாலை, நாராயணபுரம், ஆத்திக்குளம், ஐயர் பங்களா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் தடை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் சேவைகளில் மாற்றம். சென்னை கோட்டத்திற்கு உட்பட்ட செங்கல்பட்டு யார்டில் நடைபெறும் பராமரிப்பு பணி காரணமாக இன்று ஜூன் 6 தேதி மதியம் மணி 1:15 சென்னை எழும்பூரில் இருந்து புறப்படும் வைகை ரயில் வரும் வழியில் 1 மணி நேரம் தாமதமாக இயக்கப்படும் என்று சென்னை கோட்டத்திற்கு உட்பட்ட தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வட்டாரச் செய்திகள் கேட்டீர்கள். இனி பாடல் ஒலிக்கிறது. 2010 கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்திலும் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் விண்ணை தாண்டி வருவாயா. இதோ தாமரையின் பாடல் வரிகளுக்கு சின்மையை தேவன் ஏகாம்பரம் பாடுகிறார்கள்.

நேரம் 7:49. நினைவுடர்களின் இன்று முற்பகல் 11:00 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை இடம்பெறக்கூடிய தலைப்பு நானும் மதுரை வானொலியும். மதுரை வானொலியோடு உங்களுக்கு இருந்த ஈடுபாடு, அது மட்டுமில்லாமல் என்ன கருத்துக்கள் நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய என்ன கருத்துக்களை சொல்ல வரலாம். 25:30, 170 மற்றொரு எண் 25:30, 171 என்ற எண்களில் முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை, தலைப்பு நானும் மதுரை வானொலியும். இன்று மதுரை வானொலி 38 வருட சேவையை நிறைவு செய்து 39வது ஆண்டு உதய விழா காண்கிறது. தொடர்ந்து ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையோடு இணைந்திருங்கள். இனி பாடல் ஒலிக்கிறது துப்பாக்கி படத்திலிருந்து.

நேரம் 7:55. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புகள் நிகழ்ச்சி நிறைவு செய்ய பாடல் ஒலிக்கிறது. 2013 சூரஜ் இயக்கத்திலும் தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் அலெக்ஸ் பாண்டியன். இதோ பா விஜயின் பாடல்களுக்கு ஜெயவர் எழிலாணி ரெட்டி பாடுகிறார்.

பிரேக் வச்ச புகை பூக்கள் நிகழ்ச்சியில் இதுவரை திரை இசை தமிழில் செய்திகள் ஸ்ரீ பாலகோபாலன் ஜூலி மற்றும் வழங்கிய ஆலய அற்புதங்கள் வேலைவாய்ப்பு செய்திகள் திரை இசை ஆகியன இடம்பெற கேட்டீர்கள். நிறைவு பெறுகிறது பிரேக் வாட்ச் புகை பூக்கள் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது பாட்டு வேணுமா. இன்றைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தேனி மாவட்ட நேயர்களின் தொலைபேசி வழி நேரலை விருப்ப பாடல்கள் இடம்பெறவிருக்கிறது. அதற்கு முன்பாக கேட்டுவிடலாம் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதேவேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. CBSE 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 8:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா? சந்தோஷமான இனிமையான காலை பொழுதில் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இன்றைக்கி தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலும் தொலைபேசி நேயர்களை விருப்பமாக இடம்பெறவிருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற 25 30 170 என்ற எண்ணும் மற்றொரு எண் 25 30 171 என்ற எண்களில் வரலாம். தேனி மாவட்டிலேருந்து பேசும்போது சரி, அதே மாதிரி நீங்கள் செல்போன்லேருந்து பேசுகிறதா இருந்தாலும் 0452 என்கிற மதுரையோட எச்சடி கூட முன்னிணைப்பாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். நிகழ்ச்சி அளிக்கக்கூடிய முதல் தேனி மாவட்ட அழைப்பாளரை சந்தித்து

0: வருக. வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ராணி தேனியில இருந்து. நல்லா இருக்கீங்களா சார்?
0: எந்த பக்கத்துல இருந்து பேசுறீங்க?
1: ராணி தேனியில இருந்து சார்.
0: ஓகே ராணி தேனி. கேக்குது, சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்? பாட்டு வேணும் நிகழ்ச்சியில.
1: தர்மதுரை படத்துல இருந்து எந்த பக்கம் காணும் போதும் வானம் ஒன்று அந்த பாடல்.
0: அதனாலதான் கேட்டேன், எந்த பக்கம் இருந்து பேசுறீங்கன்னு கேட்டேன். தேனி மாவட்டத்துல இருந்து பேசுறீங்க, பாடலும் கூட எந்த பக்கம்னு கேட்டிருக்கீங்க. அருமை அருமை. இதோ நீங்க கேட்ட, விரும்பி கேட்ட பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி நன்றி
0: நன்றி.

0: நேரம் 8:09.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC Supply.

0: பாட்டு வனமணி சென்னிருக்கிறோம். தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் தொலைபேசி வழியாக இடம்பெற்று கொண்டிருக்கு. இப்போ இணைப்பில் வரக்கூடிய அழைப்பாளரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம். ஐயா இணைப்பில் இருக்கிறீங்க, அம்மா இணைப்பில் இருக்கிறீங்க, யார் இணைப்பு வந்திருக்கீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், பேசுங்க. யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டத்தில், தேனி மாவட்டம் ஆண்டிவட்டம் சித்தார்பட்டியிலிருந்து பிச்சைமணி.
0: சொல்லுங்க பிச்சைமணி ஐயா, நிகழ்ச்சியில் வந்திருக்கிறீங்க, என்ன படத்துலேருந்து பாட்டு கேட்கலாம்?
1: மீசிய முருத்தங்கிற படத்திலிருந்து ஒரு பாட்டு போடுங்க சார்.
0: சரிங்க, அதில் என்ன பாட்டுன்னு சொல்ல முடியுமா? சரிங்க சரிங்க, நீங்கள் நீங்கள் கேட்ட படத்துலேருந்து பாடல் ஒழிக்கும், அதற்கு முன்பாக விளம்பரம்.
1: நன்றி.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
3: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
0: தேனி மாவட்டம் சித்தார்பட்டிலிருந்து பிச்சைமணி மீசை முறுக்கு படத்திலிருந்து பாடல் கேட்டிருந்தார். இதோ அவருக்காக பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 8:15.
1: தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
2: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி, மதுரை.
0: நேரம் 8:16. நினைவுடர்களே, இன்று முற்பகல் மணி 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை இடம்பெற்ற தலைப்பு, நானும் மதுரை வானொலி. 38 ஆண்டுகள் நிறைவடைந்து இன்று 39வது ஆண்டு உதயநாள் காண்கிறது மத்திய அலைவரிசை மதுரை வானொலி. அதனால் உங்களுடைய எண்ண கருத்துக்கள் வானொலி, மதுரை வானொலி கேட்டு மகிழ்ந்த அந்த ரசித்த உங்களுடைய எண்ண கருத்துக்களை சொல்ல வரலாம். 11:12 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் தலைப்பு, நானும் மதுரை வானொலியும். இப்போ இணைப்பில் வரக்கூடிய அழைப்பாளரை நாம் சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
4: வணக்கம்
0: ஐயா, யார் பேசுறீங்க?
4: மத்திய அலைவரிசையில் 39வது ஆண்டு அறிவித்து வைக்கும் மதுரை பண்பலை இயக்குனர் மற்றும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள் ஐயா.
0: அருமைங்க, அருமைங்க.
4: ஒரு நீண்ட நாள் நேயர் ஐயா.
0: அருமைங்க, யாருன்னு சொல்லிருங்களேன்.
4: தேனி மாவட்டம் சிலமலை கிராமம், ஜிசி சித்தைமணி புஷ்பம் ஐயா.
0: அருமை, ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில வந்து உங்களுடைய எண்ண கருத்துக்களை சொல்ல வரலாம். ஓகே, சரிங்க. என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
4: விடாமுயற்சியிலிருந்து ஒரு துள்ளலிசை பாடல் கொடுங்க.
0: நன்றி, இதோ பாடல் ஒழிக்கிறது விடாமுயற்சி படத்திலிருந்து.

0: பாய்.
1: நேரம் 8:21. இன்றைக்கு பாட்டு நம்ம நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களும் தொலைபேசி நேரலையாக இடம்பெற்றுக்கிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தேனி மாவட்ட நேயர்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு மகிழ்வதற்கு 25 30 170 மற்றொரு எண் 25 30 171 எண்களில் வரலாம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளரை சந்திக்க வருகிறோம். வருக, வணக்கம். ஐயா வணக்கம். யார் பேசுறீங்க?
2: ஐயா, அப்துல் கலாம் வழியில நடப்போம். 390 கோடி வயதான பூமி தாய், நம்மளை கைவிட மாட்டான். மரக்கன்றுகளை நட்டுக்கிட்டே இருப்போம். நான் வந்து சேனி மாவட்டம் கெங்குவார்பட்டியில இருந்து ஜமுனா ஜனார்த்தன் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க ஜமுனா ஜனார்த்தன் ஐயா.
2: உங்கள்ட்ட பேசுங்க, உங்கள்ட்ட பேசுங்கள மற்ற மகிழ்ச்சி.
1: எனக்கு அப்படித்தான் உங்கள்ட்ட பேசுறது.
2: வித்தின் லவ், வித்தின் லவ் படத்துல அருமையான நம்ம நேயர்களுக்கு ஒரு பாட்டை தட்டி
1: விட்டு கேட்போமா?
2: நன்றி.
1: இதோ பாடல் கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 8:26 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.1 பாட்டு வனம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு பாட்டு வனம் நிகழ்ச்சி தேனி மாவட்ட நேரில் இருப்பு பாடல்கள் தொலைபேசி சொல்லி நேரலையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இனி இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளரை சந்திக்க வருகிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கங்கய்யா.
0: ஐயா வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மதுரை பண்பலை 103.3 நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவர்களுக்கும் பண்பலைக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்கள்.
0: சரிங்க, மகிழ்ச்சிங்க. என்ன படம் இருந்து பாட்டு கேட்கலாம், யார் பேசுறீங்க சொல்லிருங்களேன்.
1: தேனி மாவட்டம் டி சுப்ளவரம் நாளிமலை அடிவாரம் ரங்கநாதன் பேசுறேன்ய்யா.
0: சரிங்க, என்ன படம் இருந்து பாட்டு கேட்கலாம் ரங்கநாதன் ஐயா?
1: புஷ்பாவில இருந்த சாமி சாமின்ற பாட்டு போடு.
0: சரிங்க, பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வுங்க.
1: ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி.
2: முசல்லையில பொண்டாட்டிய புரிக்கிற சமே

0: நேரம் 8:30. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
5: जिंदगी परीक्षा के लिए नहीं है, हमारे जीवन को बनाने के लिए शिक्षा एक माध्यम है.
4: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से लगातार चल रहे हैं. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.
0: பாட்டு வனம நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். நேரம் இப்பொழுது 8:32. இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த அழைப்பாளரை நாம் சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
6: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: தேனி மாவட்டம் சின்னமனூர்ல இருந்து பவுன்தாய் பேசுறீங்க சார்.
0: சொல்லுங்கம்மா, பவுன்தாயம்மா. சின்னமனூர்ல இருந்து பேசுறீங்க, எப்படி இருக்கு அங்க உள்ள இயற்கை சூழல்? இப்ப வெயிலா தான் இருக்குதா? சரி, இப்பதான் தென்மேற்கு பருவக்காற்று மழை வந்து ஆரம்பமாயிருக்குது, போக போக நல்லா இருக்கும். சரிங்கம்மா, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம் பவுன்தாயம்மா? சரிமா, பாடலை கேட்போம், கேட்டு மகிழ்வோம். நன்றிங்கம்மா.
6: நன்றிங்க சார். நன்றி.

0: நேரம் 8:36.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
0: நேரம் 8:37. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா. தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற்று இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் யாரென சந்திப்போம். வருக, வணக்கம். வணக்கம் சகோதரி, யார் பேசுறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும் சகோதரி, சொன்னதா மேடம், சொல்லுங்க. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை வானொலி. ஆமா ஆமா, வானொலி வந்து இன்னைக்கு 39th ஆண்டுல வந்து அடி எடுத்து வச்சிருக்குது. சொல்லுங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சொல்ல வந்தீங்க, வேற ஒன்றும் இல்லையே. இந்த தயக்கம்லாம் வேண்டாம், மதுரை வானொலி அது, இது மதுரை பண்பலை, அது மத்திய அலைவரிசை, இது வந்து பண்பலை அலைவரிசை. சொல்லுங்க, சொன்னதா மேடம். இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், உங்களுக்கு பிடிச்ச பின்னணி பாடகி யாரு? உங்களுக்கு பிடித்த தமிழ் பின்னணி பாடகி யாரு? உங்க பேர்ல இருக்கிறதுனால கேட்டு சொல்லிருக்கீங்க, சொன்னதா. ஓகேங்க மேடம், என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்க
4: சொன்னாங்க? ஒரு பாடகி வந்துட்டாங்க.
0: சூப்பர் சூப்பர், அந்த மகிழ்ச்சி எப்பயுமே நினைச்சிருக்கணும். ஓகேங்கம்மா, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
4: எனக்கு ரஜினி முருகன்
0: பாட்டு கேட்போமா?
4: நன்றி,
0: நன்றி. இதை ஒழிக்கிறது பாடல்.

0: நேரம் 8:43.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கோலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.33, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு நிகழ்ச்சி அடைந்திருக்கிறோம். தேனி மாவட்ட நேரம் விருப்ப பாட்டில் தொலைபேசி நேரலையாக இடம்பெற்றிருக்கிறது.

0: இருக்கக்கூடிய அடுத்த அழைப்பாளரை நாங்கள் இப்படி சந்திக்க இருக்கிறோம். வருக வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: ஐயா வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி வட்டம் தீசுபுலாவரம் முருகன் பேசுறீங்க.
0: சொல்லுங்க முருகன் ஐயா, இன்னைக்கு என்ன படம்? இந்த பாட்டு கேட்கலாம்
1: ஐயா. அந்த பாப்பா ஏற்கனவே
0: கோசலா பாரதியா? என்ன படிக்கிறீங்களா? எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க? அஞ்சாம் வகுப்பு போக போறீங்களா? ஸ்கூல் ரீ ஓபன் பண்ணிட்டாங்கல்ல? சரி, ரெண்டு நாள் ஸ்கூல் நடந்திருக்கு நினைக்கிறேன். இன்னைக்கு லீவாம்மா? சரிங்கம்மா. என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம் கோசலா பாரதி? ஓகே கேட்போமா? இதோ சந்தோஷமா கேட்டு மகிழ்வோம். பாடல் ஒலிக்கிறது.
2: ஏ மஞ்சள்.

0: நேரம் 8:47, ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.1 பாட்டு ஒன்று நிகழ்ச்சி தேனி மாவட்ட நேரில் ஒரு பாடல் இடம் பெற்றது. இணைப்பில் கூட அடுத்த அழைப்பாளரை சந்திக்க வருகிறோம். வருக வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சித்தார்த்தி சுதிவன் என்ற தம்பி ஸ்டேலர்.
0: ஓ சொல்லுங்க, என்ன பாடல்? பாட்டு கேட்கலாம்.
1: 38ஆம் ஆண்டு முடிந்து 19ஆம் ஆண்டு அமைத்து வைக்கும் மதுரை எஃப்எம்க்கு வாழ்த்துக்களையா.
0: சரிங்க, மதுரை மத்திய அலைவரிசைங்க, நார்மல் ரேடியோ மூலம் ஆகாஷவாணி மத்திய அலைவரிசை வானொலி. சரிங்களா? ரொம்ப பரவாயில்லைங்க. என்ன பாடல் இருந்து பாட்டு கேட்கலாம்
1: ஐயா? வந்து கூலி என்ற பாடல் ஒளிபரிசைங்க.
0: இந்த பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வுங்க.

0: நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: இந்த உலகத்துல மனுஷன் எவ்வளவோ தவறுகள் செய்யறான். அதுக்கெல்லாம் என்ன காரணம், அதை பற்றின ஆராய்ச்சி தான் இன்றைக்கி. இதுக்கு ஆராய்ச்சி என்னத்துக்கு, அது தெரிஞ்ச விஷயந்தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி அலட்சியமாக இந்த விஷயத்தை விட்டுறக்கூடாது. பொதுவாக எல்லோரும் நினைக்கலாம் எது சரி எது தவறு அப்படின்னு. தெரியாததுனால தான் மனுஷன் தப்பு பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் அப்படி சொல்லிட முடியாது. மனுஷன் வந்து தெரிஞ்சே தான் தவறுகள் பண்ணுறான். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு சாலையில் இடது பக்கம் போக வேண்டிய ஒருத்தர் நடுக்கோட்டை தாண்டி வலது பக்கமாக வண்டியை ஓடிட்டு போகிறாருன்னு வச்சுங்க. என்னப்பா இது தப்பு இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிம்பார். வலது பக்கமாக போகிறது தப்புன்னு தெரிஞ்சே தான் அவர் அப்படி செய்கிறார், அப்படி போகிறார். பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட லஞ்சம் வாங்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரியலன்னு அர்த்தம். திருடுறது தப்புன்னு தெரியாமலாம் மனுஷன் திருடுறான்? நல்லாவே தெரியும். நீங்கள் வேணும்னா கேட்டு பாருங்கள், வேறு வழி இல்லை அதனால தான் திருடுறேன்பா. திருடுறது ஒரு புண்ணியமான காரியம்னு திருடனே கூட சொல்ல மாட்டான். திருடுறது தவறுங்கிறது திருடனுக்கு தெரியும் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு கதை சொன்னார். அதாவது, ரெண்டு திருடர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போய் ஒரு 10,000 ரூபாயை திருடிக்கிட்டு வந்துடுறாங்க. ஒரு காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் விடியல, ரெண்டு பேருக்கும் தூக்கம் கண்ணை சுற்றுது. சரி, இப்படியே ஒரு மரத்தடியில் படுத்து தூங்குவோம், காலையில் விடிஞ்சதும் இந்த பணத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி படுத்து தூங்குறாங்க. நடு ராத்திரியில் ஒரு திருடம் முழிச்சிக்கிறான். விடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தால் 5,000 ரூபா தான் கிடைக்கும், இப்போவே கம்பெனிட்டுனா 10,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தான். மெதுவாக அந்த 10,000த்தையும் சுருட்டிக்கிட்டு அடுத்தவனுக்கு தெரியாமல் ஓடி போயிட்டான். விடியுது, அடுத்தவன் எழுந்திரிச்சு பார்க்குறான், பணத்தையும் காணலை பாகஸ்தனையும் காணலை. இந்த திருடன் அந்த திருடனை திட்டுறான், திருட்டு பய, அயோக்கிய பய, இப்படி அநியாயமாக கிளப்பிட்டு போட்டானே அப்படிங்கிறான். இதிலேருந்து என்ன தெரியுது, தெரியாமல் எடுத்துக்கிட்டு போகிறது திருட்டு, அயோக்கியத்தனம், அநியாயம் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அடுத்தவனை பார்த்து இப்படி திட்டுறான். அதனால் தெரியாததுனால மனுஷன் தவறு பண்ணுறான்னு சொல்கிறது சரியில்லை. அப்படின்னா மனுஷன் பண்ணுற தவறுகளுக்கு உண்மையான காரணம்தான் என்ன? இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வந்து தான். அதனால தான் அவன் வந்து பகவானை பார்த்து கேட்குறான், மனுஷன் வந்து தன் விருப்பத்துக்கு விரோதமாக ஏதோ ஒரு சக்தியினால் பலாத்காரமாக இழுக்கப்பட்டது மாதிரி பாவம்.

0: பண்ணுறானே அந்த சக்தி என்ன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு பகவான் பதில் சொல்கிறார், காமமும் குரோதமும் தான் அந்த சக்திகள், அதாவது ஆசையும் சினமும், இது ரெண்டும் உன்னுடைய எதிரிகள் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கோ அப்படிங்கிறார். இன்னமும் நுணுக்கமாக பார்த்தா காமத்தினுடைய மறு உருவங்கள் தான் குரோதமும் லோபமும். ஆசை நிறைவேறலைன்னா குரோதம், அதாவது கோபம். ஆசை நிறைவேறிட்டதுன்னா லோபம், அதாவது பேராசை. பாவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு மெயின் சுவிட்சு எது அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. அதுக்கு மனுஷன் தெரிஞ்சே தான் தவறு பண்ணுறான் அப்படின்னு பேசிக்கிட்டோமே, அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு ஆள் ஹோட்டலில் சாப்பிட போனான், சாப்பிட்டு முடித்தான், எழுந்திரிச்சு வந்து முதலாளிகிட்ட பில்லை கொடுத்தான், காசை கொடுக்கல. முதலாளி பணம் கொடுன்னு கேட்டார். இவன் என்கிட்ட பணம் இல்லைன்னா முதலாளி கொஞ்சம் கூட அலட்டிக்கல, உள்ளே இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டார். இவனை கூப்பிட்டுக்கிட்டு போய் இட்லி மாவாட்ட சொல்லுன்னார். இவனும் கவலைப்படாமல் உள்ளே போயிட்டான். அப்போது அழைச்சிக்கிட்டு போகிற ஆள் கேட்குறான், ஏன் சார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காசு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். தெரியும், காசு இல்லைங்கிறதும் தெரியும், காசு இல்லாமல் சாப்பிட்டா மாவாட்டணுங்கிறதும் தெரியும் அப்படின்னா அந்த ஆள். அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்லேயே சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு கேட்குறான் அவன். அதுக்கு இவர் சொல்கிறாரு, அது எப்படி, அங்கே சாப்பிட்டாலும் நான் இதே வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கோம் அப்படின்னாராம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: தேனி மாவட்ட நேரலின் விருப்ப கானமாக பாட்டு வணங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி பாடல் ஒலிக்கிறது பைசன் காலமடன் படத்திலிருந்து.

வாயிட இனி கலங்காத, வாயிட இனி பதுங்காத, தேடுடா நீ தயங்காத, விளையாடுடா

ஏ உன்னதான் வாடா, உனக்கு காலமாடம் கத்த சொல்ற வாடா. ஏ உன்னதான் வாடா, ஒரு கொம்பு மாடம் கத்த சொல்ற வாடா. ஏ வாடா.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வளம் நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட நேயர்களும் விருப்ப பாடல் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற்றது. அது மட்டுமின்றி சைபாலின் இன்று ஒரு தகவல் எமது ஒளிக்களஞ்சியத்திலிருந்து இடம்பெற கேட்டீர்கள். நிறைவு பெறுகிறது பாட்டு வளம் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சியாக வரவிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வனம் நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற்றது. அது மட்டுமின்றி சைபாலின் இன்று ஒரு தகவல் எமது ஒளிக்களஞ்சியத்திலிருந்து இடம்பெற கேட்டீர்கள். நிறைவு பெறுகிறது பாட்டு வனம் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. அதற்கு முன்பாக கேட்க விருப்பது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதே வேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. CBSE 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டுவீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஹாப்பி ஹாப்பி மார்னிங் நேர்களே, இசையோடு நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. தகவல்கள் அதோட சம பீட்டான சாங்ஸ்மா கேட்டு ரசிக்க போறீங்க. ட்ரை டைம் பீட்ஸ் கத்திருக்கு நேரமில்லை நிகழ்ச்சியில. குட்டி தகவல்கள் சொல்ல நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்கிறேன் ஆர்ஜி டைனா. வணக்கம் நேர்களே. நமக்கு என்ன நடந்தாலும் சரி, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு மூமெண்ட்டோட நம்ம போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது உடனே எடுத்தோடனே நமக்கு எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நம்மளோட மனசு ஏற்றுக்காது. ஆனால் அதை நம்ம வந்து அந்த மாற்றத்தை நம்மக்கிட்ட கொண்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம்

நம்ம கிட்ட பார்க்கலாம் நேரில் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்டோட நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க போகிறது இன்னைக்கு 6/6/2026 ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் நம்ம ஆகாஷ்வாணி மதியாலை 1269 கிலோ ஹெட்ஸின் உதய நாள் என்று 39ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது சிறப்போட, அதாவது மக்களின் மனதில் நீங்கா இடம்பெற்றிருக்க செய்திகளாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், உள்ளவர்களோட செய்தியாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் மக்களிடம் சேர்த்த பெருமை ஆகாஷ்வாணி மதியாலை 1269 கிலோ ஹெட்ஸுக்கு எப்பயுமே இருக்குங்க. அதோட உதய நாளில் நம்ம அனைவரும் சேர்ந்து வாழ்த்திடலாம் நேர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக.

0: மதுரை எஃப்எம் 103.3ல இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
1: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அதோட துள்ளலிசை மெட்டுக்கொழுமாய் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. டிரைவ் டைம் பீட்ஸ் கத்திருக்கு நீரமில்லை. அடுத்துதான் நாம கேட்க போற தகவல் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. எழுதுறதுனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுல பார்க்கர் பேனா அப்படின்னா அலாதி பிரியம் அது மேல எல்லாருக்குமே இருக்குங்க. உலக புகழ் பெற்ற பார்க்கர் பேனா 1888 அமெரிக்காவை சேர்ந்த ஜார்ஜ் சஃபர்ட் பார்க்கர் அப்படின்றவரால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு.

சுத்தமா தர கரிசக்காடு, செம்மண்ணள்ளி தெளிக்கும் ரோடு. சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி, தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி, சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி, தட தட தடவென அதிர்கிற ரயில் அடி, கட கட

மக்கார காரிச காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

நேரம் 9:16:51 கேட்டு இருக்கீங்க. டிரைவ் டைம் பீட்ஸ் கத்திருக்கு நேரமில்லை. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல பார்க்கிறப்பேனை பத்திய இன்னொரு தகவல் கேட்டுலாமா? குவிங்க் இன்க் அப்படின்ற எளிதில் உளரக்கூடிய மையம் வந்து 1931 ஆண்டு பார்க்கர் நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: காத்திருக்கு நீர்மலை. நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பார்க்கர் பேனை பற்றி இன்னொரு தகவல் தெரிஞ்சுக்கலாமா நேர்களே? 1954 அறிமுகப்படுத்தப்பட்ட பார்க்கர் ஜோட்டர் பால் பாயிண்ட் பேனா, இது வந்து ரொம்ப புகழ் பெற்றது எதற்காக அப்படின்னா, அதனுடைய நேர்த்தியான வடிவமைப்பிற்காகவும் நீடித்து உழைக்கும் தன்மைக்காகவும் ஒரு சிறப்பு பெற்றிருக்கு இந்த பேனா. தகவல் கேட்டுடும், பாடல் கேட்கணும் இல்லையா? பாடல் கேட்டுலாம் RRR திரைப்படத்துல இருந்து. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, விழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

ஜூன் 8, 1936 பிறந்த குழந்தை. 415 நிலையங்களோடு 23 மொழிகள், 146 வட்டார மொழிகளோடு 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள் முழுவதும் விஸ்தாரமாக பரவி இந்திய நிலப்பரப்பில் 99.19% மக்களிடம் பொழுதுபோக்கு, செய்தி, தகவல் தொடர்பு, சேவை செய்திகளாக இயல்பிலும் உறவிலும் உணர்விலும் கலந்த 1956 ஆகாஷ்வாணி என்று பெயர் சூட்டப்பட்ட நம் ஆகாஷ்வாணிக்கு வயது 90. இந்திய நிலப்பரப்பில் தென்கோடி முனையிலிருந்து வடக்கே உயர் இமயமலை தொடர்கள் வரை, பாலைவன பகுதியிலிருந்து குளிர் உலவும் பனிப்பகுதிகள் வரை, வடகிழக்கு சகோதர மாநிலங்களிலிருந்து விந்தியமலை வரை விரிந்திருக்கும் மத்திய மாநிலங்கள் வரை, மின்சாரம் இல்லாத மேற்கு தொடர்ச்சி மலைகளிலிருந்து உயர் மலைகள் உள்ள எல்லை பகுதிகள் வரை, தண்ணீர் இல்லாத வறண்ட பகுதிகளிலிருந்து ஆறுகள் கரை உரண்டு ஓடும் மாநிலங்கள் மற்றும் இந்திய பெருங்கடல் வரை, மீனவ, விவசாய, பழங்குடி, மலைவாழ் என அனைவருக்குமான இசை சேவை மற்றும் தகவல் சேவையான நம் வானொலிக்கு, நம் ஆகாஷ்வாணிக்கு வயது 90.

கேட்டலின் இனிமையை இன்றளவும் பறைசாற்றி கற்போருக்கு கற்றலையும் கேட்போருக்கு செவிமடுக்கும் இசையோடு கம்பியில்லா வானொலியை செயற்கை நுண்ணறிவு காலகட்டத்திலும் திகட்டாமல் எட்டு திக்கும் இன்றளவும் இசைக்கும் நம் ஆகாஷ்வாணிக்கு வயது 90. ஆலய தரிசனத்தோடு வைகரையில் துயில் உரித்து புத்துணர்வு ஊட்டி கேட்கும் பாடலை இசைத்து கல்வி கற்றோர் சிநேகிதிகள் பட்டாம்பூச்சிகளாக சிறகடிக்கும் குழந்தைகள் இணையமோ இணையற்ற கடிதமோ கர்நாடக சங்கீதமோ திரை கானா பாடலோ வேண்டும் அத்தனையும் வழங்கும் ஆகாஷ்வாணிக்கு வயது 90. இதுவரை எட்டியது 90, இன்னும் எட்டவிருப்பது பல 100 உண்டு. இது வானொலிக்கு 90, நம் ஆகாஷ்வாணிக்கு வயது.

நேரம் காலை 9:33 48 கேட்டுட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன தகவல்கள் துள்ளலிசை மெட்டுக்கொழுமாய் ட்ராக் டைம் பீட்ஸ் கத்திருக்கு நிறமில்லை.

0: தான் நாம கேட்க போற தகவல் பிஎம் ஸ்கீம் ADEETIE. அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? தொழில்கள் மற்றும் நிறுவனங்களில் ஆற்றல் திறன்மிக்க தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கான உதவி திட்டம் தான் இந்த திட்டத்தை பற்றிய தகவல்கள் தான் நாம அடுத்தடுத்ததாக கேட்க போகிறோம் நேர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல ஜூன் 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.

0: போகாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

என்றென்றும் இசை ஜாலமாய் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க சின்ன சின்ன தகவல்கள். அதோட துள்ளல் இசை மெட்டுகளுமாய் டிரைவ் டைம் பீட்ஸ் கத்திருக்கு நேரமில்லை. பிஎம் ஸ்கீம் ADEETIE இதை பற்றிய இந்த திட்டம் பற்றிய தகவல்கள் தான் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். இந்த திட்டம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, தொழில்கள் மற்றும் நிறுவனங்களில் வந்துட்டு, அதாவது குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் தொழில்நுட்ப ஆதரவு இந்த திட்டத்தின் மூலம் அந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்படுது. அதற்காக தான் இந்த திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குங்க.

0: பொன் மழை.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

ட்ரை டைம் பீட்ஸ் கத்திருக்கு நேரமில்லை கேட்டுட்டே இருக்கீங்க. பிஎம் ஸ்கீம் ADEETIE அப்படின்னா என்னங்க? அசிஸ்டன்ஸ் இன் டெப்ளாயிங் எனர்ஜி எஃபிஷியன்ட் டெக்னாலஜிஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், அதாவது தொழில்கள் மற்றும் நிறுவனங்களில் ஆற்றல் திறன்மிக்க தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கான உதவி திட்டம் தான். இந்த திட்டம் வந்து இந்திய மின்சார அமைச்சகத்தின் கீழ் வந்து தான் இயக்கப்பட்டுருக்கு. திறமையான தொழில்நுட்பங்களில் முதலீடுகளை பெறுவதற்கும் இந்த திட்டத்தின் மூலம் ஆதரவு தரப்படுகிறது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

நேரம் 9:50, 10 நொடிகள் கேட்டுட்ருக்கீங்க. ட்ரை டைம் பீட்ஸ் கத்திருக்க நேரமில்லை. பிஎம் ஸ்கீம் ADEETIE இந்த திட்டத்தின் மூலம் வந்து குறு மற்றும் சிறு நிறுவனங்களின் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான நிதி உதவி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு, அதாவது இந்த திட்டம் வந்து வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்வதற்கு நிதி உதவி எப்படி பெறணும் அப்படின்ற வழிவகைகளை வந்து மக்களுக்கு வந்து கொடுத்திட உதவி புரிகிறது.

0: என்னப்பா தம்பி, ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிற மாதிரி தெரியுது.
1: இல்ல, எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு சின்ன ஒரு டவுட் ஆகி போச்சு. இந்த தமிழ்நாட்டினுடைய மாநில நடனம் கரகாட்டமா பரதநாட்டியமா? அதான் சின்ன கன்ஃபியூஷன் ஆகி போச்சு.
0: என்ன இவ்வளோ யோசிப்பு, பரதநாட்டியம் தான்.
1: ஆமா, பரதநாட்டியம் தான். உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்றேன், எனக்கே சின்ன கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நீ எப்படி இவ்வளவு தூரம் கரெக்டா சொல்றா?
0: அது உனக்கு தெரியாதா தம்பி, நம்ம ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போல அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு.
1: அப்படியா சங்கதி? ஓஹோ,
0: நீயும் அந்த நிகழ்ச்சி கேளு. பொது அறிவு வினாக்கள்லாம் அதுல கேக்குறாங்க.
1: எப்ப, எத்தனை மணிக்கு?
0: அதுக்கு இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ஆட்டக்களம்.
1: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
2: கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில்.

காற்றலைகளில் துள்ளலிசை மெட்டுகள் அதோட குட்டி குட்டி தகவல்களாய் வலம் வந்த ட்ரைடைம் பீட்ஸ் கத்திருக்க நிறமலை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களே, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்துணை நேர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் நாளை காலை மணி 9:02 கேட்கலாம் ட்ரைடைம் பீட்ஸ் கத்திருக்க நிறமலை. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாடு முழுவதும் நேற்று கோடிக்கணக்கான மரக்கன்று நடப்பட்டது. ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்க உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகில் நிச்சயமற்ற தன்மை நிலவும் போதும் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹாரியா கன்றை நட்டு வைத்தார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. CBSE 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்ல விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் குறைந்து 1,13,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான நடைபெற்று வரும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை விக்கெட் இழப்பின்றி 15 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:02:34. இனி கேட்கலாம்.

0: 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz ல இன்னைக்கு நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில நம்மளுடன் இணைந்திருக்கிறார். அவங்கள பற்றிய அறிமுகம் அவங்ககிட்டயே கேட்கலாம்.
1: வணக்கம். மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கு இனிய காலை வணக்கம். நான் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி பேசுகிறேன்.
0: இன்னைக்கு நீங்க வந்து முதல் முறையா நம்ம நேர் விருப்பம் நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கான முதல் பாடலா, நேர் விருப்பம் பாடலா, என்ன பாடல் கொடுத்துடலாம்?
1: எனக்கு வந்து பொற்காலம் படத்துல இருந்து சிங்கு சிங்கு அந்த பாட்டு போடுங்க. நாங்க வந்து நெசவுத்தொழில் செய்யறோம், அதனால அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல சேலையை பத்தின தேங்கல் எல்லாமே வரும், அதனால அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.

0: பஞ்சுக்கலர் எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கும் நேயர் விருப்பம். நீங்க நெசவு தொழில் செய்யறதா சொன்னீங்க, அதுல நீங்க விசைத்தறி நெசவு செய்யறீங்களா இல்ல கைத்தறி நெசவு செய்யறீங்களா?
1: நாங்க வந்து கைத்தறி நெசவு நெய்கிறோம். நெசவு தொழில் வந்து இங்க ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்துல 90% நெசவு தொழில் எல்லாருமே நெசவு நெய்கிறவங்கதான் இருக்கோம். பாரம்பரியமாவே அந்த தொழில் தான் செஞ்சுக்கிட்டு வர்றோம். எங்களுக்கு நெசவு நெய்யறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த எஃப்எம் கேட்டுட்டே அப்படியே நெய்யறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பரா சொன்னீங்கம்மா. அடுத்ததாக உங்கள் மனம் கவர்ந்த பாடல் சொல்லிருங்க.
1: நிகழ்ச்சியில ரெண்டாவது வந்து நியூ படத்துல இருந்து காலையில் தினம் பார்த்து கொடுக்கணும். அம்மானாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால அம்மாவை பற்றிய விஷயங்கள் எல்லாமே இந்த பாடல்ல அடங்கி இருக்கு. அதனால அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்கும் போதெல்லாமே ரொம்ப பிடிக்கும்.

0: இப்ப இந்த நீங்க நெசவு தொழில் செய்யறீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, நெசவு தொழில் உங்க குடும்பத்துல யார் யார் அந்த வேலையில ஈடுபடுறது, இல்ல நீங்க மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கீங்களா?
1: இல்ல, நெசவு தொழில்னு சொல்லும் போது ரெண்டு பேருமே வேலை செய்யணும். நான் என்னுடைய கணவர் ரெண்டு பேருமே வேலை செய்யணும். அதாவது ஒரு நாங்க பட்டு சேலை நெய்யறோம், ஒரு சேலை நெய்ய வந்து மூணு நாள் ஆகும். அதனால ஒரே டைமா ஒருத்தங்களே நெசவு செஞ்சுட்டே இருக்க முடியாது. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி, அவங்க ஒரு மணி நேரம் நாங்க ஒரு மணி நேரம் அந்த மாதிரி மாத்தி மாத்தி நெசவு நெய்வோம். நாங்க அப்படியே பண்பலே கேட்டுக்கிட்டே நெசவு நெய்யறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாட்ஸ்ல இன்னைக்கான நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில சுமதி அவர்களின் விருப்ப பாடல் தான் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம வானொலியில உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி வந்து ஆட்டக்களம். 4 மணிக்கு ஒருவர் பாக்குற ஆட்டக்களம், அதுல தினமும் ஒரு ஒரு விதமா ஒரு ஒரு நிகழ்ச்சிகள் நீங்க வழங்குறீங்க. அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்கறதோட இல்லாம நாங்களும் அதுல கலந்துகிட்டு பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேடம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி நேயர் விருப்பம். இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில சுமதி அவர்களின் விருப்ப பாடல் தான் கேட்டு ரசித்தோம்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
1: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश।
2: जिंदगी परीक्षा के लिए नहीं है, हमारे जीवन को बनाने के लिए शिक्षा एक माध्यम है।
1: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से लगातार चल रहे हैं। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: மதுரை FM லிஸ்னர்ஸ், நான் சிங்கர் அனன்யா பட் பேசுறேன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:30:11 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் ஒருபட பாடல்கள். இன்னைக்கு ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில நம்ம விஐபி திரைப்படம் 1997 வெளிவந்த இந்த திரைப்படத்துல வந்துதான் பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். இந்த திரைப்படத்திற்கு ரஞ்சித் பரோத் அவர்கள் வந்து இசையமைச்சிருக்காங்க. முதல் பாடல வைரமுத்து வரிகள்ல சங்கர் மகாதேவன் டாமினிக் ஸ்ரெஜோ அவங்க வந்து இணைஞ்சு பாடிருக்காங்க. அந்த பாடலை கேட்டுலாமா நேர்களே?

கேட்ட பாடல் மாதிரி எப்பயுமே டென்ஷனே இல்லாமல் இருக்கிறதுக்கு எஃப்எம் கேளுங்க. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். விஐபி திரைப்படத்திலிருந்து அடுத்ததாக பழனி பாரதி வரிகளில் ரஞ்சித் அவங்க குரல் கொடுத்துருக்காங்க. பாடல் இதோ கற்றளிகளில் நேர்களுக்காக.

உன்னிகிருஷ்ணன், மனோ, சித்ரா, ரஞ்சினி ஆகியோர் இணைந்து பாடிய பாடலதோ கற்றல்களில் நேர்களுக்காக.

உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை

கேட்டுட்டு இருக்கீங்க ஒருவிட பாடல்கள் நிகழ்ச்சி விஐபி திரைப்படத்திலிருந்து. அடுத்ததான் நாம கேட்க போற பாட்டு. வரிகள் அறிவுமதி எழுதியிருக்காங்க. கே கே அனுபமா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் கற்றலைகளில் நேர்களுக்காக. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz.

0: என்னப்பா தம்பி, ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிற மாதிரி தெரியுது.
1: இல்ல, எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு சின்ன ஒரு டவுட் ஆகி போச்சு. இந்த தமிழ்நாட்டினுடைய மாநில நடனம் கரகாட்டமா பரதநாட்டியமா? அதான் சின்ன கன்ஃபியூஷன் ஆகி போச்சு.
0: என்ன இவ்வளோ யோசிப்பு? பரதநாட்டியம் தான்.
1: ஆமா, பரதநாட்டியம் தான். உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்றேன், எனக்கே சின்ன கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நீ எப்படி இவ்வளவு தூரம் கரெக்டா சொல்றக்கா?
0: அது உனக்கு தெரியாதா தம்பி, நம்ம ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போல அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு.
1: அப்படியா சங்கதி? ஓஹோ,
0: நீயும் அந்த நிகழ்ச்சி கேளு. பொது அறிவு வினாக்கள்லாம் அதுல கேக்குறாங்க.
1: எப்ப, எத்தனை மணிக்கு?
0: அதுக்கு இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ஆட்டக்களம்.
1: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
2: கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில்?
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நேரம் 10:52:22 கேட்டுட்ருக்கீங்க ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி விஐபி திரைப்படத்திலிருந்து ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அடுத்ததா நாம கேட்க போற பாட்டு வைரமுத்து வரிகள்ல ஹரிஹரன் கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் காற்றலைகளில் நேர்களுக்காக.

0: முடிஞ்சிடும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ, இதை கேட்க யாருமே இல்லையா? அவங்களுக்கு மட்டுமா பிரச்சனை? ரோட்ல நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டிய விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

காற்றலைகளில் இன்னிசை மெட்டுக்களை அள்ளித்தந்த உருப்பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் நாட்டின் பொருளாதாரம் கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியடைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகில் நிச்சயமற்ற தன்மை நிலவும் போதும் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக

பொருளாதாரம் கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியடைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகில் நிச்சயமற்ற தன்மை நிலவும் போதும் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சத்ரபதி சிவாஜி முடிசூடிய நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவரது நிர்வாக திறமையை பாராட்டியுள்ளார். மண் வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு பத்மஜா ஆய்வு செய்தார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,840 ரூபாய் குறைந்து 113,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்று வரும் 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 58 ரன் எடுத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 11:03.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு நம்ம கண்ணாடி மாளிகையில் இடம்பெற்றக்கூடிய தலைப்பு நானும் மதுரை வானொலியும். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க எஸ் எம் முத்துகிருஷ்ணன் மற்றும்
1: டயனா.
0: வணக்கம் டயனா.
1: வணக்கம். சொல்லுங்க முத்துகிருஷ்ணன், அதாவது இன்னைக்கு ஒரு சிறப்பு நானும் மதுரை வானொலியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா?
0: ஆமாம்.
1: அது ஏன் அப்படின்னு சொல்லி நேர்களுக்கு சொல்லிடலாமா? நம்ம
0: கண்டிப்பாக அதை சொல்லிடுவோம். அதுக்கு முன்னாடி அந்த ஃபோன் நம்பர் அதை
1: சொல்லிடலாமா? அதாவது நேர்கள் வந்து பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை சொல்ல அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 171 மற்ற அனைத்து நேர்களும் இணையலாம் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு.
0: நான் ஒரு சின்ன திருத்தம், அதாவது நேர்கள் வந்து மதுரை வானொலியோட பங்களிப்பு.
1: ஆமாம்.
0: இதில் வந்து நம்ம புது நேர் பழைய நேர் இல்லாமல் எல்லா நேர்களுமே ரெண்டு நம்பர்
1: நேர்கள் வந்து
0: 25 30 170 மற்றும் 25 30 171 எண்களில் வரலாம். மதுரை வானொலியோட உங்களுக்கு இருந்த அந்த பரிச்சயமான தொடர்புகளை பற்றி நீங்கள் சொல்ல வரலாம். சரி, அப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு நினைவுகள் இருக்கும்.
1: கண்டிப்பாக
0: நானும் மதுரை வானொலியும் அப்படின்றது எல்லாரும் சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. டைம் பத்து மாட்டேன் தெரியலை, இப்போயும் மணி 11:05 ஆயிடுச்சு. இப்போது இணைப்பில் யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்துருவோமே.

0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: இன்னை மட்டும் மான் புகழோடு வானலையில் வர்ண ஜாலம் அடித்தும் எங்கள் வானவில் பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலைக்கும் பகல் வணக்கத்தில் நிகழ்ச்சி செய்கிறவர் மலை ஆண்டாளபுரம் சாமிநாதன்.
0: வணக்கம் சாமிநாதன் சார், வணக்கம். எப்படி இப்படி அந்த பந்தம், அந்த பந்தம் இல்லைங்களா?
1: ஆமா, பட் போன வருஷமும் நான் தான் இதுலயே பேசுற முதலே மின்னரா வந்து அதுக்கப்புறம் போன் பால் டாப்பு பேசுறேன்.
0: மாலை ஒளிபரப்பு மட்டும் ஆரம்பிச்சாங்க. சரி,
1: 5:30 to 11 வரைக்கும் போயிடுவோம். நல்லா இருக்கும். இளைய பாடல் வாரத்துல 2 இளைய பாடல் வரும். நல்லா இருக்கும். நிகழ்ச்சியில சூப்பரா இருக்கும். மனோரஞ்சனம், நினைவு நூற்ற படப்பாளர்கள், அப்புறம் தேனிசை நாதங்கள், அப்புறம் செம்மாங்கப்பட்டு, இதெல்லாம் கொஞ்சம் செம்மாங்கப்பட்டு 3 வச்சு கூட வரும். நல்லா இருக்கும். அப்புறம் ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன்,
0: உனக்காக ஒரு ரோஜா
1: ஆகிய படங்கள் இருந்து பாடல்கள் கேட்டீங்கன்னு சொன்னாரு. பாடல்கள் இது வந்து பேரே வந்து அந்த கவிதை வர வரைய சொல்லியிருப்பாரு. இது ஒரு ஞாபகம்.
0: பரவாயில்ல, நல்ல
1: மத்திய
0: கண்டிப்பாக நல்ல நினைவுபடுத்திருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சாமிநாதன், உங்களோட கருத்தை பதில் மிக்க நன்றி. பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு அவங்க கேட்ட நிகழ்ச்சியை கூட அவ்வளவு மனப்பாடமா சொல்றாங்க.
2: முதல் நாள்ல கேட்ட நிகழ்ச்சியை வந்து நினைவில் வச்சிருக்காங்க. அதுவே வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நேரிட்ட பேசிடலாமே.
0: வணக்கம்.
2: வணக்கம்
3: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியோளம், டாக்டர் எம்ஏ இளவன்.
0: ஐயா வணக்கம். ஐயா
2: சொல்லுங்க ஐயா, உங்களோட நினைவுகள் நம்மளோட வானொலியோடு.
3: முதல் அந்த வாழ்த்துக்களை சொல்லிடுவோம்.
2: சொல்லுங்க.
3: என்னுடைய மகள் ரேவதியும் ஒரு 4 வருஷம் நம்ம பண்பலையில.
0: சரிங்க சரிங்க, குடும்பமே ஒரு உறவோட தான் இருந்திருக்கீங்க மதுரை வானொலியோட. ரொம்ப மகிழ்ச்சிங்க அவங்களோட கருத்தை பதிவு பண்ணுறது. மிக்க நன்றிங்க.
3: உங்களோட பேசுங்க,
0: மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க. உங்களோட எங்களுக்கும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. மிக்க நன்றிங்க.
2: அதாவது முதல் நேயரோட நம்மளும் இப்ப பேசியிருக்கோம் அப்படின்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இல்லையா?
0: அடுத்த நேரம் செஞ்சிருவோம். நேரம் 11:08. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
4: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பூலம் தெற்கில் இருந்து சா சிவகுமார்.
0: ஐயா வணக்கம், சொல்லுங்க.
4: இருவருக்கும் இனிய வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
4: அதாவது நான் வந்து மதுரை பண்பலை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த ராமேஸ்வரம் பண்பலை இணைப்பு கொடுத்த உடனே எங்களுக்கு அது எடுக்குதுங்க ஐயா.
0: சரிங்க சரி.
4: அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எப்பவும் வருவதற்கு முன்பதாக அந்த மத்திய அலை என்று சொல்வார்கள், அந்த அந்த அலையில நான் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
0: சரிங்க.
4: நிறைய அந்த 9:30 நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் கொடுப்பாங்க.
0: என்ன மாதிரி நிகழ்ச்சி கொடுக்க மதுரை வானொலியில கவர்ந்த நிகழ்ச்சி எதா இருந்துச்சு?
4: அதாவது என்ன கவர்ந்ததுன்னா அந்த நேயர் விருப்பம்னு 10 மணிக்கு மேல கொடுப்பாங்கய்யா.
0: சரிங்க.
4: விரும்பிய பாடல்கள், அப்புறம் வந்து இந்த வினா தேடும் விடை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி கொடுப்பாங்க.
0: சரிங்க.
4: அதெல்லாம் இப்ப பிடிக்கும். இப்ப வந்து எப்பவும் வந்ததுனால இப்ப கிளீனா இருக்குது. இந்த ஆட்டக்களம்
0: தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க. உங்களோட வாழ்த்துக்கு மிக்க நன்றிங்க.
4: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: மிக்க நன்றிங்க. நிறைய நேயர்களை வந்து வாழ்த்து சொல்றதோட அந்த தொடர்பு மதுரை நானும் மதுரை வானொலியும் அப்படிங்கிற தலைப்பை சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இப்பொழுது நேரம் 11:11 விளம்பர இடைவெளி பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
5: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க

0: கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேரம் 11:10, 45 நொடிகள். ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நானும் மதுரை வானொலியும் அப்படிங்கிற தலைப்பில் நேர்கள் உங்கள் என்ன கருத்துக்களை, மதுரை வானொலியோடு இருந்த உங்களுடைய என்ன கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வரலாம். முதல் நேரம் வந்திருந்த ஆண்டர்பன் சாமி சொன்னா பார்த்தீங்கன்னா, நம்முடைய மூத்த அறிவிப்பாளர், ஓய்வு பெற்ற, பணி நிறைவு பெற்றவங்க திரு பூர்ணகுமார் அவங்க நிறைய நிகழ்ச்சிகள்லாம் வந்து ஒரு முன்மாதிரியாக இன்றைக்கி நம்ம அவங்க நிகழ்ச்சியெலாம் கேட்டிருந்தோம்னா ஒரு சிறப்பான ஒரு அறிவிப்பாளரை வந்து நம்ம கேட்டிருக்கனால பண்ண முடியுது இல்லைங்களா. அவர் சொன்ன மாதிரி ஒரு பாடல் தொகுப்பை கூட அன்னைக்கு பத்திரிகைகளில் வந்துச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 7 படங்கள்லேருந்து பாட்டு போடுறாங்க, 7-8 படங்களும். ஆனால் நேரில் இதுவரை கேட்டது திரை இசை இடம்பெற்றது சிவா குற்றவாளி நீதிபதி நான் ஆணையிட்டால் விடுதலை விடுதலை அப்படிங்கிற அழகா வந்து கோர்வையா புது புதுசா நிறைய சிந்திச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு மதுரை வானொலியில அந்த மீடியம் அதுல வந்து என்ன மாதிரி நிகழ்ச்சிகள் பிடிச்சிருக்கேன்?
2: அதாவது முன்னாடி வந்துட்டு நிறைய இந்த அதாவது இடைக்கால பாடல்கள் வந்து ஒளிபரப்புவாங்க, அதுக்குன்னே ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அது வந்து ரொம்ப விருப்பமான நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம்.
1: கண்டிப்பா.
2: அதே மாதிரி கண்ணாடி மாளிகை,
1: மதுரை வானொலியில கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி கேட்டீங்களா?
2: இல்ல, அதாவது எஃப்எம்ல.
1: எஃப்எம்ல ஓகே. நான் இப்ப கேக்குறது
2: மதுரை வானொலி.
1: ஆமா, மீடியம்.
2: அதுல வந்து இடைக்கால பாடல்கள் தான் ரொம்ப பிடித்தமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். இப்ப பேச காத்துட்டு இருக்க, நேரிட்ட பேசிடலாமா?
1: பேசிடலாம். அதுக்கு முன்னால் நானும் மதுரை வானொலியில என்னென்ன இருக்கு அப்படின்றத சொல்லிடுறேன். அப்படி ரேடியோ கேட்கும்பொழுது நான் வந்து படித்த பள்ளிக்கூடம் ஒரு ஸ்கூலில் போகும்போது இங்கே பாட்டு 8:30 ஒரு பாட்டு போகும், அந்த உறவோட பாடல்கள். அதை கேட்டுட்டு போய் அடி வாங்கியிருக்கிறேன் அந்த பாட்டை முழுமையாக. ஆமாம், முழுமையாக கேட்டுட்டு அப்படியே நின்று கேட்டு போவேன். போயிட்டு ஏன் லேட்டுன்னு கேட்பாங்க. இந்த அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படின்னு சொல்லுவோம். பஸ் லேட் ஆயிடுச்சு, பல காரணங்களை சொல்லி அடி வாங்கியிருக்கிறோம். காரணம், மதுரை வானொலியை வந்து அப்போருந்து ரசித்து விரும்பி கேட்டிருக்கோம்.
2: அதுலேயும் உங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் இருக்கும் இல்லையா?
1: ஆமாம். மதுரை நானும் மதுரை வானொலியும் அதுக்கான என்னென்ன நிகழ்ச்சிகள் மதுரை மீடியம் கேட்டீங்க சொல்லுங்க. உங்க பேருங்க?
3: விரிவுபடுத்தினால மிக மிக ரொம்ப ஒரு ஆனந்தம். 39வது உதய நாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றிங்க.
1: மிக்க நன்றிங்க. நன்றிங்க. நேரம் 11:14. இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த அழைப்பாளர் வருக. வணக்கம்.
4: வணக்கம். மதுரை
1: சொல்லுங்க. வணக்கம்.
4: மீனாட்சி நகர் ஈஸ்வர்லால் பேசுறேன்.
1: சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்க ஈஸ்வர்லால்.
4: 39வது உதய விழா.
1: ஏரோப்ளேன்ல பைலட் பக்கத்துல போய் எப்படி இந்த இதை ஓட்டுறாங்க அப்படின்னு பாக்குற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லீங்களா?
4: ஆமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மிஷின் எல்லாம் காமிச்சது வந்து ஆச்சரியமா, என்ன இந்த மிஷினா அவ்வளவு முக்கியமா கேட்க போகிறதுல ஒரு ஆச்சரியத்தில் நம்ம பேச்சே வரல.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்க கருத்தை பதிவு பண்ணதுக்கு. மிக்க நன்றிங்க.

0: ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி. நேரம் 11:15 விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நானும் மதுரை வானொலியும் கண்ணாடி மளிகையில அடுத்துதான் நம்ம கூட பேச காத்துட்டு இருக்க நேர்கிட்ட பேசலாம்.
1: வணக்கம்.
4: வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க,
1: பேசலாம். வணக்கம்
5: சார். வணக்கம் தங்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லுது. மதுரை மணிமாறன் கடைசி நந்தல் யானமலை தொகுப்பட்டிருக்கேன்.
1: வணக்கங்க, நானும் மதுரை வானொலியும் மத்திய அலைவரிசை ரேடியோ கேட்டிருக்கீங்களா?
5: ஆமா சார், கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
1: எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிறீங்க, மதுரை வானொலி மத்திய அலைவரிசை.
5: மதுரை வானொலியில தான் சார் நானும் சொல்றேன்.
1: சொல்லுங்க, சொல்லுங்க,
4: உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி சொல்லுங்க.
5: எனக்கு பிடிச்ச நிகழ்ச்சினா ஒரு மூணு விஷயத்த சொல்லலாம். மாளிகை, அடுத்து சிநேகிதியின் ஒரு சிநேகிதிகள்னு சொல்லி ஒரு 12 மணிக்கு ஒரு ப்ரோ, அதுவும் அருமையா இருக்கு.
1: இதெல்லாம் இதெல்லாம் வந்து நான் சொல்றது பண்பலையில போறது, மதுரை பண்பலை.
5: சரிங்க சார்.
1: நான் சொல்றது மத்திய அலைவரிசை வானொலி இருக்கீங்களா? பண்பலையில வர்றதுக்கு முன்னுக்கு இருந்து ஒரு ரேடியோ ஓடிட்டு இருக்குல்ல. அதில் என்ன மாதிரி நிகழ்ச்சி நிறைய இருக்குது? அதில் தான் கல்வி ஒளிபரப்பு, விவசாய நிகழ்ச்சி, நம்ம நாட்டுப்புற கலைகள் நிகழ்ச்சி எல்லாமே இருக்கும்.
5: ஆமாம், இது அதாவது என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஆகாசவாணி மதுரை மத்திய ஒளிபரப்புன்னு சொன்னாவே ஒரு மத்தியஸ்தமான ஒரு ஒளிபரப்பு தான்.
1: அது மாதிரி சரி,
5: பொதுவான ஒரு நிகழ்ச்சிங்க சார்.
1: மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க. இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 39வது ஆண்டு உதய நாள் இன்னைக்கு
5: வந்து அனைவருக்கும், ஊழியர்கள் ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் அனைவருக்கும்
1: மிக்க நன்றி. மணிமரன் சார், மிக்க நன்றி. நேரம் 11:18. ஆகாஷ்வாணி அதாவது வந்து மதுரை வானொலி எல்லாத்துக்குமே வந்து ஆல் இண்டியா வந்து சொல்கிறோம். இப்போ அதை தான் ஆகாஷ்வாணி தான் எப்பயுமே உள்ளது. இந்த மதுரை வானொலி வந்து இப்போவும் நம்ம ஒளிபரப்பு போயிட்டு இருக்குது நிறைய இடங்களில், மீடியம் மத்திய அலைவரிசையில். இதோட அலைவரிசை நேயர்களுக்கு இப்போ தெரியாத புது சந்தை இருப்பாங்கன்னு அவங்களும் சொல்லிடுவோம். 236.4 மீட்டர் அந்த ஸ்கேல், அந்த ரேடியோவில் பார்த்தா தெரியும். ஆமாம், அந்த மீட்டரில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் வந்து மதுரை வானொலி வந்து ஒளிபரப்பாகிட்டு இருக்குது. இதில் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. நான் எப்படி வானொலிக்கு வரோம்னா, அந்த ஆகாஷ்வாணி மதுரை வானொலி கேட்டு தான் நம்ம வந்திருக்கோம். கனா கண்டேன் தோழி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்படியே நம்மளை தட்டி எழுப்பி விட்ருவாங்க. விசி மீனாட்சி அவங்க கொடுத்த ஒரு நிகழ்ச்சி. அதே மாதிரி சுந்தர ஆவுடைப்பன் ஐயா கொடுத்த மீனாட்சி விலாசம், காந்தி அஞ்சலி இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்டு பண்பலையில் போயிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த காந்தி அஞ்சலி நிகழ்ச்சியை அந்த வெள்ளிக்கிழமைகள்தோறும் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்குது. எண்ணற்ற நிகழ்ச்சிகள், அந்த மண்ணு மணியும் நிகழ்ச்சி அதுவும் உட்காந்து கேட்போம். இன்றைக்கி ஒரு சொல்க்கு எழுதி இன்று ஒரு செய்யலாம் பார்த்தீங்களா, இது அப்புறந்தே போயிட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், நிறைய வித்தியாசமான தகவல்கள், விவசாயம் இன்றைக்கி இந்த பகுதியில் விவசாயம் இவ்வளோ தூரத்துக்கு செழித்து வழங்குறதுக்கு நம்ம மதுரை வானொலி மிகப்பெரியது. அந்த மதுரை வானொலியோட அந்த ஒளிபரப்பு அப்படின்றது வந்து பார்த்தோம்னா 6 மாவட்டம் சொல்லுங்கள். அந்த மாவட்டத்தில்
4: 6 மாவட்டத்தை சொல்லணுமா?
1: ஆமாம்,
4: அதாவது மதுரை, திண்டுக்கல், தேனி, அப்புறம் இந்த பக்கம் ராமேஸ்வரம்,
1: மதிதேவி சிவராம மாவட்டங்கள் வச்சிருக்கேன்.
4: மதிதேவி சிவராம மாவட்டம், அதாவது ஒவ்வொரு முதல் எழுத்து
1: மதுரை, திண்டுக்கல், தேனி.

0: விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம். நல்லா ஓனா யோசிச்சது, நீங்க யாரும் வந்து இது யாரும் சொல்லி கொடுத்தாங்கன்னு நினைக்காது, மண்டலத்துல யாரும்
1: உண்மையிலே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு நீங்க சொன்னது. அதாவது நேர்களுக்கும் வந்து அப்படியே இது ஒரு புதுமையான விஷயமா இருந்திருக்குள்ள, மறந்து போகாதீங்க.
0: அதுக்கு தான் மதிதேவி சிவராம மாவட்டங்கள் அப்படின்னா அந்த 6 மாவட்டம் அப்படி டாக்குன்னு நினைவுக்கு வரணும். நேரது குழு 11:20 விளம்பர விளைப்பு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், முழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
0: நேரம் 11:21, ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை. தலைப்பு
1: நானும் மதுரை வானொலியும்.
0: இணைப்பில் வரக்கூடிய அடுத்த தலைப்பாளர் செஞ்சிருமா? வணக்கம். சரி, அவங்க வந்து இதை விட்டுக்கிட்டாங்க நினைக்கிறேன். ஆமா, நேரம் 11:35.
1: இப்ப பேச காத்துட்டு இருக்க, நேரிட்ட பேசிடலாமே. வணக்கம்.
0: வணக்கம்
3: ஐயா. வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து
0: சந்திரசேகர். வணக்கம் சந்திரசேகர் ஐயா, சொல்லுங்க. ஆமா,
3: மதுரை
0: வானொலியிலும்
3: தலைப்பு தலைப்பு எக்கச்சக்க நேர்களை எடுப்பாங்க. இதுல எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கன்னா,
0: மதுரை கீதமா மதுரை தென்றலா
3: மறக்க முடியாத விஷயம் ரேடியோல தான் இப்ப பாரு பேசிட்டு இருக்கேன். நம்ம இன்னும் வந்து அறிவிப்பாளர் பார்க்க கூடாதுன்னு வேலூர்ல இருந்து கல்வி பிரத்யேகமா வானொலி நிலையத்தை சந்திக்கணும் அப்படிங்கறதுக்காகவே இருந்தேன். அப்ப நம்ம ரமேஷ் ராஜா சார் தான் எல்லா இடங்களையும் சுத்தி காமிச்சாரு. அப்பதான் FM அப்படிங்கறது ஆரம்பிக்க கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பம் இப்பவும் ஞாபகம் இருக்கு. அந்த கம்ப்யூட்டர், அந்த சிஸ்டம், அதெல்லாம் பார்த்து ஒரு மணி நேரம் உட்கார்ந்து நிகழ்ச்சி எல்லாம் எப்படி தொகுத்து வழங்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அந்த கனெக்ஷன் அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் கூட விட்டு போல. அந்த காலத்து நீயர் அப்படிங்கிற ஒரு வரிசையில எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தையா இருந்தேன்னா, காலேஜ் போய் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போய் இன்னும் அந்த ரேடியோவை விட்டு விலகல. அதுதான் எனக்கு மதுரை வானொலியில மிக்க மிக மிக.
0: ஐயா சந்திரசேகர் ஐயா, நீங்க வந்து இருக்கிறதே வேலூர் காட்பாடி தானா?
1: இருந்திருக்கும் இல்லையா, ஆவலா ஓடி வந்திருப்பீங்க. எப்படி இதெல்லாம் வந்து பேசுறாங்க, நிகழ்ச்சி எல்லாம் எப்படி தொகுத்து வழங்குறாங்க, அதே மாதிரி நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறவங்களை பார்க்கும் போது நமக்கு மிக்க சந்தோஷமா இருந்திருக்கும். அப்படிதானங்கய்யா?
0: மிக்க நன்றி சந்திரசேகர் ஐயா. நேரம் 11:24.

0: நேரம் 11:25.
1: மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில்.

0: 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: மீண்டும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். டயானா, இப்ப இணைப்புல யார் வரான்னு பாத்துருமா?
2: பேசிடலாமே.
1: வருக, வணக்கம். வணக்கம்,
2: மதிய வணக்கம் சொல்லுவது. உங்க பேரை சொல்லுங்களேன் இன்னொரு
3: முறை. நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம்.
1: சொல்லுங்க சண்முகசுந்தரம் ஐயா.
3: மதுரை வானொலிக்கு 39.9.
1: நன்றி. சொல்லுங்க, என்ன மாதிரியான நிகழ்ச்சிகளை நீங்க விரும்பி மதுரை வானொலி கேட்டிருக்கீங்க?
2: உங்களோட வாய்ஸ் வந்து சரியாவே கேக்கல.
1: பிரேக் ஆகுது. சொல்லுங்க.
3: ஹலோ
1: ஐயா, சொல்லுங்க. யா கேக்குது?
3: மதுரை வானொலி 39 உதய நான் வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
3: இந்த மதுரை வானொலி நிகழ்ச்சி நான் கேட்டுறேன்.
1: ஓகே.
3: மதுரை கீதம், வைகை தென்றல், அறிவியல் சரம் நிகழ்ச்சி தான் நான் அருமையா
1: கேட்டேன்.
3: மதுரை வானொலி அதிகமான அரசியல் நமது பெண்ணே வியக்கும் பெண்ணே, வேர்களின் வெளிச்சம், சமாளி, இணையாவும் நுண்ணறிவே நிகழ்ச்சி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. அந்த மாதிரி காந்திய நிகழ்ச்சி வந்து நம்ம நெல்லையில் அழகிய நம்பி அவர்கள் வந்து
1: வழங்குவாங்க. கண்டிப்பா.
3: அதுல வந்து எப்படின்னா, அதுக்காக தனித்தா ஒரு வாழ்வு வானொலி வச்சிருக்கேன். அந்த வாழ்வு வானொலி போது இன்னும் கண்ணீர்ன்னு இருக்கும்.
1: என்ன பூக்கள் இப்ப நம்ம, ஆமா அந்த மாதிரி வரும் அந்த நிகழ்ச்சிகள் இருக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம இதுலயும் பாத்தீங்கன்னா காற்றில் விரும்பும் கடிதம் ஒரு நிகழ்ச்சி இருக்குது. பண்பலையிலையும் கண்டிப்பா கண்டிப்பா. மிக்க நாங்க வந்து மேலெடுத்து சொல்றோம். இணைப்புல வந்து உங்களோட வாழ்த்து தெரிவிச்சு மிக்க நன்றி சண்முகசுந்தரம். நன்றி. நேரம் 11:28 கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம்.
2: பேசிடலாமா? கடைசி நேயர்.
1: ஆமா, நிறைவான அழைப்பாளர். வருக, வணக்கம். வணக்கம், ஏன் தயக்கம்? பேசலாம், இணைப்புல இருக்கிறீங்க, பேசலாம். சரி, அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு 11:28:30 ஆயிடுச்சு. அடுத்த நிகழ்ச்சி வந்து ஸ்டம்ப்டு வர இருக்குது. இன்னைக்கு வந்து நமக்கு குறைவான நேரம் தான் அதில் கிடைச்சிருக்கு. காரணம் சனிக்கிழமை வந்தனால.
2: இது இன்னொரு நாள் வந்திருந்தா நிறைய நேர்கள் கண்டிப்பா பேசியிருப்பாங்க. அதாவது இப்பயே பாத்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்தே சொல்லிட்டாரு சண்முகசுந்தரம் ஐயா. என்னென்ன நிகழ்ச்சி நம்ம காலையில இருந்து அப்படியே கொடுத்தோம், என்ன பூக்கள், வைகை தென்றல், சவாலே சமாளி, அப்புறம் நீங்க ஒரு சிறப்பான பெயர் வேற சொன்னீங்க, அது வந்து எனக்கு இனிமே மறக்கவே மறக்காது. அதாவது மதிதேவி சிவராம மாவட்டம், இது வந்து 6 மாவட்டத்தையும் சேர்த்து கொடுத்துட்டீங்க ஒரு பேரா.
1: மதிதேவி சிவராம மாவட்டங்கள்ல எங்களோட ஒளிபரப்பு கேட்கும். அது எங்க இருக்கு இந்த மாவட்டம் அப்படின்னு மேப்பில் எடுத்து தேடக்கூடாது, என்கிட்டதான் கேட்கணும்.
2: கண்டிப்பா வந்து முத்துகிருஷ்ணன் அவங்ககிட்ட கேட்டுருங்க, மதிதேவி சிவராம மாவட்டம்
1: அப்படின்னா. மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம், மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், இந்த மண்டலத்தை தான் வந்து நம்ம மதிதேவி சிவராம மாவட்டங்கள் அப்படின்னு சுருக்கமா நம்ம புரியுற மாதிரி வச்சிருக்கோம். மாவட்டம் மறக்காது இல்லைங்களா?
2: ஓகே.
1: இப்படி நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினது வந்து மதுரை வானொலி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 6 மாவட்டங்கள், இந்த மக்களுக்கு வந்து விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சி, சரி, கல்வி ஒளிபரப்பு, பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, வினாடி வினா, இளைய பாரதம், இளைய பாரத நிகழ்ச்சியில் நிறைய பேர் கேட்டு மகிழ்ந்திருக்காங்க. நாமளும் இந்த ஒரு உத்வேகத்தோட ஆகாஷ்வாணி மதுரை வானொலிக்கு 39 உதயநாள் வாழ்த்துக்களை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவோமா?
2: விடைபெறும் நேர்களே, நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நன்றி நேர்களே.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
3: இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுக்களோடு வளம் வருகிறது. திரை இசை மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கோலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த திரையிசை பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 12 மணி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் தோழிகள் தங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். 25, 30, 170 அறிமுக தோழிகளும், 25, 30, 171 அனைத்து தோழிகளும் வரலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் தோழிகள் தங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். 25, 30, 170 அறிமுக தோழிகளும், 25, 30, 171 அனைத்து தோழிகளும் வரலாம். நிகழ்ச்சி நடக்கூடிய முதல் தோழியை சந்தித்து விடுவோம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சுதா. இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல் அழைப்பாளராக வந்திருக்கிறீங்க. என்ன பாடல இருந்து பாட்டு கேட்கலாம்? என்ன பாட்டு கேட்கலாம்? ரஜினி பாட்டு. என்ன படம்? சொல்லுங்க. அருணாச்சலம் படமா? சரி, அந்த படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படம் பார்த்துருக்கீங்களாம்மா? சரி, அதில் என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்? எஸ்பி பாலகிருஷ்ணன் பாடின பாட்டு கேட்போமா? பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 6:30 மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
0: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 6:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: நேரம் 12:08.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
0: சிநேகிதி நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த தோழியை சந்தித்து விடுவோம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க ஈஸ்வர். இன்னைக்கு சிநேகிதி நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்கலாம்? ஓகே, ஹரிஹரன் சார் அவங்க பாடின பாட்டு. சரிங்களா, சரி அந்த பாட்டை கொடுத்துரும். அதுக்கு முன்பாக விளம்பரம்.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
0: வேதாரண்யம் ஈஸ்வரி அவர்களின் தெரிவு, கண்ணன் வருவான் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: நேரம் 12:15.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல up to 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
4: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
5: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
6: जिंदगी परीक्षा के लिए नहीं है, हमारे जीवन को बनाने के लिए शिक्षा एक माध्यम है.
5: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से लगातार चल रहे हैं. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
7: நாளை காலை 6:30 மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 6:30 நமது மதுரை

0: நேரம் 12:16 நிமிடம். ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தோழிகள், உங்களுக்கு பிடிச்ச புத்தம்புதிய பிடிச்ச பாடல்களை கேட்டு மகிழலாம் நிகழ்ச்சியில். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170 அறிமுக தோழிகளும், அதே மாதிரி 25 30 170 அனைத்து தோழிகளும் வரலாம். இப்போ இணைப்பில் யார் காத்துக்கிட்டு இருக்காங்க? சந்திப்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்க பூர்ணியம்மா. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து என்ன பாட்டு கேட்கலாம்?
1: திருமூர்த்தி பாடலாம். செங்குருவி செங்குருவி அந்த பாட்டுக்கு.
0: நல்லா பாடுறீங்களே, அப்படியே பாடலாமே.
1: செங்குருவி செங்குருவி வரமாட்டேன். பாட்டு தெரியும், வரமாட்டேன். கூட சேர்த்து பாடினா கொஞ்சம் வரும், இல்லை தனியா போன
0: வராது இல்லைங்களா? சரி சரி, அதோட சேர்ந்து தான் பாட முடியும்,
1: அப்படிதானே? ஆமா.
0: சரி, பாட்டு கேப்போமா?
1: சரிங்க.
0: இதோ பாடல் ஒலிக்கிறது.

0: நேரம் 12:22.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, விழுவசந்தை அருகில், ராஜபாளையம்.

0: நேரம் 12:25.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
0: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற

0: பிராண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
2: நேரம் 12:26. ஸ்நேதி நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். அடுத்த தோழியை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? இல்ல, உங்க பேர் என்ன
3: சொன்னீங்க?
2: முருகேஸ்வரி. சரிங்கம்மா, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கணும்? விக்ரமா? அதுல என்ன பாட்டு வேணும்? அதுக்கு முன்னுக்கு வேற ஒரு தொகை ரவுண்ட் வருமே, அதை பாடுங்க. ஹெஸ்பட்டோ மீ மஸ்பட்டோ மீயா அப்படின்னு ஒன்று வருமே, புரியாத மாதிரி இருக்குமா? ஒரு ஹிந்தி நினைக்கிறேன். சரி, நீங்கள் கேட்டு விரும்பி கேட்ட பாடல் இதை ஒழிக்கிறது. கேட்டு மகிழ்வோம். நன்றி.

0: தோழிகளின் மனம் விரும்பிய மெட்டுக்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். சொல்வது யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லி உங்க பேரையும்
1: சொல்லிடுங்களேன்.
0: வணக்கம் மல்லிகாமா, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும், நேயர்களுக்கு எதுவும் தகவல் சொல்றீங்களா? அப்படியா, சரி பரவாயில்ல. அப்ப என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க. கொடுத்துடலாமா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நன்றிமா, அவர்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மத்துணை நேர்களுக்காகவும் பாடல் இதோ வாணி ராணி திரைப்படத்திலிருந்து.

0: சிநேகிதி நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. அடுத்ததா பேச காத்திருக்கும் தோழி, வருக. வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
0: இனிமையான நண்பகல் வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து அப்படின்னு உங்க பேரையும் சொல்லிடுங்களேன்.
1: மேட்டூர் வட்டம் ஐம்பதூர்ல இருந்து உங்கள் அன்பு சகோதரி கலைச்செல்விங்கம்மா. நிகழ்ச்சி அற்புதமா தொகுத்து வழங்குறீங்க, உங்களுக்கு பாராட்டும் வாழ்த்துக்களுங்கம்மா.
0: நன்றிங்கம்மா. என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில உங்களுக்கு?
1: எனக்கு வந்துட்டு சிகரம் படத்துல இருந்து இதோ இதோ என் பல்லவி அந்த பாடல் அனைவருக்காகவும்மா.
0: கொடுத்துடலாங்கம்மா. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அவர்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மொத்த நேயர்களுக்காகவும் பாடல் இதோ கற்றலைகளில்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நிகழ்வுகளில்

செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். காங்கோ உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீசியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம்

0: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.7% அதிகரித்துள்ளது நாட்டின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் நோக்கில் நாடு முன்னேறி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் உள்ள நாடுகளின் வளர்ச்சிக்காக பிம்ஸ்டெக் நாடுகளின் கூட்டமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் அமைப்பின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வங்கக்கடல் நாடுகளின் பொருளாதார தொழில்நுட்ப பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், நேபாளம், இலங்கை, மியான்மர், தாய்லாந்து ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. ஸ்லோவேனியா நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்ற டோனி கஸ்ஸருக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அவருடன் ஒருங்கிணைந்து செயல்பட ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் ஜானிஸ் தலைமையிலான அமைச்சரவையில் 30 வருடங்கள் தூதரக அதிகாரியாக பணியாற்றி அனுபவம் பெற்ற டோனி கஸ்ஸர் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரங்களை சீராக பயன்படுத்துவதற்கான இந்த திட்டம் தேசிய இயக்கமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 17,800 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும், 698,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சீரான உர பயன்பாடு, மண்வள பாதுகாப்பு, அறிவியல் தொழில்நுட்ப ரீதியிலான விவசாயம் உள்ளிட்டவை குறித்து 3,700 பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண் வளத்தை பெருக்க முடியும் என்று வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி, லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்நகரத்தில் மட்டும் 92,000 மகளிர் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பொதுத்துறை நிறுவனமான மிதானியின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு தையல் இயந்திரங்களை அமைச்சர் வழங்கினார். இந்திய அமெரிக்க ராணுவ அளவிலான பேச்சுவார்த்தை அமெரிக்காவின் ஹவாயில் நடைபெற்றது. இந்திய ராணுவத்தின் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய், அமெரிக்காவின் லெப்டினன்ட் ஜெனரல் ஜோயல் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருநாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் போச்சம்பள்ளி கைத்தறி கண்காட்சியை மாநில அமைச்சர் திரு நாகேஸ்வர ராவ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 2 ஆண்டுகளில் கைத்தறித்துறையை மேம்படுத்த 1,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கைத்தறி நெசவாளர்களின் மேம்பாட்டிற்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு நாகேஸ்வர ராவ் கூறினார். பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் நேரிட்ட சாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். உசைன் ஷா கிராமம் அருகே ட்ரக்கும் ஜீப்பும் மோதிக்கண்ட இந்த விபத்தில் காயமடைந்த 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இறுதிச் சடங்கு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக ஃபெரோஸ்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பூபேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தில்லி மால்வியா நகர் உணவக தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்தது தொடர்பாக மேலும் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முன்னதாக இந்த உணவக உரிமையாளர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த 3ஆம் தேதி நேரிட்ட இந்த விபத்தில் 40 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காங்கோ, உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதை அடுத்து இந்த அறிவிப்பை மொரீஷியஸ் வெளியிட்டுள்ளது. இந்த ஆப்பிரிக்க

0: நாடுகளில் பயணம் மேற்கொண்ட மொரீஷியஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ சோதனை மேற்கொண்ட பின்னரே அனுமதிக்கப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பரவி வருவதை அடுத்து அடுத்த மாதம் நடைபெற இருந்த அமெரிக்க ஆப்பிரிக்க வர்த்தக உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் மொரீஷியஸ் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் சீட்டிலில் இந்திய மாங்கனி திருவிழா நடைபெற்றது. இந்தியாவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான இறக்குமதியாளர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ளனர். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அல்போன்சா கேசர், ஆந்திராவைச் சேர்ந்த பங்கனப்பள்ளி ஹிமாயத், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த லாங்ரா, குஜராத்தைச் சேர்ந்த ராஜாபுரி ரக மாங்கனிகள் இந்த திருவிழாவில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் இந்தியாவின் கேசர் ரக மாங்கனிகள் அதிக அளவில் விற்பனையாவதாக அந்நாட்டைச் சேர்ந்த வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 2 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டுத் தொகை பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் இணைந்த பயனாளி ஒருவர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: என் பெயர் பிரியா, நான் வந்து வேலூர்ல இருக்கிறேன். இந்த ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. வெறும் கம்மியான அமௌண்ட் தான், இயர்லி ஒன்ஸ் 20 ரூபீஸ் தான். அது ஆக்சிடென்ட் அடிபட்டு ஏதாச்சும் ஆயிட்டாங்க 2 லாக்ஸ் வந்து கவரேஜ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு இது ஊன முட்டு இருந்தாங்கன்னா 1 லாக் வரைக்கும் கவரேஜ் பெறலாம். இந்த ஏஜ் லிமிட் வந்து 18 லிருந்து 70 வயசு வரைக்கும் போடலாம். இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்த மத்திய அரசுக்கு வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. பாலக்காடு, திருச்சூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பெரியபாளையத்தைச் சேர்ந்த மாணவர் ஆதர்ஷன் ஒடிசாவில் நடைபெற்ற தேசிய கிக் பாக்ஸிங் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் அரசு மேலும் உதவிகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.
2: என் பேர் அகர்ஷன். நான் கடந்த 5 வருஷம் கிக் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 4வது முறையாக தேசிய அளவில் நடந்த ஜூனியர் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் கோர்தா ஒடிசாவில் நடந்தது. அதுல வந்து கிட்டத்தட்ட 800 பேர் 28 மாநிலங்களிலிருந்து வந்து கலந்துகிட்டாங்க. அதுல வந்து தமிழ்நாட்டுல இருந்து நான் கலந்துகிட்டேன், அதுல வெள்ளி பதக்கம் வென்றிருக்கேன். அது இல்லாம தமிழ்நாடு ஓவராலா 3வது இடம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இதுக்கு சப்போர்ட் பண்ண கோச்சா இருக்கட்டும் சரி, காலேஜா இருக்கட்டும் சரி, போயிட்டு வர பினான்சியல் செலவை வந்து அப்ப வேலை செய்யற கம்பெனி கெஸ்ட் லாக்கிங் கம்பெனி பிரைவேட் லிமிடெட், உமாசங்கர், சாந்தி மேடம் மற்றும் சுஜித் குமார், ஆர்த்தி பாரதி அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார். இது போக ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. மென்மேலும் ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ண கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஐ கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஏதோ தற்காலிகமா பிளாக் பண்ணியிருக்காங்க, கொடுத்தா இன்னும் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து இன்டர்நேஷனல்ஸ்ல கலந்துக்கிட்டு இந்தியக்காக மெடல் பண்ணலாம் இருக்கேன்.
0: தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி கோவாவின் மார்கோவில் இன்று மாலை 6:30 மணிக்கு தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 117 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரின் முலான்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. KL ராகுல் 50 ரன்னுடனும் சாய் சுதர்ஷன் 40 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். காங்கோ, உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் 12:50.
5: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
6: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ரசிகர்களின் மனம் விரும்பிய பாடல்களை காற்றலைகளில் அள்ளித்தந்து ஸ்நேகிதியை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்ற, பங்கு பெற முயற்சி செய்த மற்றும் கேட்டு ரசித்த அத்துணை நேர்களுக்கும் நன்றிகள். நேரம் 12:55.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத். பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்ரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.

என்றென்றும் இசை ஜாலமாய் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வர காத்திருக்கிறது. தென் சிந்தும் மதுர கானங்களாய் வசந்த கானங்கள்.

நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கொடிமலர் திரைக்காவியத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில், பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் பாடல் இதோ காற்றலைகளில்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் உழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
2: நாளை காலை 6:30 மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 6:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

காலத்தை வென்ற காவிய கானங்களாய் வலம் வருகின்ற வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கே வி மகாதேவன் இசையமைப்பு, கண்ணதாசன் வரிகளில் பி பி

0: 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழுவர்சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேரம் பகல் 1:11. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வருகிறது. தேன் சிந்தும் மதுர கானங்களாய் வசந்த கானங்கள். MS விஸ்வநாதன் இசையமைப்பு, கண்ணதாசன் வரிகளில், ML ஸ்ரீகாந்த் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் உத்தரவு இன்றி உள்ளேவா திரைக்காவியத்திலிருந்து. இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
4: மனதை விட்டு நீங்க இடம் பிடித்த இதய கானங்களை வலம் வருகிறது வசந்த கானங்கள். ஒலிக்கு இருக்கும் பாடல் இடம்பெற்றுள்ள திரை காவியம் அன்பை தேடி, MS விஸ்வநாதன் இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில், TM சவுந்தரராஜன் குரலில், பாடல் இது கற்றலைகளில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
5: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 6:30 மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பேருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
0: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 6:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

தேன் சிந்தும் மதுர கானங்களாய் வசந்த கானங்கள். அடுத்த பாடலாக சவாலே சமாலி திரைக்காவியத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சௌந்தரராஜன் குரலில் பாடல் இதோ காற்றலைகளில்.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: வணக்கம், நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்கா அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
2: காலத்தை வெற்ற காவிய கானங்களாய் வளம் வந்த வசந்த கானங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நேரம் பகல் 1:30. இனி கேட்கலாம்
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி அறிவியல் பார்வையில் ஆரோக்கியம் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ்.
4: வணக்கம் நேயர்களே, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழி எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனிதன் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தால் மட்டும்தான் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொன்ன ஒரு பழமொழி. ஆனால் இப்போது ஆரோக்கியம் அப்படின்னாலே அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து அவசர காலகட்டத்தில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் உடனே நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்கணும், உடனே ஒரு வேலை முடியணும் அப்படின்னு ஒரு வேகத்திலே பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணமாக சொல்லணும்னா, உணவை தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நேரம் ஒதுக்கி உணவை பக்குவமாக சமைச்சு குடும்பத்தோடு அமர்ந்து சாப்பிட்டாங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது.

0: ஃபாஸ்ட் ஃபுட்டுன்ற துரித உணவுகள்லாம் நிறைய வந்துருச்சு. இது வந்து உடல்நலத்திற்கு சரியானதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். அப்போ அறிவியல் பார்வையில் இந்த ஆரோக்கியம் எப்படி இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம பேச காத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெளிவான விளக்கம் அளிக்க காத்திருக்கிறார் மதுரை கல்லூரியின் நுண் உயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: ஆரோக்கியம் அப்படின்னா என்ன சார்?
1: உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆரோக்கியம்ன்ற வார்த்தையை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஆரோக்கியம் என்பது நோய் அல்லது உடல் பலவீனம் இல்லாத நிலை மட்டுமல்ல, முழுமையான உடல் மன மற்றும் சமூக நலவாழ்வு நிலையாகும். இப்போ நம்ம ஆரோக்கியம்ன்றது என்னன்னா, நம்ம ஹெல்த் ஸ்டேட்டஸ் மட்டும் இல்லை, நம்மளுக்கு மனநலம் சரியாக இருக்கா, நம்மளை சுற்றி இருக்க சமூகம் சரியாக இருக்கா அப்படின்றத எல்லாத்தையும் ஒரு சேர்த்து தான் நம்ம வந்து ஆரோக்கியன்ற வார்த்தையே அதை டிஃபைன் பண்ணுது.
0: சரிங்க சார். மனித உடலை அறிவியல் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குது?
1: இந்த மனித உடல் இப்போ இருக்க கண்டிஷனுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிணாமத்தில் நிறைய நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து மனித உடலில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து பார்த்தா தன்னிச்சையாங்குது. நம்ம மூச்சு உடல்ன்றது தன்னிச்சையாங்குது, உள்ள இதயம் துடிக்கிறதுன்றது தன்னிச்சையாங்குது, நமக்கு ஞாபகம்ன்றது தன்னிச்சையாங்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமியாக உயிர் வாழ்வதற்கான எல்லா வேலைகளுமே இந்த மனித உடல் வந்து தன்னைத்தானே பண்ணிக்கிறது. இதை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் கூட பண்ண முடியாது. ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரில் ஒரு வேலை பார்க்குறாங்கன்னா அதுக்கு நிறைய மின்சாரம் தேவைப்படுது. ஆனால் இந்த வேலைகளை எல்லாத்தையுமே மனித உடல் 20 வாட் மின்சாரத்தில் பண்ணி முடிக்குது. அப்போ இது மாதிரியான ஒரு அட்வான்ஸ்டு ஒரு லைஃப் சிஸ்டம் பூமியை தவிர மற்ற இடத்துல இருக்கணுமான்றது தெரியலை. அப்போ வந்து மனித உடல்ன்றது வந்து ரொம்ப நேர்த்தியாக ஆய்வுபூர்வமாக செஞ்சால் கூட இந்த மாதிரியான ஒரு மிஷினை உருவாக்க முடியாது. இப்போ மனித உடல் வந்து ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்துக்கிற வேண்டிய மனித உடல் வந்து ஒரு பெரிய ஒரு அற்புத படைப்புன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்.
0: ஆரம்பத்தில் சொல்லுவாங்க உணவே மருந்துன்னு, ஆனால் இப்போ மருந்தே உணவாகி போயிடுச்சு. இந்த உணவே மருந்து அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக என்ன சார்?
1: அறிவியல் ரீதியாக உணவே மருந்துன்றது வந்து நம்ம உணவுன்ற கான்செப்ட் டெவலப் ஆனதே அப்படி தான். முதல்ல உணவுன்றது நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். உணவுன்றது என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மனிதன் அவனோட அன்றாட வேலையில் செய்வதற்கு தேவையான சக்தியை உணவுலேருந்து எடுத்துக்கிறேன். முதல்ல வந்து மனிதன் வந்து ஹோமோ சேப்பியன்ஸ் சேப்பின்னு சொல்கிறோம். மனிதன் மட்டும் இல்லை, மனிதன் மாதிரியான மற்ற மனிதர்களும் வாழ்ந்தாங்க. அப்போ இப்படி இருந்தப்போ இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் சேப்பியன்ஸுன்ற மனித இனம் மட்டும் எப்படி இவ்வளோ தூரம் அவன் வந்து கிரியேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, அது தனக்கு உணவாக முதல்ல கார்போஹைட்ரேட்டை செலக்ட் பண்ணது மட்டும்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்போஹைட்ரேட்டையும் செலக்ட் பண்ணுச்சு. கார்போஹைட்ரேட்டை வந்து என்னென்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகி குளுக்கோஸுன்ற ஃபார்மட்டை வந்து மூளைக்கு தருது. அப்போது ஒரு கார்போஹைட்ரேட் மாலிக்குல் ஒரு குளுக்கோஸ் யூனிட் வந்து நமக்கு ஏடிபின்ற சக்தி வடிவத்தை நிறையா தருது. அப்போ மற்ற மனிதன் மாதிரி இருக்க உயிரினங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து மீட் எடுத்துக்கிட்டப்ப நேரடியாக இறைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கப்ப மனிதன் மட்டும்தான் வந்து அவன் வந்து கார்போஹைட்ரேட்டை எடுத்துக்கிட்டான். கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறப்ப வந்து என்னென்னா அவனுக்கு வந்து அவனோட கிரியேட்டிவிட்டி அதிகமாகச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னீங்க நீங்கள் பரபரப்பான உலகத்தில் இருக்கோம். இப்போ வந்து மனிதனுக்கு வந்து பரபரப்பு தேவையா? மனிதன் நிறைய நாள் வாழணுமா? இதை மனிதன் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் வந்து எத்தனையோ பழங்குடி வாழ் மக்கள்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க. பழங்குடி வாழ் மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. அவங்க வாழ்கிறதுக்கு பேர் தான் ஆரோக்கியம். இப்போ மனிதன் பரபரப்பான்றது வாழ்கிறது வந்து ஆரோக்கியமாக வாழலை, அவன் நிறைய பணம் சேமிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவனோட உடல் ஆரோக்கியத்தை வந்து அவன் பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. இது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. பரபரப்புன்றது பரபரப்பாக வாழணுன்றது தவறான அணுகுமுறைன்னு நான்
0: நினைக்கிறேன். அதாவது குடலில் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, கட் மைக்ரோபயோமி அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன சார்? கொஞ்சம் விரிவான விளக்கம் கொடுங்களேன்.
1: இது வந்து புதுசாக அறிவியல் துறை வந்து மனித உடலை ஆராய்ச்சி பண்ணதில் கண்டுபிடிக்கப்பட்டது. கட் மைக்ரோபயோம்னா என்னென்னா, இப்போ நம்ம நினச்சிக்கிற மாதிரி மனிதன் வந்து மனிதன் மட்டும் கிடையாது. மனிதன்னா என்னென்னா அதில் 37 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குது. அதே மாதிரி 37 ட்ரில்லியன் பாக்டீரியாவும் நம்ம உடம்புல இருக்குது. மனிதன்றது ஒரு கூட்டு உயிரி. அறிவியல் படி மனிதன்றது ஒரு கூட்டு உயிரி. அப்போ கட் மைக்ரோபயோம்னா என்னென்னா, இப்போ நம்ம சாப்பிட்றாங்கல்ல, சாப்பிட்ற பொருள் வந்து நம்ம உடம்புல எப்படி வந்து சேகரிக்கப்படுது, எப்படி வந்து அசிமிலேட் பண்ணுதுன்றது வந்து அந்த கட் பாக்டீரியா தான் காரணம்ன்றாங்க. இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் முன்னாடி குறிப்பிட்டது மாதிரி வந்து நம்ம நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்னா சாப்பிட்றோன்றப்ப வந்து நமக்கு வந்து என்னாவது தீமை விளைவிக்கும் பாக்டீரியா அதிகமாக இருக்கக்கூடாது. ஒரு ஆள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன், ஒரு ஆள் வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் மூட் ஸ்விங் சொல்கிறாங்க. முதல்லன்னா மூட் ஸ்விங்க்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிக்கிருந்தோம்னா வந்து அது வந்து அவனோட மனநலம் சார்ந்த பிரச்சனைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கட் மைக்ரோபயோம்ன்ற ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா அதுக்கு காரணம் அவன் குடலில் இருக்க பாக்டீரியாக்கள் கூட காரணம்னு நினைக்கலாம். அப்போ குடலில் இருக்க பாக்டீரியாக்களோட தன்மையை பொறுத்து தான் அவனுடைய உடல் நலம் மனநலம் அவனுக்கு அவனோட இம்யூனிட்டியை வந்து டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து என்னென்னா ஹியூமன் மைக்ரோபயோம் ப்ராஜெக்ட். இப்போ நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பாங்க ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை கேள்விப்பட்டிருப்பாங்க.

0: இப்போ ஹியூமன் மைக்ரோ பயோமீட்டர் ப்ராஜெக்ட் என்னன்னா, மனித உடம்புல எங்கெங்க மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு, அந்த மைக்ரோ ஆர்கானிசம் உடம்புக்கு என்னென்ன நல்லது செய்யுது, அதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது கட் மைக்ரோபயம். அந்த கட் மைக்ரோபயத்தை பொறுத்து மட்டும்தான் வந்து ஒருத்தவனோட உடல் நலனும் அவனுடைய மனநலமும் தீர்மானிக்கப்படுதுன்றது புதிய வந்த ஆராய்ச்சி முடிவுகள்லாம் தெரிவிக்குது.
1: இப்போ வந்து நான் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி, சில பேர் காலையில எழுந்த உடனேயே நடைப்பயணம் போவாங்க, மாலை நேரத்துலையும் போவாங்க, இல்லை சில பேர் ஜிம்முக்கு கூட போய் உடற்பயிற்சி செய்வாங்க. இது மட்டும் செஞ்சா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்குமா?
0: ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சின்றது மனுஷனுக்கு எப்போ தேவைப்பட்டுச்சு, முதல்ல வந்து என்னன்னா நம்ம உடல் உழைப்பு, ஒரு வயலில் போய் வேலை பார்க்குற ஒரு விவசாயிக்கு உடற்பயிற்சி தனியாக தேவைப்படலை, ஏன்னா அவனுக்கு போதுமான உடல் உழைப்பு இருக்கு. நம்ம வந்து மாடர்னைசேஷனில் என்ன கற்றுக்கிட்டோம்னா, நம்ம எல்லா பேரும் ஒரு ஆஃபீஸ் கல்ச்சருக்கு ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆஃபீஸ் கல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றீங்க, போதுமான உடல் உழைப்பு இல்லை. அப்போ போதுமான உடல் உழைப்பு இல்லாதப்போ வந்து என்ன செய்கிறோம்னா, நீங்கள் சாப்பிட்ற பொருளை வந்து நம்மளுடைய உடலில் எங்கே என்னவா சேர்த்து வைக்கோம்னா, அதை வந்து ஒரு ஃபேட்டி ஆசிட்ஸாக சேர்த்து வைக்கும். ஃபேட்டி ஆசிட்ஸ் லிப்பிட்ஸ்னா கொழுப்பாக சேர்த்து வைக்கும். ஏன்னா அந்த கொழுப்பை சேர்த்து வைக்கணும், பின்னாடி அவனுக்கு தேவைப்படும் அப்படின்னு சேர்த்து வைக்கும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், உடல் உழைப்பு இல்லாதப்ப நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, உங்கள் உடம்புல எக்ஸஸாக எனர்ஜி வந்து சேவ் ஆகிக்கிட்டே இருக்கு. அது என்ன ஃபார்மெட்டில் சேவ் ஆகிக்கினா, லிப்பிட்ஸில் சேவ் ஆகிக்கிட்டு இருக்கு, ஃபேட்டி ஆசிட் சேவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப நாள் ஆக ஆக என்ன ஆகிரும்னா, இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்றது என்ன, உங்களோட ரத்த நாளங்களில் படிஞ்சிடும். படிஞ்சு தான் வந்து நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் பிளாக்ஸ்னா வருது. அப்போ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னால் எல்லா பேரும் என்ன செய்யணும்னா, நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க, இல்லாட்டி எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, சில பேரை காலையில் நடக்க சொல்கிறாங்க, சில பேரை வந்து ஈவினிங் நடக்க சொல்கிறாங்க. அப்போ இந்த நடக்கிறத பொறுத்து எப்படி மாறுது அப்படின்னு கேட்குறோம் நம்ம. அப்போ வந்து காலையில் ஏன் நடக்க சொல்கிறாங்கன்னா, ரொம்ப எக்ஸசிவ் ஃபேட் ஒத்தவருக்கு இருக்குன்னா அவர் காலையில் நடக்கணும், ஏன்னா நைட்டு பூரா பார்த்து தூங்கியிருப்பார். அப்போ அவர் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு கார்போஹைட்ரேட் இருக்காது. அப்போ காலையில் அவர் நடக்க ஆரம்பிக்கிறப்ப அவர் ஏற்கனவே உடம்புல சேமித்து வைக்கப்பட்ட ஆற்றலாக இருக்க இந்த லிப்பிட்ஸ் வந்து உடைய ஆரம்பிக்கும். அப்போ அவர் காலையில் நடக்கலாம். ஆனால் ஒத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரொம்ப பருமனாக இல்லை, அதே மாதிரி வந்து டயாபெட்டிக்னு சொல்கிற நீரிழிவு நோய்க்கு முன்னாடி இருக்காரு. அப்போ அவர் என்ன செய்வார்னா, அவருக்கு அந்த அளவுக்கு வந்து வந்து எனர்ஜி வந்து, அதாவது அதிகப்படியான லிப்பிட்ஸ் இல்லை அப்படின்றப்ப வந்து என்னென்னா, அவர் மதியானம் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் நடக்க போகிறப்ப வந்து என்னென்னா, அவர் உடம்புல லிவரில் சேர்க்க வைக்கப்பட கிளைக்கோஜன்ற ஒரு எனர்ஜி ரிசர்வ் வந்து குறையும். அப்போ வந்து அவருக்கு சரியாகும். இப்போ இதெல்லாம் எது யார் டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆள் எக்ஸசைஸ் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் டிசைட் பண்ணுறது என்னென்னா, நம்ம ஒரு மருத்துவரை அணுகி நான் எந்த நேரத்தில் உடற்பயிற்சி பண்ணலாம், நான் காலையில் நடக்கணுமா சாயங்காலம் நடக்கணுமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கவே தவிர, நம்ம கண்மூடித்தனமாக எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுடைய உடல் வேற, என்னுடைய உடல் வேற, ஒவ்வொருத்தவங்க உடல் நலனத்துக்கு தேவைப்படுற எக்ஸசைஸ் மட்டும்தான் பண்ணணுமே தவிர, நம்ம வந்து கண்மூடித்தனமாக எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது. அதுதான் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்குது. ஏன்னா நீங்கள் ஆஃப்டர் கொரோனா காலத்துக்கு பின்னாடி வந்து நிறைய இள வயது மரணங்களை பற்றி நம்ம படிச்சிருப்போம். நீங்கள் வந்து அவங்க பூரா என்ன செய்யணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஃபிட்டாக தான் இருக்காங்க, எக்ஸசைஸ் பண்ணுறப்பயே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அப்போனா இதுக்கான காரணங்கள் என்ன செய்யணும்னா, கண்மூடித்தனமாக எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன உடம்புக்கு தேவையோ அந்த எக்ஸசைஸ் தான் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு மருத்துவர் தான் டிசைட் பண்ணுன்றது தான் இப்போ புதிய ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்குது. அதனால தான் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப ஒரு ஃபிட்னஸ் டாக்டரை வந்து நம்ம சந்திச்சுட்டு தான் நம்ம எக்ஸசைஸே பண்ணணும்.
1: இப்போ இதே நேரத்தில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி இரவு நேர தூக்கம் அப்படின்னா நமக்கு 8 மணிக்கே ஆரம்பிச்சிடும். ஆனால் அதிகாலையிலேயே எழுந்துடுவாங்க, 5 மணி 6 மணிக்கெல்லாம் எழுந்துடுவாங்க. இப்போ வந்து நம்ம தூங்குறதே நைட்டு 1 மணி ஆகுது. இப்போ குழந்தைகளை கூட அதில் நம்ம சேர்த்துக்கிடலாம், ஏன்னா எல்லா பேருமே செல்ஃபோனை வச்சு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க, யாரும் தூங்குறது கிடையாது. தூங்குற டைம் வந்து ரொம்ப குறைவாயிடுச்சு. அப்போ இந்த தூக்கம் மனிதனுக்கு எந்த அளவிற்கு முக்கியம், 8 மணி நேரம்னு சொல்கிறாங்க, ஆனால் யாருமே 8 மணி நேரம் தூங்குறது கிடையாது உங்களுடைய பார்வையில்?
0: இது இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்ட மிக முக்கியமான பிரச்சனை சார். இப்போ வந்து நம்ம மனிதன் வந்து நம்ம முன்னாடி காலத்தில் நம்ம என்ன இருந்தோம்னா, சூரியன் மறைவதற்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு எல்லா பேரும் படுக்க போயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த கேட்ஜெட் உலகத்தில் நம்ம என்ன செய்யலாம், சாதாரணமாக ஒருத்தவன் வந்து நைட்டு சாப்பிட்றதே 10 மணிக்கு எடுத்துக்கிறேன். 10 மணிக்கு எடுத்துக்கிட்டு அவன் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கப்ப வந்து என்ன பார்த்தீங்கன்னா, வெளிச்சம் அதிகமாக இருக்கப்ப நம்ம உடம்புல மெலட்டோனின்ற ஹார்மோன் வந்து சுரக்காது. இந்த மெலட்டோனின்ற ஹார்மோன் வந்து தான் வந்து உங்கள் தூக்கத்துக்கு வந்து உதவிகரமான ஹார்மோன். இப்போ அது இல்லாதப்ப வந்து என்னன்னா, உங்களால் தூங்க முடியாது. அப்போ வந்து அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா, காலையில் வேலை பார்க்கணும், நைட்டு நான் தூங்குறப்ப உடம்புல இருக்க டாக்ஸின்ஸை பூரா சரி பண்ணணும், உடம்புல வந்து அதுக்கு போதுமான ரெஸ்ட் எடுத்துட்டு மூளை தண்ணி புத்துணர்வுப்படுத்திக்கணும், இப்படி நிறைய வேலைகள் இரவில் நடக்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இயற்கைக்கு எதிராக நம்ம என்ன செய்ய, இரவில் முழிக்க பழகிட்டோம். இப்போ முழிச்சிருக்கப்ப வந்து என்ன, இந்த வேலைகள் பூரா வந்து என்னதுன்னா முழுக்க முழுக்க தடைபடுது. அப்போ தடைபடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து தூக்கம் சார்ந்த இன்சோம்னியான ஒரு பிரச்சனை வருது, சில பேருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருது, தைராய்டு சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ வந்து மனிதனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தூக்கம் ரொம்ப முக்கியம். அது வந்து அவனோட உடல் நலத்தை

0: நிலத்துக்கும் மண் நலத்துக்கும் வந்து அது அது அடிப்படையான விதியாக இருக்கணும். அப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா ஒரு 9 மணி 10 மணிக்காவது தூங்க பழகணும். ப்ளஸ் வந்து நைட்டு வந்து இந்த கேட்ஜெட் ஃபோன் பார்க்குறது இதெல்லாம் குறைக்கணும். ஏன்னா இந்த தூக்கத்தில் வர பிரச்சனை வந்து நம்ம என்னதுன்னா அது க்ரானிக் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்றைக்கி தெரியாது. ஒருத்தவரை 5 வருஷம் தூங்காமல் இருக்காருன்னா அவருக்கு வந்து அவரோட 40 வயது அடைகிறப்ப மிகப்பெரிய உடல்நல குறைவை சந்திப்பார். அதுக்கு காரணம் தூக்கமாக இருந்திருக்கும். நம்ம வந்து அது இதுதான் காரணமாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தூக்கம்ன்றது வந்து இட்ஸ் அலைன்மெண்ட்டு நம்ம உடம்புல, அது வந்து உடலை சீராக வைக்கிற அலைன்மெண்ட் நடக்கிற கூடிய இடம். அது டிஸ்டர்ப் ஆகிறப்ப வந்து உங்களுக்கு வெவ்வேறு விதமான உடல்நல பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும்.
1: ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை மக்கள்கிட்ட எப்படி ஏற்படுத்தலாம்?
0: ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வுன்றது வந்து குழந்தைகள்லேருந்தே டெவலப் பண்ணணும். குழந்தைகள்லேருந்து டெவலப் பண்ணுறப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா தேவையான அளவு மட்டும் தான் உணவு எடுத்துக்கணும். பசித்து புசின்னு சொல்கிறோமா, அதே மாதிரி வந்து இப்போ இருக்க குழந்தைகள்ட்ட என்ன இன்னொரு காணப்படுற விஷயம் வந்து என்னென்னா அவனுக்கு எல்லாமே ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருவாங்க நம்ம நம்புகிறோம். அது நடக்காது. நம்ம வந்து பாடத்தை தவிர நம்ம வந்து இந்த லைஃப் ஸ்டைலை வந்து அவங்களோட வீடுகள் தான் கற்றுத்தரோம். அப்போ வீடுகளில் கற்றுத்தரப்போ வந்து நம்ம நிறைய ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணோம். இதெல்லாம் குழந்தைகள்லேருந்து நம்ம டெவலப் பண்ணணும். அப்போ இந்த குழந்தைகளுக்கு போதுமான அளவு, ஏன்னா குழந்தைகளில் வந்து அடுத்த தலைமுறை உருவாகுது. அப்போ இந்த குழந்தைகளுக்கு வந்து ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணணும்னா அதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறது கிடையாது, அது மாதிரி நம்ம அவங்க பேரண்ட் நடந்துக்கணும். ஏன்னா நம்ம நடந்துக்கிட்டால் தான் குழந்தைகள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து குழந்தைகள்கிட்ட ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும் சொல்லிட்டு நம்ம பேரண்ட்டை நம்ம அதை சாப்பிட்டோம்னா குழந்தை ஃபாலோ பண்ணாது. அப்போ இந்த மாற்றம் வந்து எங்கன்னா வீடுகளில் ஆரம்பிக்கணும். இந்த வீடுகளை ஆரம்பிக்க போகிறப்போ மட்டும்தான் வந்து ஒரு ஒரு சரியான பாதைக்கு செல்ல முடியும். இல்லாட்டி நம்ம என்ன ஆகும்னா நீங்கள் சம்பாதிக்கிறதுல ஒரு 70% 80% வந்து உங்கள் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைக்கு செலவிடக்கூடியதாக மாறிடும். அப்போ வந்து இதை சரிப்படுத்திக்கணும்னா சிறு வயதுலேருந்தே குழந்தைகளும் சரி அவங்களோட பேரண்ட்டும் சரி அவங்களோட லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கிறது மூலமாக மட்டும்தான் இது சரியாக முடியும்.
1: ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஆரோக்கியம் அப்படின்னா என்ன? உடற்பயிற்சி செய்தால் மட்டும் உடல் ஆரோக்கியமாக அமையுமா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் வகைக்கு ஏற்றவாறு உடற்பயிற்சிகளை நம்ம செய்யணும், முறையான மருத்துவர்களை நம்ம அணுகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உணவே மருந்துன்னு இருந்த காலம் மாதிரி இப்போ மருந்தே உணவாகிடுச்சு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஆரோக்கியம் சார்ந்த பல தகவல்களை எடுத்து சொன்னீங்க. அதுலேயும் குறிப்பாக அறிவியல் பார்வையில் ஆரோக்கியம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பல தகவல்களை எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றி சார்.
0: நன்றி.
2: இதுவரை உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக அறிவியல் பார்வையில் ஆரோக்கியம் நேர்முகம் கேட்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம். ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடினார் ஏ. விக்னேஷ்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். புத்தாக்கம், தொழில் முனைவோர், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இந்தியா சிறந்து விளங்குவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நார்வே செஸ் தொடரில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானினை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார சக்தியாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2025-26 நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் 7.7% அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், பொருளாதார வளர்ச்சியுடன் ஸ்திரத்தன்மை மற்றும் நீடித்த நம்பகத்தன்மையே இதற்கு சாத்தியமானதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தேச

0: அமைப்பு, புத்தாக்கம், தொழில் முனைவோர், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உலகளாவிய சவால்களை எதிர்கொண்டு இந்தியா சிறந்து விளங்கியதாக அவர் சுட்டிக்காட்டினார். 140 கோடி இந்தியர்களின் எதிர்பார்ப்புகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். பிம்ஸ்டெக் நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர் நாடுகளை உள்ளடக்கிய பிம்ஸ்டெக் வங்காள விரிகுடா பிராந்தியத்தில் பரவலாக்கப்பட்ட வளம், ஒருங்கிணைப்பு, மீட்சிமை நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்நாளையொட்டி பிம்ஸ்டெக் பாரம்பரிய இசை திருவிழாவை அமைச்சர் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்த இசை விழாவில் இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர், நேபாளம், இலங்கை, தாய்லாந்து நாடுகள் பங்கேற்கின்றன. வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கிற்கான இளம் சாதனையாளர்களின் பயணங்களை அங்கீகரிக்கும் மை பாரத் யூத் கன்வென்ஷன் 2026 புதுதில்லியில் இன்று தொடங்கியது. தேச கட்டமைப்பிற்கான திறமையான தீர்வுகளை உருவாக்கும் வகையில் நடைபெறும் இந்த இயக்கத்தில் நாடு முழுவதிலும் உள்ள இளம் சாதனையாளர்கள் பங்கேற்க உள்ளனர். சிறந்த சமூகத்தின் மூலம் வளர்ச்சியடைந்த தேசம் மற்றும் மேம்பட்ட எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பான 29ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஹவாயில் நடைபெற்றன. இருநாட்டு ராணுவ உயரதிகாரிகள் பங்கேற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பரஸ்பர பாதுகாப்பு நலனை உறுதி செய்வதில் அறிவுசார் திறன்களை பரிமாறிக்கொள்வது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. வரும் காலங்களில் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் இதில் தெரிவிக்கப்பட்டது. 2027ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை மத்திய உள்துறை அமைச்சகம் நீட்டித்துள்ளது. ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். எபோலா அச்சுறுத்தல் காரணமாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டவர்கள் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவதாக மொரீஷியஸ் அரசு அறிவித்துள்ளது. மேலும் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் நாடுகளில் பயணம் மேற்கொண்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டிற்கு வர தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் மொரீஷியஸில் நடைபெறவிருந்த அமெரிக்க ஆப்பிரிக்க வர்த்தக உச்சி மாநாடும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நார்வே செஸ் 2026 தொடரில் நடப்பு சாம்பியன் மேக்னஸ் கால்சனை வென்று தமிழக வீரர் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற இத்தொடரில் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் வெளியிட்ட செய்தியில், இந்த சாதனையின் மூலம் தமிழகத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ள பிரக்ஞானந்தா மேலும் பல புதிய சாதனைகளை படைத்திட வாழ்த்தியுள்ளார். பிரதமரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தேசிய மற்றும் மாநில அளவில் பிஜேபி சிறப்பாக செயல்படுவதாக கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு அண்ணாமலை விலகியதால் பிஜேபிக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்றார். தீ பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்களிலும் இன்றும் நாளையும் இது தொடர்பான பயிற்சி நடைபெற உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம், திருவெறும்பூர், லால்குடி உள்ளிட்ட 11 தீயணைப்பு நிலையங்களில் தீ தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தீயணைப்பு கருவிகள் உபயோகிக்கும் முறை, மின்சார தீ விபத்து உள்ளிட்டவற்றிலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது பற்றிய சிறப்பு பயிற்சி மற்றும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்படுவதாக தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலை பெரம்பலூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் அதிக விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படும் இடங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாட்டு பணிகள் தொடர்பாக ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேலம் மாநகர பகுதிகளில் கடந்த ஓராண்டில் போதைப்பொருள் விற்பனை செய்த 79 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகளை எடுத்துரைக்கும் வகையில் கல்லூரி மாணாக்கரிடையே காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் ஊரக வாழ்வாதார வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 500,000+ மேற்பட்ட தனி நபர்களுக்கு

0: வேலை வழங்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் ஜிராம்ஜி வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 2025-26 ஆண்டிற்கு 492,781 தொழிலாளர்களுக்கு வங்கிக் கணக்கில் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டு அவர்களுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கில் ஊரக வேலை உறுதி திட்டத்தின் ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை வேலை வழங்க வேண்டும் என்று 688 ஊராட்சிகளிலும் 441,000 குடும்பங்களைச் சேர்ந்த 595,000 பேருக்கு வேலைகள் வழங்கப்பட்டுள்ளன என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, கோவை, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, திருப்பூர், விருதுநகர் மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என அம்மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் உதகை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. எமரால்டு, நஞ்சநாடு, முத்துறை உள்ளிட்ட இடங்களில் நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று காலை முதல் உதகை நகர பகுதியிலும் அதனை சுற்றியுள்ள இத்தலார், எமரால்டு, நஞ்சநாடு, கப்பத்துறை, முத்தோரை, பாலாடா, பிங்கர் போஸ்ட் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீர்நிலைகளுக்கும் தண்ணீர் வரத்து தொடங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே மழை விட்டுவிட்டு பெய்த நிலையில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து நீலகிரி மாவட்டத்திலும் மழை தொடங்கியுள்ளது. உதகையில் மழை பெய்து வருவதால் குளிர் நிலவ தொடங்கியுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி சந்தையில் மீன்களின் விலை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் மீன்பிடி தடைகாலம் காரணமாக நாட்டு படகுகள் மட்டுமே கடலுக்கு மீன்பிடிக்க செல்கின்றன. திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ஏராளமான நாட்டுப்படகுகள் மற்றும் பைபர் படகுகள் இன்று காலை கரை திரும்பின. மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டது. இதன் காரணமாக மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்து வஞ்சிர மீன் கிலோ 1,600 ரூபாய் வரையும் விலை மீன் கிலோ 800 ரூபாய் வரையும் விற்பனை ஆனது. மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்ட நிலையிலும் ஓரளவு விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சார்பில் வழங்கப்படும் தனிநபர் கடன், சுய உதவி குழுக்களுக்கான சிறுதொழில் கடன் உள்ளிட்ட திட்டங்களுக்கு அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தோர் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பிரதமரின் தேசிய திறன் பயிற்சி சேர்க்கை முகாம் வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் அஞ்சல் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 24ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பெரம்பலூர் கோட்டத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் யுசுகி இணை இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. கோவாவில் நடைபெறும் தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் பட்ட போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இதுவரை 5 முறை இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் நடைபெறும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புத்தாக்கம், தொழில் முனைவோர், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நார்வே செஸ் தொடரில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் அனிருத் சந்திரசேகர் ஜப்பான் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் பகல் 1:55:37. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது
1: காலங்கள் கடந்தாலும் நேரங்கள் கடந்தாலும் ஓய்வதில்லை ஓய்வதில்லை வானொலியின் தேவையே.
0: புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த செந்தில்

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா.
0: உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
1: ஐயா, என்னுடைய பெயர் வந்து டாக்டர் ஆர் குமரன். நான் வந்து புதுச்சேரி மாநிலத்தினுடைய கல்வித்துறையில விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறேன். ஐயா,
0: நீங்க நீண்ட நாள் வானொலி?
1: கண்டிப்பாங்க.
0: எவ்வளவு காலமா வானொலி கேக்குறீங்க?
1: எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 50 ஆண்டுகளாக வானொலி கேக்குறேன் ஐயா. எனக்கு வயது 56. எனக்கு தெரிந்து 50 ஆண்டு நான் வானொலி கேக்குறேன்.
0: எப்படி அந்த பழக்கம்? உங்க வீட்டுல உங்க அப்பா ரேடியோ வச்சிருக்கோம்?
1: ஆமாங்க, ஆமாங்க. நம்ம வீட்டுல வந்து அந்த காலத்துல 70களில் நினைவுகளாக இருக்கிறது. 5-6 வயதுகள்ல அந்த கேட்ட விதங்கள்லாம்
0: நமக்கு ஒரு சிந்தனை இருக்கும், என்னதான் நடக்குது, வேலை நடிக்கிறாங்க, பாட்டு போறாங்க, மனுஷங்களா
1: இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துல நமக்கு பொழுதுபோக்கு எதுவுமே இல்லையா, டிவி கிடையாது, அதிகமா சினிமாவுக்கு போக முடியாது. வானொலி தான் எல்லா நிகழ்ச்சிகளும், வானொலி தான் எப்பயாவது பாட்டு போடுவாங்க. அதிகப்படியான நிகழ்ச்சிகள் தான் விவசாய நிகழ்ச்சிக்கு அப்புறம் மாணவர்கள் மாணவிகளுடைய விளையாட்டு நிகழ்ச்சிகள், மெல்லிசை நிகழ்ச்சிகள், துதி பாடல்கள், மிக முக்கியமா நியூஸ், 12:40 நியூஸ்,
0: சரோஜ் நாராயண்,
1: சரோஜ் நாராயணசாமி, ஆமா, ஜெயபிரகாஷ் நாராயணன், அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு வாழ்க்கையில இளம் வயதுல இருந்து அந்த ரேடியோ கேக்குற பழக்கம் ரொம்ப இனிமையாக அமைந்தது.
0: சரிங்க சார், இப்ப நிறைய பேரு சின்ன வயசுல ரேடியோ கேக்குறாங்க, பட் கால மாற்றம் வந்து சமூக ஊடகங்கள்லாம் நிறைய வந்து போச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு போன் கையில இருந்ததுன்னா அதுலயே வந்து எல்லாமே வந்துருச்சு. பேசறதுக்காக வந்த அந்த செல்போன் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள் எல்லாமே அதுல இருக்குது. யூடியூபா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், எக்ஸ் தளமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க. ஆனாலும் வந்து இன்னமும் ரேடியோ கேட்கறதா சொல்றீங்களா, எப்படி அது?
1: கண்டிப்பா நம்ம ரேடியோ கேட்பதும் யாராலையும் அழிக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லா வேலையும் செய்யலாம். காதுக்கு இனிய கானங்களை கேட்டுக்கொண்டு பல்வேறு பணிகள் நம்ம செய்யலாம். எந்த பணியும் நம்ம டிஸ்டர்ப் ஆகாது. இதே நம்ம டிவி பார்த்தோம்னா நம்ம டிவி மட்டும் தான் பார்க்க முடியும், இந்த வேலை செய்ய முடியும். இப்ப நம்ம வந்து வானொலியை நம்ம காதால கேட்டுக்கணும், எழுத்து பண்ணி செய்யலாம், சிறிய வேலை செய்யலாம், இப்படி நிறைய ஒர்க் நம்ம வந்து செய்வதற்கு வானொலி மிக சிறந்த ஒரு ஊடகமாகவும் ஒரு நண்பனாகவும் நம்ம வந்து செயல்படுத்துவோம். வானொலியில பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக நான் ரசித்து கேட்பது பாத்தீங்கன்னா விவசாய நிகழ்ச்சி கேப்பனாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு, இருந்துட்டு வருது. இப்ப நானும் ஒரு விவசாயியாக
0: செயல்படுறேன். அரசு ஊழியரா இருந்துட்டு
1: கண்டிப்பா அரசு துறையில நான் வந்து விரிவுரையாளராக இருக்கிறேன், கூடவே நான் வந்து விவசாயம் பண்றேன். எனக்கு வந்து விவசாயம் பண்ணுவதற்கு உந்து விசையாக கண்டிப்பா இந்த வானொலி இருக்குது. தினந்தோறும் நான் மாலையில 7:25 இந்த வானொலி நிகழ்ச்சி கண்டிப்பா கேட்பேன். காலையில புதுச்சேரி வானொலியத்தினுடைய டைரக்டர் சார் நடத்துற ப்ரோக்ராம் வந்து காத்துமுத்து கருத்துமுத்து நிகழ்ச்சி நன்றி. தினந்தோறும் நான் ஒரு ரசிகனா கேட்டுக்கணும் வரேன். அதுல வர தகவல்கள் ரொம்ப அருமையா இருக்கு. இயற்கை சார்ந்த தகவல்கள், புவி சார்ந்த தகவல்கள், விவசாய நிகழ்ச்சிகள், மழை பொழி சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாமே அதுல தராங்க. ரொம்ப நல்லா இருக்கும் நிகழ்ச்சி.
0: இப்ப வானொலி வந்து ஒரு பெரிய பெட்டியா ஒரு காலத்துல இருந்துச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏசியன் கேம்ஸ் இந்தியால விளையாண்டப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செட் வந்தது, ஒரு மஞ்சள் கலர்ல பாக்கெட் செட் எல்லாம்.
1: ஐயா, அந்த போல ரேடியோ நான் பயன்படுத்திருக்கேன். வீட்டுல நான் பல்வேறு வகையான ரேடியோ வச்சிருக்கேன். டிரான்சிஸ்டர்ல இருந்து, பெரிய ரேடியோ இருந்து, பாக்கெட்ல வைக்க ஒரு ரேடியோல இருந்து, இன்னைக்கும் நான் வந்து அதிகமாக நான் சைக்கிள்ல பயணம் செய்யணும்னு. அப்ப இந்த சிறிய வானொலியை என்னுடைய பையில வச்சுக்கிட்டு நான் வந்து சைக்கிளிங் போறதும், உடற்பயிற்சி செய்யும்போது, நடைப்பயணத்துக்கும், வாக்கிங் சொல்லுவோமே நம்ம நடைப்பயிற்சி செய்வதற்கும் எப்பயுமே நமக்கு வந்து இந்த வானொலி வந்து நண்பனாக நான் எப்பயுமே நான் பயன்படுத்திக்கொண்டு ஒரு நாளைக்கு நான் வந்து அதிகமாக நான் கேட்பது வந்து இந்த வானொலி தான். காலையில நான் கண்விழித்து 7 இருந்து 20 தூங்கும்

0: செல்வரே ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நான் வந்து ஒரு 5 மணி நேரமாவது நான் வானொலி கண்டிப்பா கேட்பேன்.
1: சார், இப்ப வானொலியால வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்க கூடிய ஒரு அறிவு பொக்கிஷம் அப்படின்னு இதெல்லாம் சொல்லலாம். ஏன்னா வந்து இப்ப நீங்க சொன்னீங்க விவசாய நிகழ்ச்சிகள், நான் முழுமையா வானொலியை கேட்டு விவசாயத்துல எனக்கு ஒரு ஆர்வம் வந்து இப்ப நான் விவசாயம் பாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம அறிவு விருத்தி செய்யறதுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் வானொலியில இருக்கு, குறிப்பா அறிவியல் நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட இருக்குது.
0: கண்டிப்பா
1: அதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்குதா, அதை பத்தி சொல்லுங்க.
0: இருக்குது கண்டிப்பா. ஒரு தனி மனிதன் வந்து ஒழுக்கமான மனிதனாக உருவாவதற்கு இந்த வானொலி மிக முக்கியமான ஒரு ஊடகமாக இருக்குது. நான் பார்த்த வகையில ஒரு டிசிப்ளின், நமக்கு வந்து வானொலி கேட்பதால் நமக்கு ஒரு டிசிப்ளின் கிடைக்கிறது. நமக்கு வந்து கால நிர்ணயம், பங்க்சுவாலிட்டி, இந்த டைம்ல அந்த வானொலிக்காக அந்த டைம் நம்ம வந்து பங்க்சுவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம காலையில சீக்கிரமா 6 மணிக்கு எழுந்தோம்னா அந்த நிகழ்ச்சி நம்ம 6:40 கேட்கணும், அப்ப நம்ம 6 மணிக்கு முன்னாடி எழுந்து ரெடி ஆகணும் நம்ம கேட்கறதுக்கு. இப்படி எல்லாம் நம்ம வந்து இந்த வானொலியால் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வானொலி பயன்படுது. வானொலியில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காலையில பக்தி பாடல் கேட்கறோம், நம்ம விவசாய நிகழ்ச்சி கேட்கறோம், நம்ம 7:30 செய்தி கேட்கறோம், நல்ல ஒரு மனதுக்கு இனிமையான பாடல்கள் எல்லாம் போடுறாங்க, அதையும் கேட்கறோம், நம்ம நிறைய அறிவியல் செய்திகளும் அதையும் கேட்கறோம். நம்ம எல்லாத்துக்குமே வானொலி வந்து மிக சிறந்த ஒரு ஊடகமாக செயல்படும். இந்த வானொலி பார்த்தீங்கன்னா இளைய பாரதம், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், பாடல்கள், கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், பிரெஞ்சு மொழி கற்பம், இந்தி மொழி கற்பம், அது போன்ற நிகழ்ச்சிகள், மேலும் பாத்தீங்கன்னா மிக முக்கியமா இந்த கமெண்ட்ரிஸ், அது கிரிக்கெட் கமெண்ட்ரி, இதெல்லாம் வந்து ஒளிபரப்புறாங்க.
1: ரேடியோல
0: நம்ம ரேடியோல நம்ம கமெண்ட்ரி கேட்டுன்னு மத்த வேலையை நம்ம செய்யலாம். நம்ம டிவியில முன்னாடி உட்காந்து நம்ம டிவியை பார்க்காம இந்த வேலையை செய்யலாம். நம்ம அரிய வகை செய்திகள் எல்லாம் சொல்றாங்க. இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த வானொலியால் நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க, முகம் தெரியாத நண்பர்கள் நமக்கு வந்து கிடைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு ரசிகராக இருக்கிறோம், நமக்கும் ரசிகராக இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வானொலி வந்து அன்றாட வாழ்வில் இன்றியமையாத ஒரு நண்பனாக செயல்படும்.
1: ஒரு காலத்துல வானொலி அப்படிங்கிறது ஒன்வே மாதிரி வானொலி நிலையத்திலிருந்து ஒளிபரப்புவாங்க, நம்ம கேட்போம், அதோட சரி. அதுக்கு பிறகு வானொலி நிகழ்ச்சிகள்ல வந்து பாட்டு கேட்கலாம், தொலைபேசி வழியில் கேட்கலாம் அப்படின்னு வந்தது. அதுக்கு பிறகு நிகழ்ச்சிகள்ல வந்து நீங்க தொலைபேசி வழியா நேரடியா பங்கு பெறலாம் அப்படின்லாம் வந்துச்சு. இன்னைக்கு பல்வேறு நேயர்கள் தினமும் வானொலியில வந்து பேசுறாங்க, அந்த மாற்றத்தெல்லாம் எப்படி சொல்றீங்க?
0: இது ஒரு வகையான காலத்தின் கட்டாயத்தில் நம்ம வளர்ச்சி தான், வானொலியுடைய வளர்ச்சி. இப்ப ஒரு பக்கமாக வந்த ஆக்சன் பாத்தீங்கன்னா இப்ப பல்வேறு பக்கமா வரும். ஒரு காலத்துல வானொலியில வந்து ஒருத்தவங்க தான் அது செய்வாங்க, இப்ப பொதுமக்களும் எல்லாரோட இன்வால்வ்மெண்ட், எல்லாருடைய பார்ட்டிசிபேஷன் வந்து நமக்கு இந்த வானொலியில வந்து இருக்குது. எல்லாருமே பாமர மக்கள் கூட பங்கேற்கிற சூழ்நிலையை வந்து இப்ப வானொலி உருவாக்கி விட்டு, இப்ப வந்து நேயர் விருப்பங்கள்ல இருந்து நேரலையில வந்து பாமர மக்கள் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட வந்து சந்தேகத்தை கேட்கலாம், இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துக்கிறாங்க. இது ரொம்ப வானொலிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்.
1: இப்ப உங்களை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு நேயரா இருந்துட்டு இருக்கும் போது வானொலி நிகழ்ச்சிகள்லயே நாமளே நேரடியா பங்கு பெறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ வந்துச்சு? நிகழ்ச்சிகள்ல எப்படி பங்கு பெற்றீங்க? எந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க கலந்துட்டு இருக்கீங்க?
0: இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியா வானொலி கேட்பதால் நாமளும் அதுல நம்ம வந்து பங்கேற்கலாம், அந்த ஒரு ஆர்வம் கண்டிப்பா வந்து அதிகமா எல்லாருக்குமே வரும். அப்படித்தான் எனக்கும் வந்துச்சு. நானும் ஒரு நேயராக இங்க வந்து நிகழ்ச்சியில நான் வந்து கலந்து கொண்டு இருக்கிறேன்.
1: நீங்க கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் பத்தி எல்லாம் சொல்லுங்க.
0: நான் அறிவியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், வானிலை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், பருவநிலை மாற்றங்கள் சம்பந்த நிகழ்ச்சிகளும், இதெல்லாம் நான் வந்து கலந்து கொண்டு உரையை நான் இருக்கிறேன், நேரலையில வந்து கலந்து கொண்டு இருக்கிறேன், என் நேர்காணலையும் நான் வந்து கலந்துருக்கேன்.
1: வானொலியை வாழ்த்தணும், ஏன்னா வானொலிக்கு வயது 90. உங்களை வாழ்த்த சொன்னா என்ன சொல்லி வாழ்த்துவீங்க?
0: வானொலி என்றென்றும் இனிமையாக இன்று போல் என்றும் வாழணும். வானொலிக்கு என்றென்றும் அழிவு இல்லை. மக்களுக்காக ஒரு மிக சிறந்த பணியை இந்த வானொலி செய்து கொண்டு வருகிறது. இதனுடைய பணி சிறக்கணும், மேல்மேலும் நீடிக்கணும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி, வணக்கம் ஐயா.

0: புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடியவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
1: அற்புத வானொலிக்கு.

0: படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
5: जिंदगी परीक्षा के लिए नहीं है, हमारे जीवन को बनाने के लिए शिक्षा एक माध्यम है.
4: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से लगातार चल रहे हैं. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.
6: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை FM ரெயின்போ.
7: உன்னாலே உன்னாலே பின்னால சென்றேனே.
8: வணக்கம் நண்பர்களே, மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகா ஹெட்ஸில் இனிதே ஆரம்பமாவது கவிதை அரங்கம். கவிதையுடன் பாடல்களும் கேட்கலாம் கவிதை அரங்கத்தில். மனம் நிறைந்த வாழ்க்கையோடு, மனம் நிறைந்த வாழ்க்கையோடு, துணை நிறைந்த உறவோடு, இருள் நிறைந்த வானில் முழுமதியுடன்.

கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கவிதை அரங்கம். நேரம் 2:35. ஒவ்வொரு மணித்துளியும் சிறு சேமிப்பாக, சேமித்த துளி ஒவ்வொன்றும் நதியாக இன்ப கடல் சேர.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: கேத்தரின். இமிடியட்டா சித்தூர் டிஎஃப்ஓவை காண்டாக்ட் பண்ணி கவுண்டனியா ஃபாரஸ்டோட டெரஸ்ட்ரியல் மேப் வேணும்னு கேளு வித் ரேஞ்சர் ஸ்குவாட்ஸ்.
1: ஓகே சார், இமிடியட்டா காண்டாக்ட் பண்றேன்.
2: கனல் சார், இப்போ ஏன் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ காண்டாக்ட் பண்ண சொல்றீங்க?
3: இன்று இரவு 9:30 சக்கரவியூகம் பகுதி 3 கேட்கலாம். எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள்.
4: அக்கா, காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
3: எதுக்குப்பா, படிக்க போறியா?
4: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
3: என்ன சார், ஃபிட் ஆக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
4: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட் ஆயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
5: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
6: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
3: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
4: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே?
6: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
3: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
4: ஓகே.
3: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை. நேரம் 2:44. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கீங்க கவிதை அரங்கம். கவிதைகளுடன் பாடல்களும் கேட்டுட்டு இருக்கீங்க கவிதை அரங்கத்தில். கதைகளை மணிக்கணக்காக பேச, கதைகளை மணிக்கணக்காக பேச, பேசும் கதைகளை கேட்க காத்திருக்கணும் மணித்துளிகளுக்காக.

நேரம் 2:49 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. வெவ்வேறு பயணத்தை சந்திக்கும் ஒரு மனம், ஒரு மனமான போதும் வெவ்வேறு பயணமா, பயணம் சுவாரஸ்யமா?

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இதுவரை நீங்க கேட்டு ரசித்தது கவிதையரங்கம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே. தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். இன்னும் சில நொடிகளில்

நேரம் 2:56. வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் ஊத்துக்கோட்டையில் 5 சென்டிமீட்டர், நாலுமுக்கு சோலையார் முள்ளங்கினாவிலை, கத்திவாக்கம் அவிலாஞ்சி சின்னக்கல்லாறு ஊத்து நெய்யூர் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டரும், விம்கோ நகர் கொடுமுடியாறு அணை, மணலி திருவொற்றியூர் குண்டேரிப்பள்ளம் எண்ணூர் இரணியல் நாகர்கோவில் கும்மிடிப்பூண்டி திருப்பதி சாரம் உபாசி குருந்தன்கோடு ஆகிய இடங்களில் தலா 2 சென்டிமீட்டரும் மற்றும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் அதிக அளவாக 41.4 டிகிரி செல்சியஸும், கன்னியாகுமரி மற்றும் கோயம்புத்தூரில் குறைந்த அளவாக 23.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவின் சில பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல், மேற்கு மத்திய மற்றும் வடகிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளிலும், மேலும் வடமேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை

இரண்டு மூன்று நாட்களில் தீவிரமடைய கூடும். இதன் காரணமாக இன்றும் நாளையும் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும். இன்று நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலையோரப் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனத்த முதல் மிக கனத்த மழை பெய்யக்கூடும். இன்று தொடங்கி மாதம் 10ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடிமின்னலுடன் கூடிய சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பமும் ஈரப்பதமும் கூடிய வானிலை நிலவக்கூடும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவு வெப்பநிலை 23.6 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: மீன் குழம்பும் மண்பானையும் பக்கு பக்கு.
1: டைரக்டர், உங்க அமுதேஸ்வர் பேசுறேன். மதுரை FM ரெயின்போ 103.3 நிகழ்ச்சி எல்லாத்தையும் கேளுங்க, நானும் உங்களோட சேர்ந்து கேட்கிறேன்.
2: ஆகாஷ்வாணி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார ஆலோசனை கவுன்சில் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. நார்வே செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் காரணமாக நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லட்சாதிபதி சகோதரி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசலாறு நீர்வழித்தடத்தில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளை மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ரிப்பன் கட்டிட வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய மாமஞ்ச கூடத்தின் கட்டுமான பணிகளை இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு பத்மஜா ஆய்வு செய்தார். சண்டிகரில் நடைபெற்று வரும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று இந்தியா சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 232 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள ஷேயா சையத் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
2: டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

இன்னிசை குயில்களின் மெல்லிசை மெட்டுக்களை காற்றலைகளில் இசைத்திட வருகிறது மெல்ல வரும் பாட்டு. மெல்லிசை மெட்டுக்களோடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் ஆர்ஜே டயனா. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக டி இமான் இசையமைப்பில் தலைநகரம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்வழி. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
3: மெல்லிசை மெட்டுக்கள்ளாய் மெல்ல வரும் பாட்டு, இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுக்கள்ளோடு. அடுத்ததா தவசி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையமைப்பில் பாடல் கேட்டுவிடலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 3:16 மெல்லிசை மெட்டுக்களாய் மெல்ல வரும் பாட்டு கற்றளைகளில். இதயம் தொட்டு செல்லும் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக தேவா இசையமைப்பில் பம்மல் கி சம்பந்தம் திரைப்படத்திலிருந்து.

0: கேத்தரின். இமிடியட்டா சித்தூர் டிஎஃப்ஓவை காண்டாக்ட் பண்ணி கவுண்டனியா ஃபாரஸ்டோட டெரஸ்ட்ரியல் மேப் வேணும்னு கேளு வித் ரேஞ்சர் ஸ்குவாட்ஸ்.
1: ஓகே சார், இமிடியட்டா காண்டாக்ட் பண்றேன்.

0: கனல் சார், இப்போ ஏன் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ காண்டாக்ட் பண்ண சொல்றீங்க?
1: இன்று இரவு மணி 9:30 சக்கரவியூகம் பகுதி 3 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். மறந்துவிடாதீர்கள் நேர்களே, இன்று இரவு மணி 9:30.

நேரம் பிற்பகல் 3:23 18 நொடிகள். மெல்லிசை மெட்டுக்களாய் வருடிச் செல்கிறது மெல்ல வரும் பாட்டு. இளையராஜா இசையமைப்பில் கரிசக்காட்டு பூவே. திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

0: ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 6:30 மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பேருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
0: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 6:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தென்றற்காற்றாய் வருடிச் செல்கிறது மெல்ல வரும் பாட்டு.

0: ஒலித்த பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

மனதில் நின்ற இன்னிசை மெட்டுக்களோடு வளம் வருகிறது மெல்ல வரும் பாட்டு. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில். வித்யாசாகர் இசையமைப்பில் வில்லன் திரைப்படத்திலிருந்த ஹரிஹரன் சந்தனபால ஜோடி குரலில்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: நேரம் 3:49:29 வளம் வருகிறது. இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுக்களோடு மெல்ல வரும் பாட்டு. ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் ரிதம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: இசை ஜாலமாய் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வருகிறது. மெல்லிசை மெட்டுக்களாய் மெல்ல வரும் பாட்டு. பரத்வாஜ் இசையமைப்பில் ரோஜா கோட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில். நேர்களுக்காக ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து கேட்டுவிடலாம் பாடல்.
0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: நேரம் 3:55. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடலாக காதல் சடுகுடு திரைப்படத்திலிருந்து.

காற்றலைகளில் இதயம் தொட்டு சென்ற மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை கேட்டு ரசித்த அத்துணை நேர்களுக்கும் நன்றிகள் கூறி சிறு புன்னகையுடன் விடைபெறுகிறேன். டயனா நன்றி. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. தொடர்வது 4 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார ஆலோசனை கவுன்சில் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் காரணமாக நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 155 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசலாறு நீர்வழி தடத்தில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளை வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இன்று நேரில் ஆய்வு செய்தார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரும் மாநகர ஆணையரும் இணைந்து விசாரணை மேற்கொண்டு தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ரிப்பன் கட்டிட வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய மாமன்ற கூடத்தின் கட்டுமான பணிகளை இன்று ஆய்வு செய்தார். நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய வீரர் பிரக்யானந்தாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சண்டிகரில் இன்று தொடங்கிய ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 305 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்க உள்ள ஷேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள். நேரமாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் ஜில்லன் ஒரு

0: நேரமாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் ஜில்லன் ஒரு ஏசி மேலா.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்ப புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.
3: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
5: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடனடியாக உழவர் சந்தை அருகே ராஜபாளையம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் அதிரடியான ஆட்டக்களம் தான் இன்னைக்கு விளையாட போறோம் நேர்களே. அதிரடியான ஆட்டக்களம் விளையாடுறதுக்காக இணைந்திருக்கிறோம் டயனா மற்றும்
1: பிரகாஷ்ராஜ், மேலும்
2: சுமையா.
1: உற்சாகமான மாலை வணக்கத்தோடு ரொம்பவே சூப்பரா இன்னைக்கு விளையாட போறோம். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம் அப்படின்னா,
2: என்ன விளையாட போறோம் அப்படின்னா
1: அப்படின்னா
0: அப்படின்னா
1: தெரிஞ்சிருப்போம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருப்போம், சமூக ஊடகங்கள்ல பார்த்துருப்போம், டிவி சேனல்ஸ்ல பார்த்துருப்போம். ஆனா இதுதான் இதுக்கு ஆன்சரா அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஒரு தடுமாற்றம் ஏற்படலாம். எஸ், பாவி. அதே மாதிரி நிறைய கேள்விகளை நம்ம உங்கள்கிட்ட கேட்க போகிறோம். அதுக்கு ரொம்பவே சூப்பரான ஆப்டான சாங்ஸ் நாங்கள் போட போகிறோம். அதான் வந்து இன்றைக்கான ஹைலைட்டு.
3: என்னையும் மதிச்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபாலாம் கிடையாதுரா, 500 ரூபா கேட்ட பத்தியா?
0: அதாவது பதில வந்து நீங்க பாட்டுல
1: பாட்டாவே நாங்க சொல்லுவோம், நீங்க அந்த பாட்டுல இருந்து பதிலா கூட சொல்லலாம், பாட்டுல இருந்து அந்த பதில எடுத்து கூட நீங்க சொல்லலாம்.
2: இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க?
1: நாங்க என்ன சொல்ல வரோம்?
2: அவங்க வந்து நம்ம கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்.
1: அவ்வளவுதான்,
2: அவ்வளவுதான்.
0: அந்த பதிலுக்கு க்ளூ பாட்டுல இருக்கு, அதான் சொல்ல வரோம்.
1: இல்ல, கேள்வியும் பாட்டுல இருக்கு, அதாவது
2: எப்படினாலும் எடுத்துக்கலாம். சரி, 25-30-70 அறிமுக நேர்களும், 25-30-71 அனைத்து நேர்களும், 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு வரலாம். சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணையலாம் நேர்களை.
4: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: வசந்தன்கோ வழங்கக்கூடிய ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம இளைஞ்சிருக்கோம். கேள்விக்கு என்ன பதில், இதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு ஆட்டக்கலம்னு நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும், விளையாட காத்திருக்கும், கேள்விக்கு பதில் சொல்ல காத்திருக்கும் முதல் நேயர், வருக வணக்கம்.
0: பாட்டோட
1: வந்துட்டீங்களா?
8: கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில்.
1: எஸ், இதுதான் வந்து இந்த பாட்டு. எல்லாரும் சூப்பரா இருக்கும், ரெடியா இருக்கீங்களா? நீங்க
9: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி மலையாரமும் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் சிறந்த அந்த வணக்கங்கள் ஐயா.
1: வணக்கம் ஐயா.
2: மா, உங்களுக்காக விளையாட தயாரா இருக்கீங்களா? கேள்வி கேட்கலாமா?
9: ஆர்வம் பேசுறேன்.
1: சரிங்க,
2: ரொம்ப சந்தோஷங்க, விளையாடலாமா?
9: கேளுங்க.

0: உங்களுக்காக ஒளிபரப்பின பாடல் வந்து ரோபோ, சரிங்களா? அதை சார்ந்த ஒரு கேள்வி உங்களுக்காக.
1: அதாவது உங்களோட கேள்வி கேட்டலாமா? உலகின் முதல் ரோபோ சிஇஓ அதோட பெயர் என்ன?
2: எப்படிப்பட்ட கேள்வி கேட்டிருக்காங்க
3: பாரு. என்னமா இப்படி
1: என்னமா இப்படி பண்றீங்க?
3: இல்ல அதாவது பாட்ட போட்டுட்டு கேள்வி கேப்போன்னு சொன்னீங்க, இது பாட்டுக்கு உண்டான இது?
2: இல்ல இல்ல, அதாவது என்னன்னா ரோபோடா ரோபோடா அப்படின்னு பாட்டு இருக்கு. இந்த ரோபோ அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ரோபோ சிஇஓட முதல் பேர் என்னன்னு கேக்குறாங்க, அவ்வளவுதான் கேள்வி.
4: நான் அப்படி சொன்னதே இல்லையே.
2: நன்றி நன்றி. அதாவது சில நேர்கள் போட்டி தேர்வுக்கு ரெடி ஆயிட்டிருப்பாங்க, சில பேர் வந்து எக்ஸாம்ஸ்க்கு நிறைய ரெடி ஆயிட்டு இருக்கலாம், அவங்களுக்கும் ஒரு போட்டி வைக்கணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த விளையாட்டு. கேள்விக்கு என்ன பதில்? ஓகே, ஒரு அழகான பாடலை தொடர்ந்து, விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பாடல்.
5: மனசுக்கு குளிர்ச்சி
6: இப்போ புரிஞ்சியா? எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் துள்ளலான ஆட்டக்களம்.
1: எஸ் துள்ளலான ஆட்டக்களம் ஆடிட்டு இருக்கோம். வசந்தனுக்கு வழங்கக்கூடிய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில
0: அதைத்தானே கேக்குறோம். பதில் என்னன்னு சொல்றதுக்கு வர காத்துட்டு இருக்க, நேரத்தை பேசிடலாமே. வருக, வணக்கம்.
1: முத்துப்பட்டியிலிருந்து பாலமுருகன், ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான கேள்வி ஒரு பாட்டை முதல்ல கேட்டுருங்க, அதுக்கப்புறம் கேள்வியை கேட்குறோம்.
2: சரிங்க சார்.
1: ஓகே,

0: நீங்க என்ன கேள்வி கேட்க போறோம்னு யூகிச்சிட்டீங்களா? நாங்க அப்படி கேட்க மாட்டோம்.
1: என்ன ஒரு ஆசை, அதான் கேள்வியா இருக்கும்.
2: ஆனா இதுக்கு பதில போட்டு விட்டோமே.
0: சரி சொல்லுங்க.
2: இப்போ இதற்கான கேள்வி, நிலப்பரப்புல நீளமான நதி எது? ஆன்சர் சொல்லிட்டாரு.
1: டைரக்டா ஆன்சரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேள்வி
2: கேட்டா.
0: சரி நீங்க சொன்ன கேள்விக்கே பதில் சொல்லுங்க. நைல் நதி எங்க இருக்கு? அது ஏன் டக்குனு ஞாபகம் வர மாட்டேது?
2: நைல் நதி எங்க உள்ளது
3: சொல்லுங்க மேடம், கேட்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன்.
0: சரி தொடர்ந்து இணைந்து இருங்க, அடுத்த நேர சொல்றாங்களா தெரிஞ்சுக்கிட்டு நாங்க பதில் சொல்றோம், சரிங்களா?
2: இது வந்து நைல் நதி எங்க இருக்கு அப்படின்னா எந்த கண்டத்துல இருக்கு அப்படின்றத அடுத்த கேள்வி நம்ம கேட்க போறோம். அடுத்த நேர் யார் எங்க இருந்து வராங்கன்னு
4: பாத்திரலாம். அப்படி சொல்லவே இல்லையே.
2: ஓகே, அடுத்த நேயர் யார் எங்கேருந்து வராங்கன்னு பார்க்கலாம். ஒரே குதர்ப்பமாக இருக்கே. ஓகே, அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஆ, பாலசுப்ரமணியம் சார், ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான கேள்வி அதே தான், அந்த நைல் நதி வந்து எந்த கண்டத்தில் இருக்கு? எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது?
4: எல்லாம் தாங்கள் ஊட்டிய அறிவு அமுதம் ராஜகுரு.
2: உற்சாகமான மாலை பொழுதுல ரொம்ப அழகா விளையாண்டு இருக்கோம் நம்ம இன்னைக்கு ஆட்டக்களம்ல. கேள்விக்கு என்ன பதில்? இப்போ ஒரு அழகான பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம் நேர்களே.

0: நேரம் மாலை 4:16. நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவில் ஜெல் என ஒரு ஏசி மேலா.
2: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
4: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
3: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
6: நேரம் 4:18 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த் அண்ட் கோ வழங்கும் அட்டக்களம். இன்னைக்கு நம்ம அட்டக்களத்துல என்ன விளையாண்டுட்டு இருக்கோம்னா,
7: என்ன பதில்?

0: கேள்விக்கு என்ன பதில், அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. நம்ம பொதுவாக வீட்டில் ஒரு பேர் வச்சு செல்ல பேர் வச்சு கூப்பிடுவாங்க, வெளியில் வந்து ஒரிஜினலாக ஒரு பேர் இருக்கும். அது மாதிரி தான் அடுத்த ஒரு கேள்வி கேட்க போகிறோம், இதுக்கு ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேயரை சந்திச்சிடலாமா? அந்த நேயர்கிட்டே கேட்டலாம். வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சரஸ்வதி, எஸ்எஸ் காலனி. ரைட், ஓகே சரஸ்வதி, ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான கேள்வி, அதாவது பொதுவாக நம்ம வந்து ஒரு பேர் வீட்டில் ஒரு பேர் வச்சு கூப்பிடுவோம், வெளியில் ஒரு பேர் வச்சு கூப்பிடுவோம், அப்படி வந்து நம்ம பொதுவாக நமக்கு ஒரு பேர் இருக்குல்ல. அதே மாதிரி ஒரு மரம் இருக்குது, கற்பகத்தரு மரம் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் இருக்குது, அந்த கற்பகத்தரு மரத்துக்கு ஒரிஜினல் பேர் என்ன, இயற்பெயர் என்ன, அதான் வந்து கேள்வி. என்ன மேடம்? வேப்பமரம் என்பது மிக தவறான பதில். வேற ஏதாவது ட்ரை பண்றீங்களா? வேற ஏதாவது பதில் இருக்கா? கற்பக தரு மரம் அதனுடைய இயற்பெயர்
1: என்ன? ரொம்ப யோசிக்கிறாங்க போலயே.
0: ஓகே, எனிவே ட்ரை பண்ணாங்க சரஸ்வதி மேடம், வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த நேர சந்திச்சிடலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: இணைப்பில் இணைவது, பெயர் சொல்லுங்க.
2: மணிமாறன்
0: வராது சார்.
2: சரிங்க சார்,
0: ஓகே, ட்ரை பண்ணுங்க. வாழ்த்துக்கள் சார், சூப்பராக ட்ரை பண்ணுங்க மணிமாறன் சார். தொடர்ந்து அடுத்த நேரம் ஏதாவது ட்ரை பண்ணுறாங்களா பார்ப்போம். வருக, வணக்கம். வணக்கம் சார், ரெடியாக இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பராக இருக்கும். ரெடியாக இருக்கீங்களா கேள்விக்கு பதில் சொல்கிறீங்களா?
3: ஆ, சொல்லலாமே.
0: ஓகே, உங்களுக்கு அதே கேள்வி தான், கற்பக தரு மரம் அதனுடைய இயற்பெயர் என்ன?
3: வாழை மரம், தென்னை மரம்,
0: உறுதியாக இருக்கும் என்பது மிக தவறான பதில். எனவே சூப்பரா ட்ரை பண்ணுங்க காசி
4: மாயன்.
0: நம்மளே ஆன்சர் சொல்லிடலாம்ப்பா. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, அதாவது இந்த மரம் வந்து நிலத்தடி நீரை வந்து அதிக அளவில் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு மரம். இதுதான் வந்து கற்பகத்தரு மரம். இதனுடைய இயற்பெயர் ஆனைப்புலி மரம், அதான் வந்து சரியான பதில். ஆனைப்புலி.
4: நெக்ஸ்ட்
0: ரெஸ்ட். இப்போ அடுத்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
5: Everybody, hello, Rockable Lawrence is back. Adra Saka, Moody Tree.
6: Sillata billata pei panongalata uttada mattada nightla vanda vattada darrunnondurunnum pei vanda girrunna chacha ichacha peingala puchacha allarde vallarde togurde nagarde addanga iddanga baimagade kimagade angagade ingagade engagade ullagade satnagade patnagade tatnagade otnagade
7: ayyo ayyo.

முடி படம் பார்க்க போற சாமியை வேண்டிக்கோ, குழந்தைங்கள்லாம் பயப்பட போகுது கண்ணை மூடிக்கோ.

இவன் நம்மளை பிடிச்சி நிறுத்தாடி எடுப்பான். நியாயத்தை கேட்க ஆடலையா, கோபத்தை குறைக்க மோறில்லையா. சேர்த்தி விடாத, தூக்கி விடாத, சந்தல பொந்தல கண்ண க

0: சில்பா சில்லாட்டி செவுல்காட்டி அப்படின்னா சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேருங்கடான்னு அர்த்தம்.
1: சீக்கிரமா வீடு போக முடியாது, ஏன்னா இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்குது நிகழ்ச்சி முடியறதுக்கு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு
2: போவோம். கண்டிப்பாக வசந்தன்கோ வழங்கும் ஆட்டுகளை தான் அப்படியே அது ரெடியாக விளையாண்டுட்டு இருக்கிறோம்,
1: ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கோம். எஸ் கேள்விக்கான பதிலையும் நேர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, ஒரு பொது உரையும் வளர்த்துக்கிறாங்க. அதான் வந்து இன்றைய
3: விளையாட்டினுடைய
2: இந்த கேள்விக்கெல்லாம் பதில் மறக்கவே மறக்காது, ஏன்னா அப்படி பாட்டோட சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
1: ஆமாம், எப்படி சூப்பராக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நேர்கள் அடுத்த நேர் யார் எங்கேருந்து வராங்கன்னு பார்க்கலாம். வருக வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: அப்படி சீக்கிரமா போக முடியாது, ஆட்டோ கேட்டுட்டு தான் 5 மணிக்கு தான் வீட்டுக்கு
1: போவோம். ரைட்டுண்ண, யாருன்னு பேசுறீங்க?
4: தல்லாகுளம் சக்திவேல்.
1: சூப்பர், ரெடியா இருக்கீங்களா? ஓகே, தல்லாகுளம் சக்திவேல் அண்ணனுக்கு ஒரு பாட்டை போடுமா முதல்ல?
3: பதில் பல்லவன் சிற்பிகள் அன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று என்னென்னு வந்தது என்று சிலையே.
5: பாடலை கேட்டீங்களா? பல்லவன் சிற்பங்கள் எங்கே இருக்கிறது?
4: மாமல்லபுரம்.
5: சரி, அப்ப அடுத்த கேள்வி, இந்த மாமல்லபுரம் சொல்றோம் இல்லையா, எந்த அமைப்பால பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்படுது இந்த மகாபலிபுரம்?
1: எந்த அமைப்பு வந்து அங்கீகரிச்சிருக்காங்க, எந்த அமைப்பினால வந்து இது வந்து அங்கீகரிக்கப்பட்டது, அதான் வந்து கேள்வி.
2: ரொம்ப யோசிக்கிறார் போலயே. சொல்லுங்க,
5: இனிப்புலதான் இருக்கீங்க?
2: அதாவது
5: சரி, இருந்தாலும் நீங்க வந்து முதல் கேள்விக்கு நல்லாவே பதில் சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. இணைப்பில் வந்ததுக்கு
1: வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த நேர் யாரங்க வராங்க?
5: சரி, இப்போ இந்த கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும்.
1: எஸ் பதில் சொல்லுவோம், ஆனா அடுத்த நேர பாப்போம். அடுத்த நேர் ஒருவேளை ட்ரை பண்ணி சொல்லிட்டாங்கன்னா, அடுத்த நேர் நான் ரெடியா இருந்தேன் அதுக்குள்ள நீங்க போயிட்டு சொல்லிட்டீங்களே,
5: நினைச்சிடக்கூடாதுல. 25-30-70 அறிமுக நேர்களும், 25-30-71 அனைத்து நேர்களும் வரலாம். 0-4-5-2 என்ற மதுரை முன்னிலைப்புடன்
1: வருக வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: மகிழ்ச்சி.
1: ஓகேமா, நீங்க பதில் சொல்லுங்க. இந்த
5: பல்லையாடலாமாமா?
6: வேற கேள்வி
5: கேட்கணும் எங்களுக்கு, இந்த இதுக்கு கேள்வி பதில் தெரியாது.
1: நான் வந்து அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறேன்.
6: எனக்கு வேற.
1: ஓகே, சமீபத்துல

0: பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை இருக்கும். அந்த பெரிய ரெண்டு மலைக்கு இடையில ஒரு ட்ரெயின் போகிற மாதிரி ஒரு சமீபத்தில் பார்த்துருப்பீங்க டிவிலெல்லாம். அது எந்த மலைக்கு இடையில அந்த ட்ரெயின் பாலம் கட்டினாங்க? அது எந்த ஊர்? அந்த ரயில் பாலத்துக்கு பேர் என்ன? சமீபத்தில் இந்தியாவில் தான், நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன், இந்தியாவில் தான் அது வந்து கட்டினாங்க.
1: அதைத்தான் எங்கே இருக்குன்னு
0: எந்த ஊரில்
1: யோசிக்க விடுங்க. நம்மளை
0: ராமேஸ்வரம் கிடையாது, ராமேஸ்வரம் கிடையாது. பெரிய மலைகளுக்கு இடையில கட்டணும் அந்த ரெண்டு பெரிய, அது வந்து ஒரு சின்ன போல. ஆமா,
1: நீங்க கடலை சொல்லிட்டீங்க.
2: கடலை சொல்லிட்டேன், சரிங்க சார், தெரிஞ்சுக்கலாம்.
0: அந்த இடத்துல மிதக்கும் அந்த இது கூட, அந்த ட்ரெயின் பாலம்.
3: ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படி
1: நன்றிமா, நன்றி, ரொம்ப சிறப்பா முயற்சி பண்ணீங்க, நன்றி. அதாவது
0: அடுத்த கேள்வி அதே கேள்விதான், அடுத்த நேர் யார் எங்க வராங்கன்னு பாக்கலாம். சுமையா உங்களுக்கு தெரியுமா அந்த அந்த ரயில் பாலம் எந்த ஊரை நான் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு?
4: நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்களா?
0: எஸ் யுவர் ஆனர், நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் சொல்லு.
1: அது எப்படி இப்படி மாத்தி மாத்தி கேட்கிறீங்க? அடுத்து உங்களுக்கு தான்
0: அப்படி தெரியல. இல்ல அதனால இல்ல. ஓகே, நேரம் மாலை 4:29 ஆயிட்டு இருக்குது. நாம் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன ஒரு ஏசி மேலா.
5: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: நாம் இணைந்திருக்கின்றோம். இது ஆட்டக்கலம் நிகழ்ச்சி, ரொம்பவே சூப்பராக விளையாடிட்டு இருக்கோம். இந்த அதாவது இப்போ நான் சொல்ல இந்த பாலம் வந்து எதை மையப்படுத்திய ஒரு பாலம் அப்படின்னா, இந்தியாவில் அது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்த பாலம், அதாவது இந்திய பொறியியல் துறையினுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லி இந்த பாலத்தை நம்ம சொல்லலாம். அப்பனா இந்த பாலம் இப்போ உங்களுக்கு தோணிருக்குன்னு நினைக்கிறேன், எந்த பாலம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த பாலம் இமயமலை தொடரில் பீர்பாஞ்சல் அப்படின்ற மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பாலம், செனாப் ஆற்றினுடைய குறுக்கே ரெண்டு மலைக்குன்றுகளை இணைக்கக்கூடிய வகையில் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் கூட உங்களுடைய தொலைபேசியில் கூட எடுத்து பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஒரு அமைப்பில் நம்ம இந்திய பொறியியல் துறையினுடைய கட்டுமானம் அப்படி அழகாக அமைஞ்சிருக்கு. உலகத்திலேயே மிக உயரமான ரயில் பாலம் இது தான், உலகிலேயே மிக உயரமான ரயில் பாலம் இது தான். இந்த பாலத்தினுடைய ஆற்றின் படுக்கையிலிருந்து 359 மீட்டர் அடி உயரத்தில் இந்த பாலம் வந்து அமைஞ்சிருக்கு.
1: அடடா, என்ன ஒரு அழகான பாலம் அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்க்கலாம் போலயே.
2: தேங்க்ஸ்ப்பா.
0: எஸ்ப்பா, இது மட்டும் கிடையாதுப்பா, இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது புகழ்பெற்ற பாரிஸ் ஈபிள் கோபுரத்தை விட சுமார் 35 மீட்டர் அதிக உயரம் கொண்டதுங்க.
1: செம்ம செம்ம.
0: அது நம்ம இந்தியாவில் இருக்கு அப்படின்னா நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை.
1: கண்டிப்பா. நல்ல
0: ஒரு தகவல் கேட்டுட்டீங்க. தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஒரு பாடலை தொடர்ந்து.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
3: அதிரடியான பாடல்கள் கூடவே ஆட்டக்கலம். இன்றைக்கான விளையாட்டு கேள்விக்கான பதில், அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. சூப்பராக விளையாண்டுருக்கோம். நிகழ்ச்சியில் நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்று, மதுரையினுடைய முன்னிணைப்போடு 2530 170 மற்றும் 2530 171 என்ற எண்களில் நீங்கள் வரலாம்.
4: தொடர்ந்து நேயர்கிட்ட பேசலாமே. வருக, வணக்கம்.
5: உங்கள் இருவருக்கும் மாலை வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
4: விஜயலட்சுமி அம்மா சொல்லுங்க, ரெடியாக வந்துட்டீங்களா அப்படியே ஜாலியாக விளையாடுறதுக்காக? பாட்டும்
3: முன்னாடி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களே சுமையா, அதுக்கான பதில மேடம் சொல்லுவாங்க ஈஸியா. விஜயலட்சுமி மேடம்
6: பல்லவன் சிற்பங்கள் எங்க இருக்கு? இந்த மாமல்லபுரத்தை எந்த அமைப்பால பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்படுது?
3: பொண்ணுமே தெரியும் சூப்பரா சொல்றீங்க மேடம், வாழ்த்துக்கள்.
6: எப்படி
3: இது, யார் சிரிப்பு?
6: மேமோட சிரிப்பு தான்.
3: எங்க
6: இன்னொரு முறை சிரிங்கம்மா.
3: வணக்கம்
4: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? அழகரையா, அப்படியே
7: கொண்டிருக்கும் நபர்,
4: அதாவது இணைப்புல இருந்து போயிட்டாங்க போல கோவமா.
3: அடுத்த நேயர் யார் எங்க இருந்து வராங்கன்னு பாக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம், இனிப்பு இருக்கீங்க, பேசலாம்.
8: ஹலோ,
3: வணக்கம்.
8: வணக்கம், வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கும், நிலையத்துல அனைவரும் நலமா இருக்கும். உங்க பேர் சொல்லுங்க.
6: நீங்க முத நிதானமா நிறுங்க, உங்க கால் தரையில பட்டுச்சா?
8: 4 மணி ஆனாலும் சார்
3: மீராசாமி.

0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் நீ தான மாட்டீங்களா?
2: என்
1: பெயர் சுமையா.
3: என் பெயர் பிரகாஷ் ராஜ்.
0: என் பெயர் டயானா.
3: வணக்கம்.
1: இப்ப தெரியுதா
2: உங்க பேர கேட்டாலும் ஒரு வித்தியாசமா இருக்கு. டயானா பிரகாஷ்.
1: சரிங்க விளையாடலாமா?
2: கேட்கலாமா?
1: சரி உங்களுக்கான கேள்வி இதோ. பாடல் கேட்டீங்களா? காஷ்மீர் பாடல் இல்ல, ஆல்ப்ஸ் மலை. ஆல்ப்ஸ் மலை. கேட்டிருக்கீங்களா? சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இல்ல இல்ல, நீங்க கொஞ்சம் நிதானமா இருங்க. அந்த ஆல்ப்ஸ் மலை எங்க இருக்கு? அந்த இடத்தினுடைய பெயர் சொல்லுங்க.
0: அது எங்க வேணா இருந்துட்டு போதுமா?
2: ஆல்ப்ஸ் மலையா?
1: ஆமா,
2: ஆல்ப்ஸ் மலை.
1: ஆல்ப்ஸ்
2: மலை எங்க இருக்கு?
0: பக்கத்துல கேட்டா நீங்க தான் பதில் சொல்லணும்.
3: அண்ணா ரொம்ப அருமையாக விளையாடுறீங்க வீராசாமி அண்ணே. இனிமே ரொம்ப சூப்பராக ட்ரை பண்ணுங்க. ரொம்ப உற்சாகத்தை எங்களையும் உற்சாகப்படுத்திட்டீங்க.
1: கேட்ட நேர்களும் வந்து ரொம்ப கலகலப்பா இருந்திருப்பாங்க.
0: லைன் கிடைச்சவனே
3: சந்தோஷமா வந்திருக்காங்க. அந்த
4: மகிழ்ச்சி
3: உற்சாகமான விளையாட்டு. இது வந்து ஆட்டக்களம், ஆகாஷவாணியின் ஆட்டக்களம் நாடிட்டு இருக்கோம். நேரம் மாலை 4:40 ஆயிட்டு இருக்குது. தொடர்ந்து அடுத்த நேயர் யார் இங்க வராங்கன்னு
5: பார்க்கலாம்.
3: கேள்விக்கு என்ன பதில், அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. உங்களுடைய உற்சாகத்தோடு கூடிய நிறைய விஷயங்களை சுவாரஸ்யமான கேள்வி பதிலை நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. அடுத்த நேயர்
0: வணக்கம்.
3: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே, தொடர்ந்து அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். நேரம் மாலை 4:40 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
0: அட்டக்களம். அதாவது நல்லடே இருக்கிறோம். பேச கத்துட்டு இருக்க நேயர் வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் செல்வது.
3: யார் இங்கிருந்து? சிம்லா என்பது தவறான பதில்.
0: இல்லையே,
3: ஆல்ப்ஸ் மலைத்தொடர் எங்கே உள்ளது? அதுதான் வந்து இன்றைக்கான கேள்வி. இதற்கான பதிலை தவறாக சொல்லிவிட்ட காரணத்தினால் அடுத்த நேயரை சந்திக்கின்றோம். தொடர்ந்து அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
3: வணக்கம்.
0: மூவரும் நலமாக இருக்கிறோம்.
3: ரெடியா இருக்கீங்களா?
7: ரொம்ப சந்தோஷம்.
0: ஆல்ப்ஸ் மலை எங்குள்ளது, அதான் உங்களுக்கான கேள்வி.
7: அது ஆல்ப்ஸ் மலை. சூப்பரான ஒரு மலை, ஐரோப்பா கண்டத்துல இருக்கக்கூடியது.
3: வாவ், வாரே வாவ், ஹவ்
4: ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா.
7: இதே எனக்கு ஆக்சுவலி நான் இந்த ஜியோகிராபி படிக்கும் பொழுது இத பத்தி எல்லாம் நிறைய தகவல்களோட படிச்சேனா கேள்வி கேட்டவனே தெரிஞ்சிருக்கு.
3: சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார்.
7: ரொம்ப சந்தோஷம்.
3: ஓகே, இது மாதிரி மலை தொடருக்கு நீங்க போய் போனது உண்டா? இது மாதிரி இதெல்லாம் போயிருக்கீங்களா?
7: இல்ல, நான் மலைக்கு போனது இல்ல. ஆனா 8 யூரோப்பியன் கண்ட்ரீஸ் தாண்டி 1200 கிலோமீட்டர் தூரம் பெரிய மலைன்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
0: ஓ, கேள்விப்பட்டனால இப்ப பதில சொல்லிட்டீங்க.
3: வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். நன்றி சார், நன்றி சார். தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். நேரம் மாலை 4:42 ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம் நேர்களே.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சை அருகில், அண்ணா நகர், மதுரை.

0: கேத்தரின், இமிடியட்டா சித்தூர் டிஎஃப்ஓவை காண்டாக்ட் பண்ணி கவுண்டனியா ஃபாரஸ்டோட டெரஸ்ட்ரியல் மேப் வேணும்னு கேளு வித் ரேஞ்சர் ஸ்குவாட்ஸ்.
1: ஓகே சார், இமிடியட்டா காண்டாக்ட் பண்றேன்.
2: கனல் சார், இப்போ ஏன் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ காண்டாக்ட் பண்ண சொல்றீங்க?
3: இன்று இரவு 9:30 சக்கர வியூகம் பகுதி 3 கேட்கலாம். எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். நேரம் 4:48. நீங்க கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அட்டக் கலம். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல அதிரடியா அட்டக் கலம் வளம் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு

0: நம்ம என்ன விளையாண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னா,
1: கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில்,
2: கேள்விக்கு என்ன பதில், அதை தான் சொல்லி விளையாண்டுட்டே இருக்கிறோம். நேர்களும் வந்து அப்படியே பதிலாம் சூப்பராக சொல்லிட்டே இருக்கிறாங்க. நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத பதிலாம் வந்து அப்படியே கிடகடன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்ததா பேச காத்துட்டு இருக்க நேர்கிட்ட பேசிடலாமே. வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்க. கண்ணம்மா, கரெக்டா? கேள்விக்கு என்ன பதில், அதான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்களுக்கான பாடல் முதல்ல கேளுங்க.
3: பொன்னினாதி பார்க்கணும் பொழுதுக்குள்ள.
4: எஸ், பொன்னி நதி பார்க்கணுமே, சூப்பரா ஒரு பாடல் கேட்டீங்க. இந்த பொன்னி நதி அப்படின்றது எந்த நதியை சொல்றோம்? காவேரி நதி. சூப்பர்ல, சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க. அதான் வந்து பொன்னி நதி பார்க்கணும்னா அது வந்து பொன்னி நதி என்பது காவேரி நதி தான் சொல்றோம். ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக, வணக்கம். இனிமே இருக்கீங்க, பேசலாம் பேசலாம். வருக, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
0: உங்களுக்கான கேள்வி இதோ,
2: கேட்டுலாமா? ஆமா, ரோபோவை சார்ந்த கேள்வி கேட்க போறோம். அது பாட்டு பிடிக்கும், அது கேள்வி இல்ல, அத சார்ந்த ஒரு கேள்வி தான் கேட்க போறோம்.
0: என்ன கேள்வின்னு
2: கேட்டுட்டு பதில்
5: சொல்லுங்க.
4: வணக்கம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
6: வணக்கம் சார்.
2: பேர் சொல்லுங்க.
6: நான் மதுரை பாலரங்கவரில் இருந்து உக்கிரபாண்டியன் பேசுறேன்.
4: உக்கிரபாண்டியன் சார், ரெடியா இருக்கீங்களா?
6: மூணு பேருக்கு முதல் வணக்கம்.
4: முதல் வணக்கம், அவையோருக்கு எந்த முதல் வணக்கம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையா ஆரம்பிச்சிருக்கீங்க. சொல்லுங்க சார், ரெடியா இருக்கீங்களா?
6: ரெடியா இருக்கேன் சார்.
4: ஓகே, உங்களுக்கான கேள்வி அதே கேள்வி தான் சார். உலகத்தினுடைய முதல் ரோபோ சிஇஓ உடைய பேர் என்ன?
2: நிறுவனத்துல மிகா அப்படின்ற ஒரு ரோபோ வந்து சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க.
4: அதான் நிறுவனத்துல இருந்தா இந்த சிஇஓ வந்து தொடர்ந்து அடுத்த நேயர். 4:51 ஆயிட்டு இருக்குது. தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
2: சிவபாலன் ஐயா,
4: எங்கிருந்து பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க சிவபாலன் ஐயா?
5: குற்றாலம். குற்றாலம்.
4: குற்றாலம். சீசன் எப்படி போயிட்டு இருக்கு?
5: வெயில் அதிகமா இருக்கு, மழை கம்மியா இருக்கு.
4: ஓகே, ஐந்தருவிகள்லாம் தண்ணீர் வரத்து எப்படி இருக்குது? ஐந்தருவிலாம் தண்ணி எப்படி வந்துட்டு இருக்கு?
5: அந்த குற்றாலம் கிடையாது.
4: குளிச்சது
2: போல் இருக்குதா அப்படின்ற பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது.
0: சரி, உங்களுக்கான கேள்வி, என்ன கேள்வி கேட்க சொன்னா நீங்க என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ஐயா, இணைப்புல இருக்கீங்களா?
5: என்னங்க,
0: இணைப்புல இருக்கீங்களா?
5: இருக்கமா.
0: உங்களுக்காக இதோ ஒரு பாடல்.

0: பிள்ளைகள் கேட்டீங்களா?
1: புள்ளினம் தான் சொல்லிருந்தாலும் போறீங்க.
0: சரி, அந்த புள்ளினம் சொல்றோம் இல்லையா, புள்ளினம்னா என்னது?
2: புள்ளினங்கால்னா என்ன, எதை பத்தி, எதை வந்து புள்ளினங்கால் அப்படின்னு சொல்றோம்?

0: ஆமா,
1: எதை சொல்றோம் புள்ளினங்கால் அப்படின்னு?
2: ஆமா அதுதான் சொல்லுங்க.
0: புள்ளினமா?
2: ஆ, புள்ளினம்னு எதை சொல்றோம்? நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கும். கேட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான கேள்வி
1: புள்ளினங்கால் என்றால் என்ன சார்?
0: என்ன சார்
1: புள்ளினங்கால்? புள்ளினங்கால் இந்த ஒரு பாட்டு இப்ப பிளே பண்றோம், அதை கேளுங்க.

0: புள்ளினங்கால் அப்படின்னா என்ன?
1: ரொம்ப முயற்சி செஞ்சீங்க, நன்றிங்க.
0: ஓகே, அடுத்த நேர சந்திச்சலாம். வருக வணக்கம். நேர மாலை 5:54 நிமிடம் ஆயிட்டு இருக்குது.
1: அதிரடியான ஆட்டக்களும் விளையாண்டு இருக்கோம். கேள்வி என்ன பதில் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறோம். கேள்விகளை பேச
0: வருக வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்றது யாரு? பானுமதி மேடம், ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்வி அதே கேள்விதான். புள்ளினங்கால் என்றால் என்ன?
1: புள்ளினங்கால் அப்படின்னா
0: என்ன? புள்ளினங்கால் அப்படின்னு பாட்டு இருக்குது. இந்த வரிகள்ல சொல்லக்கூடிய புள்ளினங்கால் அதுக்குரிய அர்த்தம் என்னன்னு கேக்குறோம். புள்ளினங்கால் அப்படின்னா என்ன?
2: சொன்னாங்க.
0: எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க சுமையா, தேங்க் யூ.
2: நேரம் 4:56, கிட்டத்தட்ட நிறைவான பகுதிக்கு நம்ம நெருங்கிட்டோம் இல்லையா? ஆட்டக்காலத்துல இன்னைக்கு நம்ம என்ன விளையாண்டோம்?
0: நிறைய கேள்விகளுக்கான பதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க முயற்சி செய்த அத்துணை நல்வுள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பிரகாஷ் ராஜ்,
1: டயனா
2: மற்றும் சுமையா.
0: நன்றி நேர்களே,
1: நன்றி நேர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸின் அட்டக்களம்.
3: கூழு, சுண்டலு, வேர்க்கடலை, வத்தக்கறி, வடுமாங்காய், சுண்டக்கஞ்சி, சுட்டவாழை, மக்காச்சோளம், நீர்மோர், பேட்டரி தண்ணி, இளநி, எராத்தொக்கு, உப்பு கண்டம், பழைய சோறு, டிகிரி காப்பி, இஞ்சி மரப்பா, கடலை முட்டாய், கமரகட்டு, வெள்ளரிக்காய், இளந்தப்பழம், குச்சி ஐஸ், கோழி சோடா, முறுக்கு, பஞ்சு முட்டாய், கரும்பு சாறு, மிளகா பஜ்ஜி, எள்ளு வடை, பொறி உருண்டை, ஜிகிரு தண்டா, ஜீரா தண்ணி, ஜவ்வு முட்டாய், கீரை வடை, கிர்னி பழம், அவிச்ச முட்டை, ஆஃப் பாயில், பள்ளி முட்டை, பப்பாளி, புகையலை, போதப்பாக்கு, புண்ணாக்கு.

நாத்தனாரு மாமியாரு மாமனாரு ஓரகத்தி சக்காளத்தி தம்பிக்காரன் தங்கச்சி சித்தப்பன் பெரியப்பன் பாட்டன் முப்பாட்டன் பேத்தி கொள்ளு பேத்தி பேரன் கொள்ளு பேரன் பொண்டாட்டி வப்பாட்டி நல்ல புருஷன் கள்ள புருஷன் மச்சி நச்சி மாமனாரு கொழுந்தனாரு கொழுந்தியா மூத்தாரு பாட்டி பூட்டி அக்கா பொண்ணு அத்தை பொண்ணு காதலன் காதலி டாவு டைம் பாஸ் தாய் மாம பங்காளி தம்பி புள்ள தத்து புள்ள சகல சம்பந்தி முறமாம முற பொண்ணு தலைச்சம் புள்ள இளைய புள்ள மூத்ததாரம் இளையதாரம் தொடுப்பு ஒன்னு விட்டது ரெண்டு விட்டது ரத்த சொந்தம் மத்த சொந்தம் ஜாதிகாரம் பொண்ணு எடுத்தவன் பொண்ணு தந்தவன் வே வே இதல்

0: கேத்தரின். இமிடியேட்டாக சித்தூர் டிஎஃப்ஓவை காண்டாக்ட் பண்ணி கவுண்டனியா ஃபாரஸ்டோட டெரஸ்ட்ரியல் மேப் வேணும்னு கேளு வித் ரேஞ்சர் ஸ்குவாட்ஸ்.
1: ஓகே சார், இமிடியேட்டாக காண்டாக்ட் பண்ணுறேன்.
2: கனல் சார், இப்போ ஏன் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸை காண்டாக்ட் பண்ண சொல்கிறீங்க?
3: மணி 9:30 சக்கரவியூகம் பகுதி 3 கேட்கலாம் நீர்கள். எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். இன்று 9:30 சக்கரவியூகம்.
4: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார ஆலோசனை கவுன்சில் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் காரணமாக நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 155 GW அதிகரித்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக குறைப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசலாறு நீர்வழித் தடத்தில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளை வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். இவ்வாண்டு மார்ச் மாதம் மேல்நிலை பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தற்போது இணையதளம் வாயிலாக விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் பொதுமக்களுக்கான தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி வகுப்புகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 6 தீயணைப்பு நிலையங்களில் நடைபெற்றது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய வீரர் பிரக்ஞானந்தாவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்தது. இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

கலைச்சு கலைச்சு டிராஃபிக் டென்ஷன் எல்லாத்தையும் ஓரமாக தூக்கி வச்சுட்டு, ஏன்னா இப்போது மனசை வருடக்கூடிய காதுகளுக்குள்ள தேனாக பாயக்கூடிய பாடல்கள் கேட்கக்கூடிய நேரம் இது மாலை தின்றல். நான் உங்கள் ஆர்ஜே பிரகாஷ்ராஜ். ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வரலாம் வள்ளி திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து.

0: சாயங்காலம் ஆனாலே மனசுக்குள்ள ஒரு மெலடி பாட்டு அப்படின்றது ஓட ஆரம்பிச்சோம்னே சொல்லலாம். அதுவும் இளையராஜா சார் அவருடைய பாட்டு அப்படின்னா கேட்கவா வேணும். இன்னைக்கு நம்ம மாலை தின்றல் நிகழ்ச்சியில் முதல் பாட்டா ரொம்ப சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். வள்ளி திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா அவங்க குரலில், இளையராஜாவுடைய இசையில.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல ஜூன் 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
0: அடுத்த ஒரு சூப்பரான பாடல், விஜயகாந்த் சார் நடித்த திரைப்படத்திலிருந்து, பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னு சொல்லலாம், சத்ரியன் திரைப்படத்திலிருந்து. அப்படியே மனசு அப்படியே அமைதியாக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு மெலடி. இளையராஜாவுடைய இசையில், ஜானகி அம்மாவுடைய குரலில், இதோ உங்களுக்கான ஒரு பாடல். சூப்பராக கேட்டு ரசிங்க.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. இதுவரைக்கும் மாலையில் யாரோ மனதோடு பேசிட்டு போனாங்க, ரொம்ப ரிலாக்ஸாக இசையில் மிதந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மாலை தின்றல் நிகழ்ச்சியில் உங்கள் மனசை அப்படியே லேசாக உழுக்க போகிற ஒரு கிராமத்து மண்ணினுடைய ராகத்தை கூட்டிகிட்டு வரக்கூடிய ஒரு பாடல் தான் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் கருத்தமா திரைப்படத்திலேருந்து. அதாவது ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அழ வச்ச, இன்றைக்கும் கேட்கும்போது கண்ணில் அப்படியே லைட்டாக ஈரத்தை வரவழைக்கிற ஒரு எமோஷனல் கிளாசிக் பாட்டு தான் அப்படி கேட்க போகிறோம். போராளி பொண்ணு தாயின்ற பாட்டு இது உங்களுக்காக.

நேரம் மாலை 5:24 ஆயிட்டு அப்பாடா, பொண்ணு தாய் போன சோகத்துல மனசு கொஞ்சம் பாரமா இருந்திருக்கும் இல்லையா? கவலையே படாதீங்க நேர்களே, உங்க மனசை அப்படியே ஜில்லுன்னு மாத்துறதுக்கு நம்ம மாலை தென்றல்ல இப்போ ஒரு பனிச்சாரலை கூட்டு வந்திருக்குது. இந்த வெயில் காலத்து மாலை நேரத்தையும் உங்க காதுகளுக்குள்ள மார்கழி மாதத்து குளிரை தரப்போது இந்த பாட்டு. மே மாதம் திரைப்படத்திலிருந்து இதோ ஏ.ஆர். ரஹ்மான் இசையில சூப்பரான ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம். இதோ உங்களுக்காக

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: மாலை நேரத்தோட அமைதியும் இந்த மெலடி பாட்டோட இந்த உருக்கமான அந்த இசையும் சேரும்போது மனசுக்குள்ளே ஒரு தனி சுகம் அப்படின்றதே கிடைக்கும். தொடர்ந்து அடுத்த ஒரு பாடல் கேட்க போகிறோம். சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுடைய ஆழத்துக்குள்ளே மூழ்கலாம். இணைந்திருங்கள் இசையோடு. இது ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9.

செம்பூவே பூவே பாட்டோட அந்த ஒரு கவித்துவமான வரிகள் நம்ம மனசுக்குள்ள அப்படியே இருக்குல்ல. இப்போ அப்படியே மெல்ல மாலை மங்கும் நேரம், நம்ம மாலை தின்றல உங்க மனசை அப்படியே லேசாக்கி ஒரு நிலா வெளிச்சத்துக்கு கூட்டிப்போ போகுது. ஆமாங்க, வானத்தில் நிலா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பண்பலையில் நிலா வரப்போகுது. மின்சார கனவு திரைப்படத்திலேருந்து ஏ ஆர் ரகுமானோட இசையில் வெண்ணிலவே வெண்ணிலவே அப்படின்ற அழகான ஒரு பாடல். பாடலோடு உங்கள் மாலை பொழுது இன்னும் ரிலாக்ஸ் ஆகட்டும். இதோ உங்களுக்காக

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தின்றல். மின்சார கனவோட நிலா வெளிச்சத்தில் இவ்வளோ நேரம் அழகாக நினைஞ்சோம். இப்போ மெல்ல இருட்டி இரவு நேரம் நம்மை வருடும் நேரமாக வரப்போது நம்ம மாலை தின்றல் நிகழ்ச்சியில் உங்கள் நெஞ்சுக்குள்ள ஒரு மெல்லிய நடுக்கத்தை தரப்போது இந்த பாட்டு. ஆமணியர்களே, ஏ ரஹ்மானுடைய மியூசிக்கில், ஜானகி அவங்க குரலில், உயிரே திரைப்படத்திலிருந்து ஒட்டுமொத்த நெஞ்சங்களையும் கொள்ளையடித்த அந்த பாடல் தான் இதோ நெஞ்சின்லே நெஞ்சின்லே பாடல் உங்களுக்காக.

நெஞ்சின்லேயே நெஞ்சில்லை இந்த பாட்டை கேட்டுட்டு வாவ் என்ன ஒரு ஃபீல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த ஃபீல் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் நெஞ்சுக்குள்ளே ஒரு மெல்லிய குளிர்ச்சியை தர்றதுக்காக. அதே ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் ஒரு மாஸ்டர் பீஸ் பாடல் அப்படின்னு சொல்லலாம். காதலும் இசையும் ஒன்றா கலந்தா எப்படி இருக்கும், இதை உங்களுக்காக ரோஜா படத்திலிருந்து புது வெள்ளை மலை ஒலிக்கின்றது பாடல் கேட்டு ரசிக்கிறேன்.

புது வெள்ளை மலையில் நனைஞ்சு மனசெல்லாம் அப்படியே சில்லுன்னு அழகாக மாறியிருக்கும்னு நம்புகிறேன். காலமும் நேரமும் ஓடிட்டே தான் இருக்கும், ஆனால் இந்த நல்ல இசையும் நம்ம அன்பு மட்டும்தான் எப்போயுமே மாறாமல் அப்படியே இருக்கும். இன்றைக்கி இந்த அழகான பொழுதை என் கூடவே இருந்து சிறப்பாக்குனவங்க எல்லாருக்குமே என்னோட நெஞ்சாத நன்றிகள். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில். அதுவரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பான ஆர்ஜி பிரகாஷ்ராஜ். இந்த நாளோட நிறைவான அழகான ஒரு பாடல் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். ஏ ஆர் ரகுமானோட இசையில் சூப்பரான ஒரு பாடல், பாம்பே திரைப்படத்திலிருந்து, நிகழ்ச்சியின் நிறைவாக.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6 மணி. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் தொடர்வது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் சீர்மரபினர் நல வாரியத்தில் நலத்திட்ட உதவிகள் பெற dncwb.tn.gov.in. மீண்டும் ஒரு முறை dncwb.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பம் செய்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவிக்கிறார். விருதுநகர் மாவட்டம் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் புதிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விருதுநகர் மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 2026-2027 ஆண்டிற்கு புதிதாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியரக வளாகம், விருதுநகர் மாவட்டம் என்ற முகவரியிலோ அல்லது 0456-2252-71 என்ற தொலைபேசி எண்ணிலோ. மீண்டும் ஒருமுறை 0456-2252-71 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மகளிர் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் ஜூன் 30 பதிவு செய்ய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அனைத்து தொழிற்சாலை விடுதிகள், தனியார் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் ஆகியவை தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் ஒழுங்குமுறை சட்டம் 2014 மற்றும் அதன் 2015 விதிகளின்படி வரும் இம்மாதம் 30 தங்களது விடுதிகளை கட்டாயமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். வேலைவாய்ப்பு துறை சார்ந்த அனைத்து சேவைகளையும் மனுதாரர்கள் தங்களின் இருப்பிடத்தில் இருந்தே tnvelaivaippu.gov.in. மீண்டும் ஒருமுறை tnvelaivaippu.gov.in என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி எளிய முறையில் இலவசமாக செய்து கொள்ள தேவையான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மாணவர்களுக்கான பள்ளி கல்லூரி விடுதிகளில் சேர மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: மதுரை எஃப்எம் ரெயின்போ 101.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
2: நேரம் 6:11. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. தொடர்வது விளக்கேற்றும் வேலை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 6:30 மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
0: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 6:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:45 அந்திப்பூக்கள், 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி மணிகண்டன் அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பாட்டு இது ஹிட், 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 பட்டாம்பூச்சிகளில் சிவகங்கை மாவட்டம் அலவாக்கோட்டை நாராயணன் செட்டியார் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 9:30 சக்கரவியூகம் பகுதி 3 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். இரவு 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz ஒளிபரப்பு நிறைவு, 11:00 மதுரை பண்பலையில் நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 தேனும் பாலும், 11:59 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 தொடர்ந்து, எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 MHz சென்னையிலிருந்து நிகழ்ச்சிகளை இரவு 12:00 முதல் காலை 4:45 வரை கேட்டு இணைந்திருங்கள். இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
3: நாளை காலை 6:30 மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
2: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 6:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: கேத்தரின். இமிடியட்டாக சித்தூர் டிஎஃப்ஓவை காண்டாக்ட் பண்ணி கவுண்டனியா ஃபாரஸ்டோட டெரஸ்ட்ரியல் மேப் வேணும்னு கேளு வித் ரேஞ்சர் ஸ்குவாட்ஸ்.
1: ஓகே சார், இமிடியட்டாக காண்டாக்ட் பண்ணுறேன்.
2: கனல் சார்.

0: இப்போ ஏன் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸை காண்டாக்ட் பண்ண சொல்கிறீங்க?
1: இன்று இரவு 9:30 சக்கர வியூகம் பகுதி 3 கேட்கலாம். எழுத்தும் இயக்கமும் எஸ். கார்த்திகை தீபன் அவர்கள். தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
2: மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தமது தலைமையில் நடைபெற்ற பொருளாதார ஆலோசனைக்குழு கூட்டத்திற்கு பின் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். உலக அளவில் ஏற்பட்டுள்ள அரசியல் பொருளாதார நெருக்கடிகளால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து மீள்வதற்கும் பொருளாதார வளர்ச்சியை பராமரிப்பதற்கும் தேவையான பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் அன்றாட நடவடிக்கைகளை எளிமையாக மேற்கொள்வதற்கான பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கையை கொண்டு வருவது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக பிரதமர் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்பட்டுள்ள தாக்கத்தையும் அதிலிருந்து மீண்டெழுவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இந்த பொருளாதார ஆலோசனைக் குழு கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் நலத்துறை தனது நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது. 200 கிராம், 500 கிராம், 1 கிலோ முதல் 5 கிலோ வரை, 15 கிலோ மற்றும் 20 கிலோ எடை அளவுள்ள பாக்கெட்டுகளாக மட்டுமே சமையல் எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாமாயில், பாமோலின், சோயாபீன் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய், கடலை எண்ணெய், எள்ளு எண்ணெய், அரிசி தவிடு எண்ணெய், பருத்தி எண்ணெய், மக்காச்சோள எண்ணெய் ஆகிய எண்ணெய் வகைகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரைமுறையின்றி வெவ்வேறு அளவுகளில் விற்கப்படும் எண்ணெய் பாக்கெட்டுகளால் நுகர்வோர் அதன் விலையையும் அளவையும் ஒப்பீடு செய்வதில் சிரமம் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு சட்ட ரீதியாக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் முழுமையான பாதுகாப்பு அளிப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு மக்களிடையே அதிக அளவில் இருப்பதாக தெரிவித்த அவர், மரம் வளர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் மக்கள் நன்கு உணர்ந்துள்ளதாக கூறினார். ஈஷா மையம் மூலம் இதுவரை 13 கோடிக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும், மேலும் 1 கோடியே 20 லட்சம் மரக்கன்றுகள் நடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், இந்த முறைகேடுகள் குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மதுரை மாநகராட்சிக்கு 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்த விரிவான மதிப்பீடுகளின் அடிப்படையில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். சட்டவிரோதமாக மதுபான பார்களை நடத்துவோர் மீது கடும்

0: நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நிர்மல்குமார், திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலையே தொடர வேண்டும் என்பதுதான் மாநில அரசின் நிலைப்பாடு என்று கூறினார். இவ்வாண்டு மார்ச் மாதம் மேல்நிலை பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தற்போது இணையதளம் வாயிலாக விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், அக்கவுண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடங்களுக்கான விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் புழு பூச்சிகள் இருப்பதாக வந்துள்ள செய்திகளும், அரியலூர் மாவட்டம் வெற்றியூரில் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் பல்லி விழுந்ததாகவும் வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறந்த 2 நாட்களுக்கு உள்ளாகவே இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநில அரசு விழிப்புடன் செயல்பட்டு இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி, திருநெல்வேலி, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் 1 இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் மேம்பாலம் மற்றும் தடுப்பணை கட்டும் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு பத்மஜா ஆய்வு செய்தார். திருச்சி ரயில் நிலையத்தில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை ரயில்வே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் பொதுமக்களுக்கான தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி வகுப்புகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 6 தீயணைப்பு நிலையங்களில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தா

நினைவுக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி இசை

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:40.
0: வணக்கம் நேயர்களே. வானொலி எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு தருணத்தில் உற்ற உறவாக இருந்திருக்கும். அது நிகழ்ச்சிகளின் நிஜமாக உணர வைத்திருக்கும். காலை எழுந்தவுடன் வானொலி நிகழ்ச்சி கேட்பது நேயர்களுக்கு புதிய புத்துணர்வு. அகில இந்திய வானொலி பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கி கோடிக்கணக்கான நேயர்களை தன்னகத்தே கொண்ட இந்தியாவின் மிகச்சிறந்த பொது சேவை ஒலிபரப்பு நிறுவனமாக இன்று உயர்ந்தோங்கி நிற்கிறது. ஆகாஷ்வாணி 90ஆம் ஆண்டு நிறைவு நாள் கொண்டாட்டத்தை தற்போது நாம் கடைபிடித்து வருகிறோம். வானொலி வரலாற்றில் எத்தனையோ நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் மறக்க முடியாதவைகளாக உள்ளன. அந்த வகையில் காந்தி அஞ்சலி தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் தொடர்ந்து அதிக நேயர்களை கவர்ந்துள்ளது. ஆல் இண்டியா ரேடியோ வழங்கும் செய்திகள் 100% நம்பகத்தன்மை வாய்ந்தது என்று எல்லோராலும் பாராட்ட பெற்றுள்ளது. இந்த சிறப்பான தருணத்தில் இன்று June 6 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தன்னுடைய 39ஆம் ஆண்டு உதய நாள் காண்பது மற்றற்ற மகிழ்ச்சி. தொடர்ந்து ஆகாஷ்வாணி வானொலி நிகழ்ச்சிகளை கேட்போம். வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சியுடன் வாழ்ந்திடுவோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 6:30 மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பேருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
0: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 6:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸ்ல தொடர்வது அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா. இசைக்கும் முதல் பாடல் ஷாஜஹான் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 6:30 மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பேருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
0: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 6:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட

0: ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன். நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க. அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு. அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: கேத்தரின், இமிடியட்டா சித்தூர் டிஎஃப்ஓவை காண்டாக்ட் பண்ணி கவுண்ட் இந்தியா ஃபாரஸ்டோட டெரஸ்ட்ரியல் மேப் வேணும்னு கேளு வித் ரேஞ்சர் ஸ்குவாட்ஸ்.
1: ஓகே சார், இமிடியட்டா காண்டாக்ட் பண்றேன்.
2: கனல் சார், இப்போ ஏன் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ காண்டாக்ட் பண்ண சொல்றீங்க?
3: இன்று இரவு 9:30 சக்கர வியூகம் பகுதி 3 கேட்கலாம். எழுத்தும் இயக்கமும் எஸ். கார்த்திகே தீபன் அவர்கள்.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி இசைக்கும் நிறைவான பாடல் தீனா திரைப்படத்திலிருந்து.

0: இதுவரை நீங்க கேட்டு ரசித்தது அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

0: ஆகாஷவாணி மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி மணிகண்டன்.
1: மயிலாடுதுறை மாவட்டம் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 241 கிராம பஞ்சாயத்துகளிலும் ஜூன் 30 தேதி வரை விளைநிலம் காப்போம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு முகாம் நடைபெறவுள்ளது. ரசாயன உரங்கள், செயற்கை வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை அதிகம் பயன்படுத்தாமல் அதற்கு மாற்றாக மண் வளத்தினை பாதுகாக்க அங்கக மற்றும் இயற்கை உர பயன்பாடுகள், பசுந்தாள் உர பயிர்கள் மற்றும் பசுந்தழை பயிர்கள் பயன்பாடு, நுண்ணூட்ட சத்துக்கள் எவ்வாறு பயிர்களுக்கு பயன்படுத்துவது, நானோ உரங்கள் பயன்பாடு மற்றும் திரவ உயிர் உரங்கள் பயன்பாடு போன்றவற்றை தொழில்நுட்ப விளக்கங்கள் வழங்கப்படும். எனவே இம்முகாமில் மயிலாடுதுறை மாவட்டத்தின் அனைத்து விவசாயிகளும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்ட பணியான வீடுகள் கணக்கெடுப்பு வரும் ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை நடைபெறவுள்ளது. இதற்கு முன்னதாக பொதுமக்கள் தங்களது விவரங்களை தாங்களே பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு பணி ஜூலை 17 முதல் 31 வரை நடைபெறவுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2 கட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நடைபெறவுள்ளது. வீடு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பாக சென்னை தமிழ்நாடு மக்கள் தொகை இயக்குநரகத்திலிருந்து பொறுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு June 1, 2 மற்றும் 3 தேதிகளில் பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் முதன்மை பயிற்றுனரால் களப்பயிற்றுனர்களுக்கு June 9, 10 மற்றும் 11 தேதி பயிற்சிகள் நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சிகள் அனைத்தும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 4 வட்டங்கள், 4 பேரூராட்சிகள் மற்றும் 2 நகராட்சிகளைச் சேர்ந்த பொறுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்கள், களப்பயிற்றுனர்கள், இருக்கை பிரிவு அலுவலர்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த தகவலை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான ஆணழகன் போட்டியில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்த முகேஷ் மிஸ்டர் சவுத் இந்தியா பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 400 மேற்பட்ட முன்னணி ஆணழக வீரர்கள் பங்கேற்று தங்களது உடல் திறனை வெளிப்படுத்தினர். 55, 60, 65, 70, 75 மற்றும் 80 கிலோ எடை பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 60 கிலோ எடை பிரிவில் சீர்காழியைச் சேர்ந்த முகேஷ் சிறப்பான உடற்கட்டமைப்பை வெளிப்படுத்தி முதலிடம் பிடித்து மிஸ்டர் சவுத் இந்தியா பட்டத்தை தட்டிச் சென்றார். தலைவர் ஜெகநாதன் முதன்மை நடுவராக கலந்து கொண்டு வீரர்களின் உடற்கட்டமைப்பு மற்றும் திறன்களை மதிப்பீடு செய்து வெற்றியாளர்களை தேர்வு செய்தார். இந்த பிரிவில் லட்சுமிகாந்தன் 2 இடத்தையும் சசிகுமார் 3 இடத்தையும் பெற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற முகேஷ் மற்றும் பிற வீரர்களுக்கு விழா குழுவினர், விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கௌரவித்தனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தோட்டக்கலைத்துறை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் விற்பனை மையத்தை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் திறந்து வைத்தார். இந்த விற்பனை மையத்தில் தோட்டக்கலைத்துறையின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட தேன், ஊறுகாய், பழச்சாறு வகைகள், ஸ்ட்ராபெரி ஜாம், ஜெல்லி உள்ளிட்ட உணவுப் பொருட்களுடன் உழவர்களால் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், மலர்ச்செடிகள் மற்றும் காய்கறி விதைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. விற்பனை மையத்தை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தரும் பொதுமக்கள் மற்றும் அலுவலர்கள் பயன்பெறும் வகையில் இம்மையம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் அமல்படுத்தப்படும் மீன்பிடி தடைக்காலம் தற்போது நடைமுறையில் உள்ளது. இதன்படி கிழக்கு கடற்கரை பகுதியில் April 15 தேதி முதல் June 14 தேதி வரை 61 நாட்கள் விசைப்படகுகள் மற்றும் இழுவலை படகுகள் மூலம் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடைக்காலத்தில் தமிழ்நாடு கடல் மீன்பிடிப்பு ஒழுங்குபடுத்தும் சட்டம் 1983 கீழ் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத அனைத்து மீன்பிடி படகுகளும் நேரடி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீன்பிடி விசை படகுகளையும் கடந்த May 21 தேதி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். படகு உரிமையாளர்கள் பதிவு சான்றிதழ், மீன்பிடி உரிமம், டீசல் மானிய அட்டை, பாதுகாப்பு மற்றும் தொலைத்தொடர்பு உபகரணங்களை அரசு விதிமுறைகளின்படி படகுகளுக்கு வர்ணம் பூசி ஆய்வுக்கு உட்படுத்தினர். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் கீழ் வழங்கப்படும் பிரதமரின் கௌரவ நிதித்தொகை பெற்று வரும் நில உடைமை பதிவு செய்யாத விவசாயிகள் தங்களின் நில விவரங்களை பதிவு செய்து மத்திய மாநில அரசு மானிய திட்டங்களில் பயன்பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கௌரவ நிதித்தொகை பெற்று வரும் விவசாயிகள் நில உடைமை விவரங்களை பதிவு செய்யாவிட்டால் அடுத்த தவணை நிதி கிடைக்கப்பெறாது என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே இதுவரை பதிவு செய்யாத மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் அருகில் உள்ள பொது சேவை மையங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்களில் உடனடியாக பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார்.
0: மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி மணிகண்டன். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.

இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் கேட்கலாம். சுட்டி குழந்தைகளுடைய நிகழ்ச்சியாக வளமர காத்துக்கிட்டே இருக்கு பட்டாம்பூச்சிகள். பேச அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன், 25 30 170 அறிமுக குழந்தைகளும், 25 30 171 அனைத்து குழந்தைகளும் அழைக்கலாம். அதனைத் தொடர்ந்து 8:30 காத்துக்கிட்டே இருக்கு பட்டாம்பூச்சிகள். சிவகங்கை மாவட்டம் அலவாக்கோட்டை நாராயணன் செட்டியார் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி 8:30 உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து 9:30 சக்கர வியூகம் பகுதி 3 கேட்கலாம். எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள், சக்கர வியூகம் பகுதி 3.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சிறப்பான மருத்துவ திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் அந்நாடு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மருத்துவத்துறையில் மேற்கொண்டு வரும் சிறப்பான திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேசிய குடும்ப நல ஆய்வு குறித்த காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேயின் கருத்துக்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என குறிப்பிட்டுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்களின் சுகாதார பாதுகாப்பிற்கான பதிவு 43.9%லிருந்து 76.2% அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் குழந்தை பேறு 38.7%லிருந்து 90.6% அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகப்பேறு காலத்தின் போது சரியான மருத்துவ வசதிகள் அளிக்கப்பட்டதை இது எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 87% பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், சுகாதார காப்பீடு 4.9%லிருந்து 60% அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதாரத்துறை, தாய்சே நலன், மருத்துவ சேவை மேம்பட்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளையோரின் பங்கு இன்றியமையாதது என மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மை பாரத் இயக்கத்தின் இளையோர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டில் 65% பேர் 35%க்கு உட்பட்டோர் என கூறியிருக்கிறார். உலகிலேயே மிக அதிகமான இளையோரை கொண்ட நாடு இந்தியா என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இளையோரின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் நிலுவையில் உள்ள ரயில்வே திட்டங்கள் விரைந்து செயல்படுத்தப்படும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்க மாநிலத்திற்காக ரயில்வே பட்ஜெட்டில் 14,205 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 10 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர், தற்போது அம்மாநிலத்தில் 9 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கொல்கத்தா மெட்ரோவில் அடுத்த 5 ஆண்டுகளில் 60 நவீன ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தில்லி, வாரணாசி, பாட்னா, சிலிகுரி புல்லட் ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் என கூறிய அவர், மேற்குவங்கத்தின் டான்குனியிலிருந்து குஜராத்தின் சூரத் வரைக்கும் கிழக்கு மேற்கு சரக்கு ரயில் தடம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மத்திய மாநில அரசுகள் இணைந்து 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை செயல்படுத்தும் என கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் 102 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 155 GW அதிகரித்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சூரிய சக்தி மூலம் 40,00,000 வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேளாண் துறையில் சூரிய சக்தி மின் இணைப்புகள் வழங்குவதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒவ்வொரு வீட்டிலும் சூரிய சக்தி மின் தகடுகள் அமைப்பதன் மூலம் நாட்டின் மின் தேவை பூர்த்தி செய்யப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசின் திட்டங்கள் மூலம் 500 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை எட்ட முடியும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியிருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லி வந்துள்ள நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சிர்ஷிர் கனாலுடன் இன்று பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு முக்கிய விஷயங்கள் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள், வர்த்தகம், முதலீடு, போக்குவரத்து, எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நேபாள அமைச்சரின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என கூறியிருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை.

0: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று மகாராஷ்டிர மாநிலத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராஜ்காட்டில் பாரம்பரிய முறைப்படி இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் சத்ரபதி சிவாஜியின் பல தலைமுறைகளை கடந்த வாரிசுகள் பங்கேற்றனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் இவ்விழாவில் பங்கேற்றனர். பாரத் நெட் யுவாமி திட்டத்தின் கீழ் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள நரகுன்று கிராமத்தில் கிராமப்புற மின்னணு சேவை மையத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் பெம்மசாமி சந்திரசேகர் இன்று தொடங்கி வைத்தார். சம்ருத்தி கேந்திரம் என அழைக்கப்படும் இந்த மையத்தின் மூலம் கிராமப்புற மக்களுக்கு தொலைத்தொடர்பு மருத்துவம், மண்வள பரிசோதனை, திறன் மேம்பாட்டு திட்டங்கள், அதிவேக இன்டர்நெட் வசதி போன்றவை அளிக்கப்படுகின்றன. அரசின் சேவைகள் மற்றும் வாய்ப்புகளை கிராமப்புற மக்கள் எளிதில் பெறும் வகையில் மத்திய அரசு சம்ருத்தி கேந்திரம் திட்டத்தை தொடங்கி இருக்கிறது. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபி சார்பில் 2 உறுப்பினர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு தருண் சுக் மற்றும் ரஜினீஷ் அகர்வால் ஆகியோர் இன்று போபாலில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இம்மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருமதி மீனாட்சி நடராஜன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இம்மாநிலத்தில் மொத்தம் 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. மனு தாக்கல் செய்ய வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும். மேற்காசிய பகுதியில் உள்ள தீவு நாடான பஹ்ரைன் தங்கள் மீதும் குவைத் மீதும் ஈரான் தொலைதூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. வளைகுடா பகுதியில் உள்ள அண்டை நாடுகள் மீது இதுபோன்ற தாக்குதல் நடத்துவதை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என பஹ்ரைன் நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. குவைத் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரானின் கப்பல்கள் தடையின்றி செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை ஈரானின் ராணுவ ஆலோசகர் மோக்சேன் கேட்டுக் கொண்டுள்ளார். தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டி ஒன்றில் இஸ்ரேலுடன் இணைந்து முடிவுகள் எடுக்கக்கூடாது என கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வேண்டுமென்றால் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் ஈரான் தலைவர் முஜ்தபா கமேனி பேச்சுவார்த்தை நடத்துவார் என்ற தகவல்களையும் அவர் மறுத்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மாசிமுஷி இமாமுரா, ஹயோட்டா மர்சுகோவா இணையை வென்றது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரஜ்ஞானந்தாவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணியில் வைபவ் சூரியவம்சி, பிரின்ஸ் யாதவ் உள்ளிட்ட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டிகள் July 1, 4, 7, 9 மற்றும் 11ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளன. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ பட்டம் வென்றார். உலான் பேட்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் பிரிவு 9வது சுற்றில் 7.5 புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றிருக்கிறது. ஜப்பானில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தமது பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சிறப்பான மருத்துவ திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என

அமெரிக்காவிடம் அந்நாடு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 7:27 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னைக்கு கேட்கலாம் பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில். இதோ பாடல், முதல் பாடலாக பண்ணையாரும் பத்மனியும் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 6:30 மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பேருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
0: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 6:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: கேத்தரின், இமிடியட்டா சித்தூர் டிஎஃப்ஓவை காண்டாக்ட் பண்ணி கவுண்ட் நியர் ஃபாரஸ்டோட டெரஸ்ட்ரியல் மேப் வேணும்னு கேளு வித் ரேஞ்சர் ஸ்குவாட்ஸ்.
1: ஓகே சார், இமிடியட்டா காண்டாக்ட் பண்றேன்.
2: கனல் சார், இப்போ ஏன் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸை காண்டாக்ட் பண்ண சொல்றீங்க?

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். நேரம் 7:49 இணைந்திருங்கள் இசையோடு, தொடர் இசையாக.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழை இல சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் இல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: வணக்கம், நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3. மறக்காதீங்க, நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

0: இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தமது தலைமையில் நடைபெற்ற பொருளாதார ஆலோசனைக்குழு கூட்டத்திற்கு பின் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். உலக அளவில் ஏற்பட்டுள்ள அரசியல் பொருளாதார நெருக்கடிகளால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து மீள்வதற்கும் பொருளாதார வளர்ச்சியை பராமரிப்பதற்கும் தேவையான பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் அன்றாட நடவடிக்கையை எளிமையாக மேற்கொள்வதற்கான பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கையை கொண்டு வருவது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக பிரதமர் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்பட்டுள்ள தாக்கத்தையும் அதிலிருந்து மீண்டெழுவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இந்த பொருளாதார ஆலோசனைக் கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் நலத்துறை தனது நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது. 200 கிராம், 500 கிராம் மற்றும் 1 கிலோ முதல் 5 கிலோ வரை 15 கிலோ மற்றும் 20 கிலோ எடை அளவுள்ள பாக்கெட்டுகளாக மட்டுமே சமையல் எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாமாயில், பாமோலின், சோயாபீன் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய், கடலை எண்ணெய், எள்ளு எண்ணெய், அரிசி தவிடு எண்ணெய், பருத்தி எண்ணெய், மக்காச்சோள எண்ணெய் ஆகிய எண்ணெய் வகைகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரைமுறையின்றி வெவ்வேறு அளவுகளில் விற்கப்படும் எண்ணெய் பாக்கெட்டுகளால் நுகர்வோர் அதன் விலையையும் அளவையும் ஒப்பீடு செய்வதில் சிரமம் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு சட்ட ரீதியாக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் முழுமையான பாதுகாப்பு அளிப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், இந்த முறைகேடுகள் குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சிக்கு 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்த விரிவான மதிப்பீடுகளின் அடிப்படையில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சட்டவிரோதமாக மதுபான பார்களை நடத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் எச்சரித்தார். இவ்வாண்டு மார்ச் மாதம் மேல்நிலை பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தற்போது இணையதளம் வாயிலாக விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், அக்கவுண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடங்களுக்கான விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் புழு பூச்சி இருப்பதாக வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறந்த 2 நாட்களுக்குள்ளாகவே இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநில அரசு விழிப்புடன் செயல்பட்டு இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய

0: இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் சுட்டிகளே, வணக்கம் நேர்களே. இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல பட்டாம்பூச்சிகள். சுட்டி குழந்தைகளுடைய நிகழ்ச்சியாக தான் இது பட்டாம்பூச்சிகள். குழந்தைகள் பேச அழைக்கலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் 25 30 170 அறிமுக குழந்தைகளும், 25 30 171 அனைத்து குழந்தைகளும் அழைக்கலாம். விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். காத்துக்கிட்டே இருக்கு பட்டாம்பூச்சிகள்.

0: நாளை காலை மணி 6:30 ஜியோடெமி ஐஏஎஸ் அகாடமி சென்னை மற்றும் பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம் வழங்கும் ஆலய தரிசனம்.
1: மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
0: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: ஜியோடெமி ஐஏஎஸ் அகாடமி சென்னை. ஜெனரல் ஸ்டடிஸ் ஒவ்வொரு பாடமும் யூபிஎஸ்சி இன்டர்வியூ வரை சென்ற அனுபவமிக்க பயிற்சியாளர்களால் பயிற்றுவிக்கப்படுகிறது. ஜியோடெமி ஐஏஎஸ் அகாடமி சென்னை.
3: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள். பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம்.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்

0: கேத்தரின், இமிடியட்டா சித்தூர் டிஎஃப்ஓவை காண்டாக்ட் பண்ணி கவுண்ட் இந்தியா ஃபாரஸ்டோட டெரஸ்ட்ரியல் மேப் வேணும்னு கேளு வித் ரேஞ்சர் ஸ்குவாட்ஸ்.
1: ஓகே சார், இமிடியட்டா காண்டாக்ட் பண்றேன்.
2: கனல் சார், இப்போ ஏன் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ காண்டாக்ட் பண்ண சொல்றீங்க?
3: இன்று இரவு 9:30 சக்கரவியூகம் பகுதி 3 கேட்கலாம். எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகே தீபன். கேட்க தவறாதீர்கள் இன்று இரவு 9:30.
4: வணக்கம், நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்கா அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் 8:13 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள்ல பேச அழைக்கலாம் 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன். 25:30 அறிமுக குழந்தைகளும், 25:30 அனைத்து குழந்தைகளும் அழைக்கலாம். வணக்கம் சென்னை திரைப்பட பாடல் இதோ காட்சாலைகளில்.

0: நிகழ்ச்சியாக 8:30 காத்துக்கிட்டே இருக்கு. சிவகங்கை மாவட்டம் அளவாக்கோட்டை நாராயணன் செட்டியார் தொடக்க பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
3: நாளை காலை மணி 6:30 ஜியோடெமி ஐஏஎஸ் அகாடமி சென்னை மற்றும் பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம் வழங்கும் ஆலய தரிசனம்.
2: மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை.
3: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
4: ஜியோடெமி ஐஏஎஸ் அகாடமி சென்னை. ஜெனரல் ஸ்டடிஸ் ஒவ்வொரு பாடமும் யூபிஎஸ்சி இன்டர்வியூ வரை சென்ற அனுபவமிக்க பயிற்சியாளர்களால் பயிற்றுவிக்கப்படுகிறது. ஜியோடெமி ஐஏஎஸ் அகாடமி சென்னை.
5: 25 ஆண்டுகளாக 25,000 மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள். பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம்.

0: கேத்தரின். இமிடியட்டா சித்தூர் டிஎஃப்ஓவை காண்டாக்ட் பண்ணி கவுண்டனியா ஃபாரஸ்டோட டெரஸ்ட்ரியல் மேப் வேணும்னு கேளு வித் ரேஞ்சர் ஸ்குவாட்ஸ்.
1: ஓகே சார், இமிடியட்டா காண்டாக்ட் பண்றேன்.
2: கனல் சார், இப்போ ஏன் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ காண்டாக்ட் பண்ண சொல்றீங்க?
3: இன்று இரவு 9:30 சக்கரவியூகம் பகுதி 3 கேட்கலாம். எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். இன்று இரவு 9:30 சக்கரவியூகம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 6:30 மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
0: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 6:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டு ரசித்தது பட்டாமுச்சிகள். நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி நேர்களை, விடைபெறுவது சுமையா.
1: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ.
0: நேரம் 8:30. தொடர்வது ஆகாஷ்வாணி பட்டாம்பூச்சிகள்.
2: ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வாரம் சிவகங்கை மாவட்டம்

0: அளவா கோட்டை நாராயணன் செட்டியார் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் வரக்கூடிய குழந்தைகள் திருக்குறளுடைய சிறப்புகள், பாரதிதாசன் கவிதை, பொது அறிவு அப்படின்னு பல்வேறு விதங்கள்ல அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்த போறாங்க. வாங்க கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராதீக்ஷனா. 4ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
2: பா மித்ரா, 4ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
1: திருக்குறளின் சிறப்புகள். திருக்குறள் எவ்வகையான நூல்களின் ஒன்று?
2: 17 கீழ்கணக்கு.
1: திருக்குறள் முதல் அச்சிட்ட ஆண்டு?
2: 1812.
1: திருக்குறளில் எந்த சொல் பயன்படுத்தப்படவில்லை?
2: தமிழ்.
1: திருக்குறளில் எந்த எழுத்தில் தொடங்கி எந்த எழுத்தில் முடிகிறது?
2: அகரத்தில் தொடங்கி நகரத்தில்.
1: திருக்குறளில் உள்ள சொற்கள் எத்தனை?
2: 14000.
1: திருக்குறளில் பயன்படாத எழுத்து?
2: ஔ.
1: திருக்குறளில் இடம்பெறாத சொற்கள்?
2: தமிழ், கடவுள்.
1: திருக்குறளில் இடம்பெறாத எண்?
2: 9.
1: திருக்குறளின் அதிகம் பயன்படுத்தப்பட்ட எழுத்து?
2: நீ.
1: திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரம் எது?
2: குறிப்பிடுத்தல். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மலர்கள்?
1: அளிச்சம், குவளை.
2: திருக்குறளில் இடம்பெற்ற 1 விதை?
1: குன்றிமணி.
2: திருக்குறளில் இடம்பெற்ற 1 பழம்?
1: நெருஞ்சி பழம்.
2: திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள்?
1: பனை, மூங்கில்.
2: திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள்?
1: 42154.
2: திருக்குறளை எத்தனை மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது?
1: 107.
2: ரஷ்யாவில் அணுதுலைக்காத இக்ரில் மாலியில் வைத்து பாதுகாக்கப்பட்ட நூல்?
1: திருக்குறள்.
2: இங்கிலாந்தின் நாட்டின் சார்ந்த விக்டோரியா மகாரன் காலையிலிருந்து படித்த நூல்?
1: திருக்குறள்.
2: திருக்குறளின் முதன் முதலில் உரை எழுதியவர்?
1: மணக்குடவர்.
2: திருக்குறளின் பெருமையை உணர்ந்த நூல் எது?
1: திருவள்ளுவ மாலை.
2: திருக்குறளின் முதன் முதலின் மொழி பெயர்த்தவர்?
1: வீரமாமுனிவர். 1830 லத்தீன் மொழி. திருக்குறளை ஆங்கிலத்தின் மொழி பெயர்த்தவர்?
2: ஜியு போப்.
1: திருக்குறளில் உடைமை என்று முடியும் அதிகாரங்கள்?
2: 10.
1: இங்கிலாத்தில் உள்ள அருங்காட்சியகத்தில் உள்ள நூல்?
2: திருக்குறள். திருக்குறளின் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர்?
1: ஞான பிரகாசம்.
2: திருக்குறளின் மொத்த பாடல்கள்?
1: 1330.
2: திருக்குறளின் மொத்த அதிகாரங்கள்?
1: 133.
2: ஒரே அதிகாரத்தில் எத்தனை பாடல்கள்?
1: 10. நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாதுர்கேஸ்வரன். 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். பாரதிதாசன் கவிதை. பெண்கல்வி தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போவென்று சொன்னால் உன் அன்னை. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போவென்று சொன்னால் உன் அன்னை. சிலை போல ஏனங்கு நின்றாய் நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய்? சிலை போல ஏனங்கு நின்றாய் நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய்? விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி வேலைதோறும் கற்று வருவதால் படியும். விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி வேலைதோறும் கற்று வருவதால் படியும். மலைவாழ் அல்லவோ கல்வி நீ வாயார ஒன்று வாய்ப்போயன் புதல்வி. மலைவாழ் அல்லவோ கல்வி நீ வாயார ஒன்று வாய்ப்போயன் புதல்வி. படியாத பெண்ணாய் நீ இருந்தால் கேலி பண்ணுவார் என்னை ஊரார் தெரிந்தார். கடிகாரம் ஓடும் முன் ஓடு என் கண்ணெல்லாம் அண்டை விட்டு பெண்களோடு. கடிகாரம் ஓடும் முன் ஓடு என் கண்ணெல்லாம் அண்டை விட்டு பெண்களோடு. கடிதாக இருக்கும் இப்போது கல்வி கற்றிட கற்றிட தெரியும் அப்போது. கடிதாக இருக்கும் இப்போது கல்வி கற்றிட கற்றிட தெரியும் அப்போது. கடல் சூந்தை தமிழ்நாடு பெண் கல்வி பெண் கல்வி என்கிறது அன்போடு. கடல் சூந்தை தமிழ்நாடு பெண் கல்வி பெண் கல்வி என்கிறது அன்போடு. நன்றி, வணக்கம்.
4: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆகின்சிகா. 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். பொதறிவு. தமிழ்நாட்டின் மாநில மலர் செங்காந்த. தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகத புறா. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு. தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம். தமிழ்நாட்டின் மாநில மொழி தமிழ். தமிழ்நாட்டின் மாநில முத்திரை.

ஸ்ரீ வில்லிபுத்தூர் கோபுரம் தமிழ்நாட்டின் மாநில பாடல். தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ்தாய் வாழ்த்து எழுதியவர் யார்? மனோன்மணியம், பே சுந்தரன். தமிழ்நாட்டின் மாநில நடனம் எது? பரதநாட்டியம். தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு எது? கபடி. இந்தியாவின் தேசிய கொடி எது? மூவண்ண கொடி. தேசிய கீதம் ஜனகணமணி. தேசிய பாடல் வந்தே மாதரம் வந்தே மாதரம். தேசிய பொன்மொழி சத்தியமேவே ஜெயதே. தேசிய சின்னம் அசோக சின்னம். தேசிய விலங்கு வங்காள புலி. தேசிய பறவை மயில். தேசிய மரம் ஆலமரம். தேசிய காய் பரங்கிக்காய். தேசிய மலர் தாமரை. தேசிய பழம் மாம்பழம். நன்றி, வணக்கம்.

குங்குகோட்டி குண்ணாட்டி குட்டி குட்டி கொழக்கட்டை கொடுத்து கொடுத்து தின்னாக்க இனிக்கும் வாழ்க்கை கொழக்கட்டை குங்குகோட்டி குண்ணாட்டி குட்டி கொழக்கட்டை வளர்ந்தாச்சே சீனி சக்கரை இனிப்பாச்சே சிட்டு குருவி குடும்பத்தில கொட்டும் மருவி கலந்தாச்சே குங்குகோட்டி குண்ணாட்டி ஆல மரத்துல ஏறாத மாங்காய பறிக்காத மாங்கா மரத்துல ஏறாத தேங்காய பறிக்காத குங்குகோட்டி.

0: இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் பட்டாம்பூச்சிகள். அடுத்து வரக்கூடிய நம்ம குட்டி குழந்தைகள் நம்மளுக்காக பாரதியார் கவிதை பழமொழிகள். பிளாஸ்டிக் உபயோகப்படுத்துவதால் வரக்கூடிய தீமைகள். கல்வி கண் திறந்த காமராசர் இது குறித்து தங்களுடைய பேச்சு திறமையை வெளிப்படுத்த வந்திருக்காங்க, வாங்க கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி தமிழன். நான் 4வகுப்பு படிக்கிறேன். நான் பாரதியார் கவிதை சொல்ல போகிறேன். அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தல் ஓரெல்லாம் எடுத்து நின்ற போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, துச்சகமா எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை விற்றுவிட்ட போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, இச்சை கொண்டு பொருளெல்லாம் இழந்து விட்ட போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, கச்சனிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசும் போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, நஞ்சை வயல் கொணர்ந்து நண்பரூட்டில் போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, பச்சை யுண்ணின் வேர்படைகள் வந்த போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வாணியின்று வீழுகின்ற போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. நன்றி, வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிவன்யா. நான் 4வகுப்பு படிக்கின்றேன். பழமொழிகள். ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப், செய்யும் தொழிலே தெய்வம். யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த், ஒற்றுமையே வலிமை. பார்க்கிங் டாக் செல்டம் பைட், குறைக்கின்ற நாய் கடிக்காதோ. பிளட் இஸ் ஸ்டிக் தன் வாட்டர், தன் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். ஆல் த கிட்டார் இஸ் நாட் கோல்டு, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. டைமண்ட் கட் டைமண்ட், முள்ளே முள்ளால் எடு. செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப், தன் கையே தனக்கு உதவி. மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ், தன்னொன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும். ட்ரிக் பிஃபோர் யூ ஸ்பீக், பேசும் முன் யோசி. நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர், நெருப்பின்றி புகையாது. மதுரை ஆகாசவாணிக்கு நன்றி, வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மோன். இங்கே 5வகுப்பு படிக்கிறேன். ஏண்டாம் பிளாஸ்டிக், மண்ணுக்குள் மக்கார் பிளாஸ்டிக், எரித்தால் எரியார் பிளாஸ்டிக், ஓசையினை ஓட்டையாக்கும் பிளாஸ்டிக், மண்ணில் வளத்தை அழிக்கும் பிளாஸ்டிக், அனைத்தையும் அழித்துவிட்டு பிளாஸ்டிக் மட்டு நிலைத்து இருக்கும். பிளாஸ்டிக் என்ற அரக்கனை அழித்திட எடுப்போம், புதாவதாரம் எடுப்போம். பிளாஸ்டிக் நெகிழியை ஒழிப்போம். பாலித்தீன் கவர்களை வாங்குவதை தவிப்போம். பிளாஸ்டிக் பை பதில் மஞ்ச பையை பயன்படுத்த வேண்டும். வீடுகளின் பிளாஸ்டிக் பொருட்களை அறவே தவிர்த்து மாற்றும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும். அழிவின் தோழனான் நெகிழியை ஒழிப்போம். நன்றி, வணக்கம்.
4: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மாவேல் முருகன். நான் 5வகுப்பு படிக்கிறேன். நான் விரும்பும் தலைவர் காமராஜர். கர்மர் வீரர் காமராஜர் 1903 ஜூலை 15 என்று விருதுநகரில் பிறந்தார். இவர் தந்தையின் பெயர் குமாரசாமி, தாய் சிவாமி அம்மாள். அவர் காமராஜர் தன் சிறு வயதிலே தந்தையை இழந்துவிட்டார். தாய் சிவாமி அம்மாள் கடினமான வாழ்க்கையை கண்டு இவர் பள்ளி படிப்பை தொடர்ந்துவிட்டார். பொருளீட்டும் பொருட்டு தன் மாமாவின் கடையில் வேலை செய்தார். படிக்காத மேதை கர்மர் வீரர் என்றும் என்றும் போற்றப்படுவர் காமராஜர். குழந்தைகள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஏழை மாணவர்கள் படிக்க வேண்டும் என இலவச கல்வி மற்றும் பள்ளிக்கூடங்களை நிறுவினார். பல நீர்க்கேக்க திட்டங்களை அமைத்து நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினார். தன்னிலே கருதாமல் பிறர் நலம் கருதி வாழ்ந்த தியாகசிம்மர் பெருந்தலைவர் காமராஜர். நன்றி, வணக்கம்.

0: ஒரிஜினல் நிகழ்ச்சியில சிவகங்கை மாவட்டம் அளவாக்கோட்டை நாராயணன் செட்டியார் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைவாக தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்னு சொல்லாம சொல்ல வராங்க ஒரு குட்டி குழந்தை, வாங்க கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரா சாதனா ஸ்ரீ. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். தமிழ் பேச்சு. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவர் வானிலும் நனி சிறந்தனவே என என்னை ஈன்றுபுறம் தந்த என் தாய்க்கும் இந்த தங்க தமிழ்நாட்டுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழோர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்கோர் குணம் உண்டு என்று தமிழரை தனியாக அடையாளப்படுத்தினார் நாமக்கல் கவிஞர். பண்பட்ட மண்ணில்தான் செடி கொடி துளிர்விடும். அதுபோல பண்பட்ட சமூகம்தான் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கட்டி காக்கும். வேறும் விழுதுமாய் தூக்கி நிறுத்தும். திங்களை போற்றுவோம், திங்களை போற்றுவோம். கொங்கு அலர்தல் சென்னீர் குளிர் வெண்குடை இவ்வாங்கு உலக அழி.

இதலான் ஞாயிறு போற்றுவோம், ஞாயிறு போற்றுவோம். காவேரி நாடு திகிரிப்போல் பொற்கொட்டு மேறு வளம் திருதலான். மாமலை போற்றுவோம், மாமலை போற்றுவோம். நாம நீர்வேறி உலகிற்கு மேல் நின்றுதான் சுரத்தலான் என்று இளங்கோவடிவுகளை இந்நேரத்தில் பெருமையோடு நினைவு கூறுகிறேன். நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட வளமான பாரம்பரியத்தின் அடிச்சுவடுகளை மீண்டும் நினைவு கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம் தமிழ்நாடு பாரம்பரியத்தின் பூமி. சங்ககாலம் முதல் தற்போதைய காலம் வரை நம் தமிழர்களான பாரம்பரியம் பல்லாயிரக்கணக்கு ஆண்டுகளாக வேறொன்றி எட்டு திக்கும் வளர்ந்து மனம் பரப்பி கொண்டுள்ளது. 10 பாட் 8 தொகை 11 கணக்கு நூல்கள் என்ன, ஐமெரும் காப்பியங்கள் மற்றும் ஐசிறு காப்பியங்கள் என்ன, சைவ வைணவ இலக்கியங்கள் என்ன, கலைகளில் பரதம் வில்லுப்பாட்டு கும்மி தெற்கூத்தி என்றும், விழாக்களில் தைத்திருநார் தமிழர் புத்தாண்டு கார்த்திகை திருநாள் என்றும், உணவில் சோறு இட்லி கொழுக்கட்டை பணியாரம் என்றும், ஆடைகளில் வேட்டி சட்டை பாவாடை தாவணி சேலை என்றும், கட்டிடங்களில் தஞ்சை பெரிய கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மாமல்லபுரம் கடற்கரை கோவில் என்றும், விழுந்தோமலில் செல் விருந்து ஓம்பி வலம் விருந்து பார்த்திருத்தல் என்றும், அன்பில் வாயெல்லா உயிரினங்கள் தன் குடும்பத்தில் ஒருவராய் அன்பு காட்டி வளர்த்தல் என்றும், மரப்பில் பிறப்பு முதல் இறப்பு வரை என்றும், விளம்பியங்களில் வீரம் நட்பு பகை கொடை என்றும், இசைக்கருவியில் தாளக்கருவி நரம்புக்கருவி காற்றுக்கருவி என்றும், நாள்தோறும் பாரம்பரியம் உலகெங்கும் பரவி கொண்டுள்ளன. நம் இளைஞர்கள் மத்தியில் நம் பாரம்பரியத்தின் கூறுகளை காக்க வேண்டிய ஆர்வமும் குறைந்து வருகிறது. இந்திய பசுமை புரட்சியில் தந்தை டாக்டர் மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன் ஆவார். பசுமையும் பாரம்பரியமும் நம் நாட்டின் பெருமை, அவற்றை பாதுகாப்பது நம் கடமை. பசுமையும் பாரம்பரியமும் நம் கண்கள், இரண்டும் வேறல்ல, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. நீரின்று அமையாத உலகனில் யார் யாருக்கும் மானின்று அமையாத ஒழுக்கு என்று வள்ளுவர் வாக்கு உண்மைதான். முருகு பொருணாத பானிரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கொள்குறிஞ்சி பட்டின பாலை கடந்தோடும் 10 மதுரை ஆகாசவாணிக்கு நன்றி, வணக்கம்.

பூச்சிகள் நிகழ்ச்சியில் இதுவரை சிவகங்கை மாவட்டம் அளவாக்கோட்டை நாராயணன் செட்டியார் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இத்துடன் நிறைவு பெற்றது பட்டாம்பூச்சிகள். அமைப்பில் உதவி எம் பாண்டிலட்சுமி பிரியா, அமைப்பு கே வேல்முருகன் அவர்கள்.

0: வணக்கம், டைரக்டர் சுசீந்திரன் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேளுங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க.
1: இன்று இரவு 9:30 சக்கர வியூகம் பகுதி 3 கேட்கலாம். எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். இன்று இரவு 9:30 சக்கர வியூகம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
2: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi holds meeting with Economic Advisory Council, reviews country's economic transformation and long-term development priorities. Centre introduces standard edible oil pack sizes to enhance transparency and promote uniform packaging practices. External Affairs Minister S. Jaishankar holds talks with his Nepalese counterpart Shishir Karnal in New Delhi, says India and Nepal

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:15. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்களே, இனி கேட்கலாம் திரை இசை.

0: கேத்தரின். இமிடியட்டா சித்தூர் டிஎஃப்ஓவை காண்டாக்ட் பண்ணி கவுண்டனியா ஃபாரஸ்டோட டெரஸ்ட்ரியல் மேப் வேணும்னு கேளு வித் ரேஞ்சர் ஸ்குவாட்ஸ்.
1: ஓகே சார், இமிடியட்டா காண்டாக்ட் பண்றேன்.
2: கனல் சார், இப்போ ஏன் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸை காண்டாக்ட் பண்ண சொல்றீங்க?

நேர்களே, இன்றிரவு 9:30 சக்கரவியூகம் பகுதி 3 கேட்கலாம். எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகே தீபன். கேட்க தவறாதீர்கள். நேரம் இரவு 9:21. நாம் இணைந்திருக்கின்றோம் திரை இசையோடு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை மணி 6:30 ஜியோடெமி ஐஏஎஸ் அகாடமி சென்னை மற்றும் பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: ஜியோடெமி ஐஏஎஸ் அகாடமி சென்னை, ஜெனரல் ஸ்டடிஸ் ஒவ்வொரு பாடமும் யூபிஎஸ்சி இன்டர்வியூ வரை சென்ற அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் பயிற்றுவிக்கப்படுகிறது. ஜியோடெமி ஐஏஎஸ் அகாடமி சென்னை.
3: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
4: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: நேரம் 9:29. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்க இருக்கிறோம்.
6: கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்பு எஸ் கார்த்திகை தீபன். கதைக்களத்தில் இதுவரை
7: சார், இப்ப அந்த பஸ்ல நம்ம தமிழன் இருப்பாளே?
8: எஸ்டெல்லா, ஐ திங்க் அந்த பஸ்ஸை அந்த தீவிரவாதிங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க நினைக்கிறேன்
7: சார். சென்னையில் இருக்கிற நம்ம எம்ஐபி டிபார்ட்மெண்ட் பிங்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார்.
9: ஹலோ மிஸ்டர் கனல் பிரியன், உன்னோட உயிர், உன்னோட ரத்தம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் துடிதுடிச்சு சாக போகுது. நீயோ இப்போ நியூயார்க்கில், உன் பொண்ணு இந்தியாவில்.

0: அரை மணி நேரத்துல பஸ்ல இருக்கிற பாம் வெடிக்கிறத பார்க்க ஆசையா இருக்குதா?
1: டேய் டேய், என் தமிழனுக்கு ஏதாவது ஆச்சு?
0: நீ இப்படி பதறத கேக்குறதுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. உனக்காக ஒரு சின்ன டிஸ்கவுண்ட்.
1: வேணா சொன்னா கேளு.
0: பதறாத கனல், டிஸ்கவுண்ட் என்னன்றத முதல்ல கேளு.
1: என் தமிழனுக்கு ஏதாவது ஆச்சு, உன்னை கொன்றுவேன் ராஸ்கல்.
0: என்ன கொல்றது அப்புறம் இருக்கட்டும், சின்ன குழந்தைகளோட உசிறு போறத நீ கேட்க வேணா?
1: டேய் வேண்டாம் வேண்டாம், சொல்றத கேளு.
0: நீ சொல்றத கேக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நான் சொல்றத நீ கேக்குறியா? த்ரீ டூ.
2: கதைக்களத்தில் இனி
1: சொன்னா கேளு. வேண்டாம் வேண்டாம்.
0: பயந்துட்டியா கனல் பிரியன்? சும்மா இப்படி மொத்தமாலாம் உன்னை பழி வாங்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பழி வாங்குவேன். நீ படுற வழிய நான் ரசிக்கணும். அதுல இருக்கு பாரு ஒரு ஆனந்தம். முடிஞ்சா அந்த பஸ் நிப்பாட்டு. பாம் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்பீடா போற அந்த பஸ் எங்கேயாவது லாரி கீரியில ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னா நிர்வாகம் பொறுப்பல்ல.
1: ஏன்
0: மேல கோவப்பட்டு கோட்டையை விட்டுறாத? ஐ மீன் பஸ்ஸ விட்டுறாத.
3: அதிவேகம் ஆபத்தானது கனல்.
1: ஹலோ ஹலோ ஹலோ.
4: என்ன சார், ஏன் இப்படி விளையாடுறானுங்க? அதுவும் பச்சை பிள்ளைங்களோட உயிர் கூட.
1: அவன் சைக்கோ மாதிரி நடக்கிறான் சிலா. என்ன வேணாலும் பண்ணுவான். பியூலா, பஸ் எந்த லொகேஷன்ல போய்கிட்டு இருக்குன்னு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா?
5: MIB and Police Squad closely watching, sir. சில அந்த பஸ் சென்னை டு பெங்களூர் ஹைவேல ஸ்பீடா போயிட்டுக்குன்னு அப்டேட் வந்திருக்கு சார்.
1: ஓகே, நாம இனியும் இங்க இருந்து மானிட்டர் பண்ணா வேலைக்கு ஆகாது. ஸ்டெல்லா, ஸ்பெஷல் ஃப்ளைட் பெர்மிஷன் கேட்டிருந்தேனே, கிடைச்சிச்சா?
4: இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்ரூவல் வந்துடும் சார்.
1: ஓகே, ஸ்டெல்லா பியூலா, நாம உடனே ஏர்போர்ட் கிளம்பணும்.
6: கனல் சார்.
1: சொல்லு பாகிமா.
6: நானும் உங்க கூட இந்தியாவுக்கு வரேனே.
1: நோனோ, உன்னோட தோள்பட்டையில பாஞ்ச புல்லட்டை எடுத்து உன் கையில ஸ்டிச் போட்டிருக்கு. இந்த நிலைமையில நீ அசைய கூடாது பாகிமா.
6: கனல் சார், இந்த வலி எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை. தமிழினியும் மற்ற பிஞ்சு உயிர்களும் அங்கே ஆபத்தில் இருக்கப்ப என்னால் என்னால் எப்படி இங்கே நிம்மதியாக இருக்க முடியும் சொல்லுங்க.
1: பாகிமா, நான் சொல்றத கொஞ்சம் கேட்குறியா?
6: சார் ப்ளீஸ், வேணான்னு சொல்லாதீங்க. நம்ம MIB டீம் யாருன்னு அவங்களுக்கு காட்டணும். ப்ளீஸ் அலோ மீ.
1: சரி பாகிமா. ஸ்ரீதர், நீயும் வா.
7: கண்டிப்பா சார், நாம யாருன்னு அவங்களுக்கு காட்டியே ஆகணும்.
1: ப்ரவுட் ஆஃப் யூ கைஸ். நீங்க என்னோட டீமுக்கு கிடைச்சது என்னோட பாக்கியம்.
4: கனல் சார், அப்படியே மாத்தி சொல்றீங்க. எங்களுக்கும் MIB டீமுக்கும் நீங்க லீடரா கிடைச்சது எங்களோட பாக்கியம்.
1: தேங்க் யூ ஸ்டெல்லா.
5: கனல் சார், நம்ம இந்தியாவுக்கு போக ஸ்பெஷல் ஃப்ளைட்டுக்கு நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ரெக்வஸ்ட் அனுப்பினதுக்கு ரிப்ளை வந்திருக்கு சார்.
1: பாசிட்டிவ்.
5: எஸ் சார், இன்னும் 15 மினிட்ஸ்ல அந்த ஸ்பெஷல் ஃப்ளைட் ஜான் எஃப் கெனடி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல நிக்குமா சார்?
1: வெல் டன். ஓகே, நாம கிளம்பலாம். ஸ்டெல்லா, கிவ் தி கார் கீ.
4: சார், நான் வேணா டிரைவ் பண்ணவா?
1: ஏ ஸ்டெல்லா.
4: இல்ல சார், நீங்க கொஞ்சம் பதட்டமா இருக்கீங்க.
1: ஸ்டெல்லா கையல் அடிக்கடி சொல்லுவா, இந்த ஆபத்தான வேலையில நீங்க இருந்துதான் ஆகணுமான்னு. இந்த டிபார்ட்மெண்ட்ல நான் என்னைக்கு ஜாயின் பண்ணேனோ அப்பவே ஆபத்தோ சவாலோ நேருக்கு நேரா சந்திக்க நான் தயாராகிட்டேன்னு பதில் சொல்லுவேன். இந்த ஆபத்தான வேலையில எங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அப்படின்னு அவ கேட்டது இப்ப ஒன்னொன்னா நடந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் மிஷன்ல எதிர்பாராத விதமா கையில நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த அகோரமான ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல ஏற்பட்ட நெருப்பு பல பேரை கொண்டு

0: சிலரோட பாடிஸ் கிடைக்கவே இல்லை. பட் கயல் எப்படியாவது தப்பிச்சிருப்பான்னு என்னோட இன்டென்ஷன் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்து 3 நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் வந்துச்சு.
1: கயல், கயல் எங்க இருக்க? கயல் உயிரோட தான் இருக்கியா? கயல், கயல், கயல்,
0: ஃபோன் லைன் கட் ஆகிடுச்சு. ஃபோன் லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணேன், உத்தரகாண்டுன்னு வந்துச்சு. லோக்கல் போலீஸ் ஹெல்ப்போட உத்தரகாண்டுக்கு போனேன். நான் தேடாத இடம் இல்லை ஸ்டெல்லா. உத்தரகாண்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க தேடினேன். இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன்.

0: ப்ளீஸ் கனல் சார், ஃபீல் பண்ணாதீங்க.
1: எங்களோட உயிர் தமிழினி, அவளுக்கு பேச்சு வராது. நான் தான் இப்போ அவளோட உலகம். இப்போ தமிழினி அங்கே ஆபத்தில் இருக்கா, அவளையும் இழந்துடு வேணும்னு எனக்கு பயமாக இருக்கு ஸ்டெல்லா.
0: கண்டிப்பாக ஒன்றும் ஆகாது சார் நம்ம தமிழினிக்கு, நாங்கள் இருக்கோம் உங்கள் கூட.
1: தேங்க்ஸ் ஸ்டெல்லா. ஓகே கைஸ், நாம் உடனே கிளம்பலாம் வாங்க.
0: எங்கள் கனல் சார் எப்பவும் இப்படி தான் போல்டாக இருக்கணும், அதான் எங்களுக்கும் பிடிக்கும். இந்தாங்க சார் கார்கி.

0: தமிழ்நாடு போலீஸ்ல இருந்து தகவல் வந்திருக்கு சார்.
1: என்ன என்ன மெசேஜ்?
0: ட்ராக்கிங்ல இருந்து வந்த அந்த பஸ் மிஸ்ஸிங் சார். அந்த பஸ்ஸோட லொகேஷனை ஐடென்டிஃபை பண்ண முடியலையா?
1: ஓகே, டோன்ட் வேஸ்ட் டைம் ஸ்டெல்லா.
0: எஸ் சார்.
1: நம்ம கிரைம் பிரான்ச் கேத்தரினுக்கு உடனே கால் பண்ணி நாம அமெரிக்கால இருந்து கிளம்புற விஷயத்தை சொல்லு.
0: ஓகே சார்.
2: ஹலோ கேத்தரின்.
3: ஸ்டெல்லா, நானே ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு

0: இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸ்கூல் சில்ட்ரன் போன பஸ்ஸை ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னு. அதுல நம்ம கனல் சாரோட பொண்ணும் இருக்காமே.
1: ஆமா கேத்ரின், உண்மைதான். லிசன், நாங்கள் இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல நியூயார்க்ல இருந்து ஸ்பெஷல் ஃபிளைட்ல கிளம்பிடுவோம். ஸோ நீ சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அரைவல் கேட்டுக்கு வந்துரு. தென் ஒன் மோர் திங், தமிழினியோட அம்மாச்சி தாத்தா வீட்டுக்கு ரெண்டு கார்ட்ஸ் ஏற்பாடு பண்ணிடு.
2: டெஃபினெட்லி ஸ்டெல்லா.
3: ஸ்டெல்லா, ஒரு நிமிஷம் போனை கொடு.
1: இந்தாங்க சார்.
3: கேத்ரின்.
2: ஆ, கனல் சார், சொல்லுங்க சார்.
3: அந்த பஸ் போய்கிட்டு இருக்க லொகேஷனை கண்டினியூஸா அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. எம்ஐபியும் அதை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டோன்ட் மிஸ் இட்.
2: ஓகே சார், we will continue the tracking process.
3: ஓகே கேத்ரின், நாங்க கிளம்பி வரோம்.
4: This aircraft has diverted to Melbourne due to

0: ஆமா, இப்ப ஏன் எல்லாரும் இவ்வளவு அமைதியா வரீங்க? அது சரி, கண்டக்டர் அண்ணன் எப்ப வருவாரு? எல்லாம் நல்லபடியா தான் நடக்க போகுது. அந்த பஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம்.
1: ஓஹோ, ஐயாவோட இன்டெலிஜென்ஸ் மூலைய பயன்படுத்தியா?
0: ஏன், என்னால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் யாருன்னு இங்க இருக்க யாருக்கும் தெரியல. நான் அடிச்சா புயல், பாஞ்சா புலியாக்கும்.
1: யாரு நீ? ஊசிய பார்த்ததுமே ஹாஸ்பிட்டல்ல மயக்கம் போட்டு விழுந்தவன் தானே நீ?
0: அப்புறம் எனக்கு வலிக்கும்ல.
1: இத்தனுண்டு ஊசிக்கு பயப்படுற நீதான் அந்த காணாம போன பஸ்ஸ கண்டுபிடிக்க போறியாக்கும்.
0: கண்டுபிடிக்கிறேன், அந்த குழந்தைகளை காப்பாத்துறேன்.
1: என்னது?
0: காப்பாத்துறோம், காப்பாத்துறோம், ஓகேவா?
2: கனல் சார், அந்த தீவிரவாதிகள் வச்ச கோரிக்கையை நாம அப்பவே ஒத்துக்கிட்டு இருந்தா இப்போ இவ்வளோ பிரச்சனைங்க வந்திருக்காது இல்ல?
3: இல்லை ஸ்டெல்லா, அவன் நம்மளோட மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தப்ப அவனை நான் பார்த்துருக்குறேன். என்னோட பேட்ச் தான், நல்லா தான் இருந்தான். ஆனால் போக போக அவனுக்கு பணத்தாசை வந்துருச்சு. அதை ஸ்மெல் பண்ணிட்டு பக்கத்து நாடு அவனை பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளோட இராணுவ ரகசியங்களை, குறிப்பாக ஆயுதங்கள் பற்றின ரகசியங்களை இவன் மூலமாக அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டானுங்க. நம்ம இராணுவத்தோட முக்கியமான ஃபைல்ஸ் காப்பியை அந்த நாட்டுக்கு கொடுத்துருக்கான். இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சு அவனையும் அவனுக்கு உடந்தையாக இருந்தவனங்களையும் நம்ம கஸ்டடிக்கு கொண்டு வந்து என்கொயரிக்கு அழைச்சிட்டு போகிறப்ப தான் சாமர்த்தியமாக தப்பிச்சிட்டான். மீத மூணு பேரும் இப்போ நம்ம கஸ்டடியில் இருக்கானுங்க. நவ் அந்த நாட்டுக்காரங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அவனுங்களோட டிமாண்ட், இந்த மூணு பேரையும் நாம ரிலீஸ் பண்ணணும்.
2: ஆனா சார், நாம ரிலீஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு அவங்களை கூண்டோடவே பிடிச்சிடலாமே.
3: இல்ல ஸ்டெல்லா, நம்ம பிடிச்சு வச்சிருக்கிற இந்த மூணு பேரும் அவங்களோட அடுத்த பிளானை பத்தி வாய் திறக்கவே இல்லை. நாம தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்த போதும் அந்த ரகசியத்தை வெளியில சொல்லக்கூடாதுன்றதுல உறுதியா இருக்கானுங்க. அது மட்டும் இல்ல, இவனுங்க மூணு பேரையும் வெளியில விட்டா கொன்னுடுவான். நேஷனல் த்ரெட்ல நம்ம கஸ்டடியில் இருக்கிற இந்த மூணு பேரும் தான் நமக்கு இருக்கிற ஒரே ட்ரம்ப்
2: கார்ட். அதே நேரத்தில் இப்போ அந்த 55 சின்ன பிள்ளைங்களை கடத்தியிருக்கானுங்களே சார், நம்ம தமிழனி உட்பட ஏதாவது தப்பாக நடந்துருச்சுன்னா கனல் சார்?
3: இல்லை ஸ்டெல்லா, எதுவும் தப்பாக நடக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு.
0: எப்பதான் இந்த ஃப்ளைட் இறங்க போகுது? ஆமா, இந்த ஸ்பெஷல் ஃப்ளைட்ல ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? இல்ல எது கேக்குறேன்னா, ஏதாச்சும் காபி கீபி கிடைச்சாதான், பசிக்குதுல.
1: டே ஸ்ரீதர், இது என்ன பாசஞ்சர் ஃப்ளைட் நினைச்சியா? காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் கேக்குறதுக்கு இது நம்ம MIB டிவிஷனோட போயிங் C-17 ஃப்ளைட்ரா?
0: அப்ப நான் பேசாம பாசஞ்சர் ஃப்ளைட்லயே வந்திருக்கலாம்.
1: அப்படியா? நாம இங்க இன்னும் 4 hoursல சென்னை ரீச் ஆகிடுவோம். இது அப்கிரேடட் போயிங் C-17 ஃப்ளைட். நீ பாசஞ்சர் ஃப்ளைட்ல வந்தா 18 மணி நேரம் ஆகும்.
0: ஆஹா, அப்ப நான் அந்த பாசஞ்சர் ஃப்ளைட்ல வந்திருந்தா 18 மணி நேரமும் ஏர் ஹோஸ்டஸ் கூடவே டிராவல் பண்ணிட்டு வந்துருப்பேனே. மிஸ் ஆயிடுச்சு.
4: ஃபாஹிமா, எப்படி ஃபாஹிமா அந்த ஸ்ரீதரா இத்தனை மிஷன்லயே வச்சு சமாளிக்கிறீங்க? இப்ப வந்த எனக்கே இவன் அலும்பு தாங்க முடியல.
1: வியூலா, அத கனல் சார்ட்டே கேளு.
4: இல்லை இல்லை, வேண்டாம் ஃபாஹிமா சார், லேப்டாப்

0: ஏதோ டீடைல்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. அவரை தொந்தரவு பண்ண வேணாம்.
1: அதுவும் சரிதான், இவனால சார் இன்னும் டென்ஷன் ஆயிடுவாரு.
2: உங்க ரெண்டு பேத்துக்கும் என்னைய பார்த்து பொறாம கனல் சார்னா பயந்துருவேனா?
1: இப்போ வாய மூடிட்டு வரியா இல்ல கனல் சார்ட்ட போட்டு கொடுக்கவா?
2: ஆத்தாடி வேணா வேணா, சாரு டென்ஷன் மோட்ல இருக்காரு, சீண்டுனா நான் செத்தேன்.
1: அந்த பயம் இருக்கட்டும்.
3: சார், இந்த ப்ரொடெக்டட் ஃபைல்ஸ் நம்மளோட ஹை லெவல் செக்யூரிட்டி டேட்டா ஃபைல் சிஸ்டம்ஸில் தானே இருக்குது. அதுவும் யாராவது ஆக்சஸ் பண்ணால் இமீடியேட்டாக நம்ம டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தகவல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபைல்ஸுமே காப்பி ப்ரொடெக்டட் டேட்டா தானே, தேர்ட் பர்சன் காப்பி பண்ண முடியாதே.
4: நாட்டுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு இப்போ நம்மளை த்ரெட்டனிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அழிவு காத்திருக்கும், அது எதிரிகளுக்கு தெரியாது. ஆடை விட்டு அடிப்போம்.

0: கொஞ்ச நேரத்தில் நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆயிடுவோம் சார்.
1: ஓகே பியூலா. ஸ்டெல்லா?
0: எஸ் சார்.
1: நாம் லேண்ட் ஆனதும் கேத்ரினுக்கு இமீடியட்டாக கால் பண்ணு.
2: நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்ல கூடாது சார், ப்ளீஸ். நான் இப்போ கிரைம் பிரான்ச்ல இருக்கிறதே உங்களால தான்.
3: கேத்ரின், நீ மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாரும் தான்.
4: பேசாமல் நான் முருகை கடை வச்சு என் பாண்டியம்மா கூட நிம்மதியாக இருந்திருப்பேன். இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்.
3: என்ன என்ன அந்த பக்கம் முணங்குற சத்தம் கேட்குது?
4: அது அது ஒன்றும் இல்லை பாயிம்மா, பாண்டியம்மா அது இது பேன் இந்தியா லெவலுக்கு நம்ம மிஷன் பேசப்படுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்.
3: ஸ்ரீதர்,
1: கேத்ரின் கார் அங்கே நிற்குது.
2: அதோ 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு சார்.
1: ஓகே, நம்ம கிளம்பலாம். வாட் அபௌட் பைரவ்?
2: அதான பார்த்தேன், இன்னும் அவனை பத்தி கேட்காம இருக்கீங்களேன்னு. செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கிற நம்மளோட ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி கேம்ப் சைட்ல இருக்கான் சார், போற வழியில பிக்கப் பண்ணிக்கலாம்.
1: ஓகே கேத்ரின். ஸ்டெல்லா, பியூலா, ஃபாகிமா, மூணு பேரும் கார்ல ஏறுங்க. ஸ்ரீதர், முறுக்கு விற்க போறியா இல்லை எங்க கூட வரியா?
4: தெய்வமே, அம்போன்னு விட்டுட்டு போயிடாதீங்க, உங்க கூடவே வந்துடுறேன்.
1: என்ன ஆனா
4: சார், அந்த பைரவ நினைச்சா தான் எனக்கு கை காலெல்லாம் உதறுது.
3: அது உன்னோட பூர்வ ஜென்மத்து பந்தோ ஸ்ரீதர்.
0: சார், ஹைவே பேட்ரோல்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு சார்.
1: என்ன மெசேஜ் பியூலா?
0: அந்த பஸ்ஸோட லாஸ்ட் லொகேஷனை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்களா சார்?
5: சூப்பர் பியூலா. எந்த லொகேஷன்ல?
0: சென்னை டு பெங்களூர் போகிற வழியில் சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் என்டர் ஆகிற 5 கிலோமீட்டருக்கு
1: முன்னாடி. யூ மீன் சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்டு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த பஸ்ஸோட ஜிபிஎஸ் கான்டாக்ட் லாஸ் ஆகிருக்கு, அப்படித்தானே?
0: எஸ் சார், அப்படி தான் மெசேஜ் வந்திருக்கு. லோக்கல் போலீஸ் கண்டினியூஸாக ட்ரேஸ் பண்ணிட்டுருக்காங்களா?
1: நோ யூஸ் பியூலா.
0: வை சார்?
1: கேத்தரின், இமிடியேட்டாக சித்தூர் டிஎஃப்ஓவை காண்டாக்ட் பண்ணி கவுண்டினியா ஃபாரஸ்டோட டெரஸ்ட்ரியல் மேப் வேணும்னு கேளு, வித் ரேஞ்சர் ஸ்குவாட்ஸ்.
2: ஓகே சார், இமிடியேட்டாக காண்டாக்ட் பண்ணுறேன்.
5: கனல் சார், இப்போ ஏன் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸை காண்டாக்ட் பண்ண சொல்கிறீங்க?
1: ஸ்டெல்லா, அந்த பஸ் ஜிபிஎஸ்

0: ட்ராக்ல இருந்து டிஸ்அப்பியர் ஆகியிருக்க லொக்கேஷன்ல இருந்து ஈஸ்ட் டைரக்ஷன்ல கவுண்டினியான்ற அடர்ந்த காடு இருக்கு. அது ரிசர்வ் ஃபாரஸ்ட். எந்த டிவைஸையும் அங்கிருந்தா ட்ராக் பண்ண முடியாது. மோரோவர் செல்போன் சிக்னல்ஸ் கூட அங்க கிடைக்காது.
1: அப்போ நம்மளோட மிலிட்டரி 6G லைன்
0: பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். அங்க யானைகளோட நடமாட்டம் அதிகமா இருக்கிற பகுதி வேற. அதுக்குள்ள பஸ் கொண்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு.
1: கடவுளே, எல்லாம் பச்சை பிள்ளைங்க.
2: சார், டிஏ போட்டோ வந்து ரிப்ளை வந்துருச்சு. நமக்கு அஃபீஷியல் டெரஸ்ட்ரியல் மேப் கொடுத்துட்டாங்க. அவங்க ஸ்குவாடும் துணைக்கு வராங்களாம்.
0: குட் கேத்ரின், காரை ஆர்மி கேம்புக்கு விடு.

0: வணக்கங்கள் சார். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஆர்மி கேம்ப் சைட்டுக்கு வந்து. ஆமாம், எங்கே உங்கள் வளர்ப்பு? இந்நேரம் நீங்கள் கேம்ப் சைட்டுக்குள்ளே என்ட்ரானது தெரிஞ்சிருக்குமே.
1: அப்சல்யூட்லி ஸ்டெல்லா.
2: பை ராவ்.

0: கனல் சார், தமிழினி மிஸ் ஆன விஷயம் நாங்கள் பேசிக்கிட்டதை வச்சு இவனுக்கு புரிஞ்சிருச்சு போல.
1: எஸ் கேத்ரின், பைரவ் ரொம்ப பிரில்லியன்ட். பைரவ், தமிழினிக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன். சரியா? ஓகே ஓகே, நாம இருக்கோம்.

0: பார்த்துட்டான்.
1: டேய் ஸ்ரீதர், ஏண்டா எப்ப பார்த்தாலும் பைரவ் உன்னை பார்த்தாலே கொலைக்கிறான்.
0: அது வந்து எனக்கும் பைரவுக்கும் இருக்க டீலிங்.
2: ஓகே ஓகே பைரவ், காம் காம். ஸ்ரீதர், நீ பின்னாடி போய் உட்கார முதல்ல.
3: அடே பைரவ், என்னையவா பின்னாடி சீட்ல உட்கார வச்ச? உனக்கு இருக்குடி ஒரு நாள்.
4: சார், சென்னை போலீஸும் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். பார்டர் தாண்டி அவங்க செயல்படணும்னா ஸ்பெஷல் ஆர்டர் வாங்கணும்னு சொல்றாங்க சார்.
2: ஸ்டெல்லா, எந்த ஸ்டேட்டுக்குள்ளேயும் நம்மளோட எம்இபி போகலாம். நாம் போகிறோம்.

0: சார், அந்த ஃபாரஸ்டோட என்ட்ரி இதுதான். இதுக்கு மேல கார் உள்ள போக முடியாது.
1: அப்ப குழந்தைகளை கடத்தின அந்த பஸ் எப்படி காட்டுக்குள்ள போயிருந்திருக்கும்?
2: பியூலா, ஆஸ் பர் இன்ஃபர்மேஷன், இந்த இடத்துல தானே பஸ்ஸோட ஜிபிஎஸ்ஸோட சிக்னல் லாஸ்ட் ஆயிருக்கு?
3: எஸ் சார், இந்த இடம் தான் சார்.
2: ஓகே கைஸ், லிசன், வெப்பன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டெல்லா, நம்ம எம்ஐபி ஸ்பெஷல் டிஃபென்ஸ் விங்க்கு உடனே இன்ஃபார்ம் கொடுத்துரு.
1: ஓகே சார், உடனே கொடுக்குறேன்.
2: ஸ்பெஷல் மெட்டல் டிடெக்டிவ் டிவைஸ், டேகர் நைஃப், M9 பயோனெட் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஸ்டெல்லா, இந்தா இந்த ஸ்ட்ரைக்கர் M19, பட் டூ கேர்ஃபுல். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அது கண்ணை பற்றி.
1: எஸ் சார், ஐ ரிமெம்பர்.
2: ஃபாகிமா, ஆல்ரெடி யூ இன்ஜூர்ட், நீ கார்லேயே இரு. முடிஞ்ச அளவு நாங்கள் சிக்னல் பாஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இந்த கார் ஃபுல்லி கேல்வனைஸ்டு, ஸோ வைல்ட் அனிமல் வந்தாலும் பயப்பட ஒன்றும் இல்லை.
0: சார், இந்த காடு ரொம்ப இருட்டா இருக்கு சார்.
4: இருட்டாவா? கண்ணே தெரியல, ஒரே கருகும்னு இருக்கு. எது எது எங்கெங்க செத்து கிடக்கணும் தெரியல. பேசாம பாய்மா கூட ஜீப்லயே இருந்திருக்கலாம்.
1: சார், டிவைஸ்ல சிக்னல் காமிக்குது.

0: கனல் சார்,
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சக்ரவியூகம் புலனாய்வு தொடர் இரண்டாம் அத்தியாயத்தின் நான்காம் பகுதி. கதாபாத்திரங்கள் ஸ்டெல்லாவாக எம் ஐஸ்வர்ய லட்சுமி, ஆர்த்தி பியூலாவாக ஏ நபீஷா, ஃபாஹிமாவாக ஆர் சாந்தினி, ஸ்ரீதராக எம் முத்துசெல்வம், கேத்ரினாக பி கே அஜிதா. இவர்களுடன் கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்புடன் கதைக்களத்தில் கனல் பிரியனாக களமிறங்கியது எஸ் கார்த்திகை தீபன். பகுதியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் சனிக்கிழமை இரவு 9:30 கேட்கலாம். அதுவரை காத்திருங்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
3: நாளை காலை மணி 6:30 ஜியோடெமி ஐஏஎஸ் அகாடமி சென்னை மற்றும் பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம் வழங்கும் ஆலய தரிசனம்.
2: மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை.
3: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
4: ஜியோடெமி ஐஏஎஸ் அகாடமி சென்னை. ஜெனரல் ஸ்டடிஸ், ஒவ்வொரு பாடமும் யூபிஎஸ்சி இன்டர்வியூ வரை சென்ற அனுபவமிக்க பயிற்சியாளர்களால் பயிற்றுவிக்கப்படுகிறது. ஜியோடெமி ஐஏஎஸ் அகாடமி சென்னை.
5: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள். பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம்.
6: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 10 மணி.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய இரவு வணக்கம். நாம் கேட்க இருப்பது மனதை வருடும் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் உங்களோடு நான் முத்துசெல்வம். இன்றைய நிகழ்ச்சியில் பிரத்யேகமாக ஏஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் வெளிவந்த பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். ஒலிக்கிருக்கும் முதல் பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மனதை வருடும் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி. இந்த இனிமையான இரவு பொழுதில் கேட்டு ரசித்து இணைந்திருக்கின்றோம். ஒலிக்கிறக்கும் பாடல்.

இணைந்திருக்கின்றோம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையோடு. இது மனதை வருடும் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி. ஒலிக்கிருக்கும் அடுத்த பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9, மனதை வருடம் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். மொழிகருக்கும் அடுத்த பாடல்.

ஏஆர் ரகுமான் அவர்களின் இசையில் பிரத்யேகமாக இன்றைய இரவு பொழுதை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் இது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் ஏஆர் ரகுமான் அவர்களின் இசையில் வெளிவந்த இன்னிசை மெட்டுக்களாக மனதை வருடிக் கொண்டிருக்கின்றது பட்டுச்சிறகு நிகழ்ச்சி.

இன்னிசை மெட்டுக்களால் இனிய இரவு பொழுதை மேலும் இனிமையாக்கி கொண்டிருக்கின்றது பட்டுச்சிறகு நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைகள்.

கேட்டு இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இது மனதை வருடும் பட்டுச்சிறகு.

இதுவரை கேட்டும் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சி உங்கள் மனதை தொட்டு சென்றிருக்கும் என்ற நம்பிக்கையோடு நன்றிகளை விட்டு செல்வது அறிவிப்பாளன் முத்துச்செல்வம். நன்றி நேயர்களே.

0: நிறைவு பெற்றது பட்டுச்சிறகு.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசையில் நமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் வரும் காலை 4:45 ஒளிபரப்பு ஆரம்பமாகும்.

ஆகாசவாணி மதுரை 103.3. வரும் காலை 5 மணியிலிருந்து காற்றலைகளில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சியும் நேரமும், காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமதம், காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் வி சாவித்ரி அவர்கள், 6:15 புதிய காலை இந்த நாளின் சிறப்பு கேட்கலாம்.

0: வந்து நிகழ்ச்சியும் நேரமும் இடம்பெறும். 6:30 டிமுனி ஐஏஎஸ் அகாடமி மற்றும் ராமநாதபுரம் பாரத் ஏஆர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம். மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை உரையாளர்கள் ஏ விக்னேஷ், ஏ அம்பிகா, விக்னேஸ்வரன் ஆகியோர். தொடர்ந்து காலை 7 மணிக்கு ராமநாதபுரம் பாரத் ஏஆர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம் கேட்கலாம். மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னாட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை இடம்பெறுகிறது. 7:30 ஸ்ரீ பாலகோபாலன் சொல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். சிக்கர் அயன்சுமத்தில் ஸ்ரீவ சூரியநாதர் திருக்கோவில் சிறப்புகள் வழங்குவோர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். 7:35 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர்கள் ஜி முருகராஜ் அவர்கள். 7:40 ஒரு சூழல்களில் இன்றொரு செய்தி அறிவிப்புகள். அதைத் தொடர்ந்து கோடைக்காலங்களில் காய்கறிகளை பயிர்கள் தாக்கும் நோய்களும் அதன் தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை பள்ளி உதவி பேராசிரியர் அனிதா ஜெயசந்திரன் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். காலை 7:50 பூந்தளிர், 7:55 பிரேக்ஃபாஸ்ட் போய்கை பூக்கள் கேட்கலாம். காலை 8 மணிக்கு செய்திருக்கோம் 8:02 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேர்களின் விருப்பப்பாளர்கள் இடம்பெறுகிறது. 8:50 செய்வாளன் என்று ஒரு தகவல் வழங்குவோர் தென்கட்சி கோசாமியன் அவர்கள். 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்திருக்கோம் 9:02 டிட்டம் பீச் காத்திருக்க நேர்மலை கேட்கலாம். 10 மணிக்கு செய்திருக்கோம் 10:02 விருப்ப கணங்கள் நேர் விருப்பமாக இடம்பெறுகிறது. 10:30 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி உன்னத உணவு உலக உணவு பாதுகாப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக பங்கேற்கிறார் மதுரை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் டாக்டர் கே சிவராம பாண்டியன் அவர்கள் உடன் உரையாடுகிறார். ஏ பி கணேஷ் முற்பகல் 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111K10 பற்றிய மக்களின் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. டெல்லி அஞ்சலாக 12 மணிக்கு சிநேகிதியை, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 தொடர்ந்து சிநேகிதி நேரலையை கேட்கலாம். 1 மணிக்கு வசந்த கணங்கள், 1:30 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி உலக சுற்றுலா தின சிறப்பு நிகழ்ச்சியாக நிலையான உணவு முறை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரில் துறை பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ்கண்ணன் அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சினாப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 சௌராஷ்டிர மொழி பாடல். பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி வான்வெளியில் இசை தூரிகை அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள் படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். 2:30 கவிதை அரங்கம். 2:55 மாநில அறிக்கை. 3 மணிக்கு செய்திருக்கோம் 3:02 மெல்லவரும் பாட்டு. 4 மணிக்கு வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 ஆட்டக்களம் கேட்கலாம். 5 மணிக்கு செய்திருக்கும் 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு சேவை செய்திகள். 6:50 ஆங்கில செய்திகள் இளையஞ்சல். 6:10 விளக்கேற்ற மேலே. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள். 6:40 ஆகாஷ்வாணி 90. 6:45 அந்திப்புகள். 7:30 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் செல்வன் ஜெவராஜ். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பாட்டு இது கெட்டு. 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:50 பட்டாமூச்சிகள். 8:30 விளையாடலாம் மங்களா கேட்கலாம். 9 மணிக்கு ஆங்கில செய்திகள். 9:15 காற்று விரும்பும் கடிதமில்லா. 10 மணிக்கு பட்டுச்சருக்கு. 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும். 11:50 ஆங்கிலத்தின் செய்திகள். 11:10 தேனும் பாலும் கேட்கலாம். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விருத்பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சியின் கேட்டு இணைந்திருக்கலாம். நேர்களது வரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் இளையஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Renuka. Prime Minister Narendra Modi today chaired a meeting with members of the PM Economic Advisory Council. The Prime Minister and the EAC discussed various ideas and measures to further boost India's economic growth in times of global turmoil. In a social media post, the Prime Minister said they deliberated on a wide range of issues relating to India's economic transformation and long-term development priorities. They also shared perspectives on adding more momentum to the reforms journey and ensuring ease of living as well as ease of doing business. The Economic Advisory Council is an independent body that gives advice to the Government of India, specifically to the Prime Minister, on economic and related issues. Besides the EAC members, two principal secretaries to the Prime Minister, Dr. P.K. Mishra and Shaktikant Das, also attended the meeting. The centre has introduced standard pack sizes for edible oils under the legal metrology framework, bringing greater transparency and uniformity to the marketplace. The Ministry of Consumer Affairs, Food and Public Distribution said that under the revised rules, standard pack sizes have been prescribed for major edible oils, including palm oil, palmolin, soybean oil, sunflower oil, mustard oil, groundnut oil, sesame oil and rice bran oil. The approved pack sizes are 200 gram, 500 gram, 1 to 5 kilograms, 15 kilograms and 20 kilograms. The ministry said this will also help consumers make more

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகு, ராஜபாளையம்.
2: நேரம் 11:11. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 தேனும் பாலும். காவிய காணங்களை ஒரு மணி நேரம் கேட்டு ரசிக்கின்றோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வி குமார் இசையில், கே ஜே யேசுதாஸ், பி சுசிலா குரலில், மங்கள நாயகி

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில்

0: சதவீதம் குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேரம் 11:18. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, தேனும் பாடும் கேட்டுட்டு இருக்கிறோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக டி எம் சந்திராஜன், எல்லாரீஸ்வரி குரலில் பாடல்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: தாத்தா ஜொல்லு தரகடதாம்

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடனடியாக

0: கேட்டு ராஜபாளையம்
1: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது. கண்ணதாசன் வரிகளில் டி எம் சுந்தரதன், பி சுசில்லா குரலில் பார் மகளே பார். திரைப்படத்திலிருந்து

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12

0: சதவீதம் குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 தேனும் பாடும் கேட்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது பி சுசிலா குரலில், கொஞ்சம் குமரி திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கின்றோம் ஆகாசவாணி மதுரை எஃப்எம் 103.3. மனதிற்கு இனிய கவிய கணங்களை தந்து கொண்டிருக்கிறது தேனும் பாடும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் வருகிறது பி சுசீலா குரலில். பூவும் பொட்டும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 11:55. தேடும்பாடும் நிறைவாக பாடல் வருகிறது. நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து பாடல்.

நிறைவு பெற்றது தேனும் பாலும். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இனி அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் 102.3 சென்னை நிகழ்ச்சிகளை கேட்டு நினைந்திருக்கலாம் நீர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. உவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி. காற்றின் மொழி.

0: கன்சல்டிங் பீஸ் உண்டா? உன் கையை இப்படி கொண்டா?
1: அடிக்கடி நெஞ்சில் படபட

0: இதுதான் மருந்து சீட்டா?
1: ஹலோ மிஸ்டர் அட்வகேட்.
2: வாட் வாட் வாட்?
1: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
2: வை நாட்?
1: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
2: வை நாட்?

சிக்கலான கேசு, ரொம்ப சிக்கலான கேசு, வக்கீல் ஜட்ஜு எல்லாம் கூட சிக்கி தவிக்கும் கேசு.

தோளுக்கும் மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கும் மாப்பிள்ளை புள்ளி.

முத்தம் தந்தான்

0: பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

மனதே ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ் லவ்.

0: யாரது?
1: நான் தான்.
0: நான் தானா?
1: நான் தான்.
0: எங்க இருக்கீங்க?
1: எங்க
0: எங்க

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 4 மணி. பாரதிய தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து அழகிய கமலத்தில் என்னும் பாடலை கேட்கலாம். பி. சுஷிலா அவர்கள் குரலில்.

4:05 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து திருப்புற சுந்தரி எனும் பாடலை கேட்கலாம். கே.ஜி.எஸ்.தாஸ் அவர்கள் குரலில்.

0: நேரம் 4:10.
1: பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று திருவிழா ஆர் ஜெய்சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வலையப்பட்டி ஏ ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் தவில், சரசி ருஹாசன பிரியே

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜெயிஷ்ட மாதம் 17 தேதி பராப வருடம் வைகாசி திங்கள் 24 நாள் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 7 தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை 4:52.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசையிலும் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பம் ஆகின்றது.

0: களவாடுதலில் ஊறிப்போனவர்கள் தம்முடைய நிலைமைக்கு தக்க வரைமுறையோடு அடங்கி வாழ்க்கை நடத்த மாட்டார்கள். குறள் எண் 286, அதிகாரம் கள்ளாமை.
1: அளவின் கண் நின்று ஒழுகலாற்றார்களவின் கண் கஞ்சிய காதலவ.
0: களவாடுதலில் ஊறிப்போனவர்கள் தம்முடைய நிலைமைக்கு தக்க வரைமுறையோடு அடங்கி வாழ்க்கை நடத்த மாட்டார்கள். குறள் எண் 286, அதிகாரம் கள்ளாமை.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலையின் 100.9 அலைவரிசைகளில் பவனி வரை காத்திருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு பக்தி மாலை, பக்தி பாடல்கள். அதைத் தொடர்ந்து 5:30 இசையமுதம். காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:02 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் வி சாவித்திரி அவர்கள்.

6:15 புதிய காலை இந்த நாளின் சிறப்பு கேட்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியும் நேரமும் இடம்பெறும். 6:30 ஜிமுனி ஐஏஎஸ் அகாடமி மற்றும் ராமநாதபுரம் பாரத் ஏஐஆர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம். மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் திருக்குட நீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை இடம்பெறுகிறது. வர்ணனையாளர்கள் ஏ விக்னேஷ், ஏ அம்பிகா, விக்னேஷ் அர்ஜுன் ஆகியோர். காலை 7 மணிக்கு ராமநாதபுரம் பாரத் ஏஐஆர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம். மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை இடம்பெறுகிறது. காலை 7:30 ஸ்ரீபாலகோபாலன் சுல்லரி மாற்றின் வழங்கும் ஆலய அற்புதங்கள். சிக நரசின் கிராமம் ஸ்ரீ சிவ சூரியநாதர் திருக்கோவில் சிறப்புகள் வழங்குவவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:35 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவவர் ஜி முருகராஜ் அவர்கள். 7:40 ஒரு சொல் கிளையர் என்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை பள்ளி உதவி பேராசிரியர் அனிச ஜெயசந்திரன் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 7:50 பூந்தளிர். 7:55 பிரகாஷ புகைப்பூக்கள். 8 மணிக்கு சேர்த்திருக்கும் 8:02 பாட்டு வினுமா மதுரை மாவட்ட நேர்களின் விருப்பப்பாளர்கள் இடம்பெறுகிறது. 8:50 சைபாலன் என்று ஒரு தகவல். வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9 மணிக்கு சேதிச்சிருக்கும். 9:02 டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு சேதிச்சிருக்கும். 10:02 விருப்ப கணங்கள் நேர் விருப்பம் இடம்பெறுகிறது. எவனேஸ்வரம் சுமதி என்ற நேரின் விருப்ப பாடல் இடம்பெற கேட்கலாம். 10:30 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி உன்னத உணவு உலக உணவு பாதுகாப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சி பங்கேற்கிறார் மதுரை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் டாக்டர் கே சிவராம பாண்டியன் அவர்கள் உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ். 11 மணிக்கு போஸ்ட் பாஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் இடம்பெறுகிறது டெல்லி அஞ்சலாக. 12 மணிக்கு சிநேகிதியே. 12:40 தமிழில் செய்திகள். அதைத் தொடர்ந்து சிநேகிதியை கேட்கலாம். 1 மணிக்கு வசந்த கணங்கள். 1:30 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வருகிறது நிலையான உணவு முறை. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ்கண்ணன் அவர்கள் உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ். 1:45 மாநில செய்திகள். 1:55 சௌராஷ்டிர மொழி பாடல். பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வான்வெளியில் இசை தூரிகை அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதியம் 2:30 கவிதையரங்கம். 2:55 மாநில அறிக்கை. பிற்பகல் 3 மணிக்கு சேர்த்திருக்கும். 3:02 மெல்ல வரும் பாட்டு. 4 மணிக்கு வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்புலையின் ஆட்டக்களம். 5 மணிக்கு சேர்த்திருக்கும். 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்து செய்திகள். 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சி நேரமும். 6:30 மாநில செய்திகள். 6:40 ஆகாஷ்வாணி 90. 6:45 அந்திப்புகள். 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பாட்டு இது கிட்டு. 28 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:50 பட்டாம்பூச்சிகள் நேரடியாக கேட்கலாம். 8:30 விளையாடலாம் வாங்க சிலம்ப விளையாட்டு பயிற்றுனர் ஏ தினேஷ் பாண்டே பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியை கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 காற்று பிரியின் கடிதமலர்கள். 10:00 பட்டு சிறகு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 தேனும் பாலும் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருக்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் காலை 5 மணி. பக்தி மாலை

நேரம் 5:11. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலை பக்தி பாடல்களோடு இணைந்திருக்கின்றோம்.

நேரம் 5:21. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி பாடல்கள் கேட்டுட்ருக்கிறோம். பக்தி மாலைகள்

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 5:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது இசை அமுதம்.